நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்திரபத மாதம் 15 2026 செப்டம்பர் மாதம் 6 இன்று ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸில் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது.

நாளொரு குரல் அதிகாரம் பயனில சொல்லாமை எண் 20 குரல் எண் 194 பக்கம் 41. குரல் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல்வல்லாரகத்து. பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்க செய்யும். மீண்டும் குரல் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல்வல்லாரகத்து. விளக்கம் பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீக்க செய்யும். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:53:33. நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உடவர்களுக்கான செய்திகள். 6:35 உடவர்களுக்கான செய்திகள். மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் சூரிய ஒளி வரம் ஒரு வரம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். இதில் புதுச்சேரியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் பங்கேற்ற மீன்வள உள்கட்டமைப்புகளின் தொடக்க விழா குறித்த நிகழ்ச்சி. அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். 7:25 நலமாய் வாழ பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 மணி முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை. இதில் திரு இடையார் ஏடி பாலமுருகன் குழுவினரின் நாதஸ்வர இசை. வில்லியனூர் பி குமார் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. இதில் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். இதில் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் இடம்பெறும். 2:15 முதல் 2:40 வரை என்றும் இனியவை. 2:40 தாளதரங்கம். இதில் கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது இடம்பெறும். தாளம் மிஸ்ர திருபுடை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் டாக்டர் சிட்டிபாபு அவர்களின் வீணை இசை கேட்கலாம். மாலை 4:00 நாடகம் கால கண்ணாடி. எழுதியவர் ஆர் பி விசேஷ். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. மாலை 5:00 கணித வாழ்வு. மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே பஞ்சாகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி மதகடிப்பட்டு பிஎம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்கலாம். 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல்.

0: மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உடவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உடவர் உலகம், 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி ஸ்ரேய அகில பாரதிய சங்கீத சபாவின் என்ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மைசூர் டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:58 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ் நேரலை. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே சீனிவாசன். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உடல்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலுமகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல்நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தீவனம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:58, மதியம் 12:00, 1:00 மற்றும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்தியில் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது இந்தியில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சந்திரசேகர் சர்மா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि वैश्विक अनिश्चितता के बीच भारत की सकल घरेलू उत्पाद दर में 7.8% की तिमाही वृद्धि उसकी आर्थिक मजबूती को दिखाती है। श्री मोदी ने नई दिल्ली में श्रीराम कॉलेज ऑफ कॉमर्स SRCC के शताब्दी समारोह में कहा कि दुनिया भारत को सबसे तेजी से बढ़ती प्रमुख अर्थव्यवस्था बनते हुए देख रही है।
2: दुनिया भारत को फ्रजाइल 5 बता रही थी, आज दुनिया भारत को फास्टेस्ट ग्रोइंग मेजर इकोनॉमी बनते हुए देख रही है। 7.8% क्वार्टरली ग्रोथ ने देश का जोश बढ़ाया है और इसी बीच जापानीज क्रेडिट रेटिंग एजेंसी ने भारत की रेटिंग अपग्रेड कर दी है।
1: प्रधानमंत्री मोदी ने SRCC के संस्थापक श्री राम को श्रद्धांजलि दी और उनकी दूरदर्शी सोच को नमन किया। इससे पहले शिक्षा मंत्री प्रहलाद जोशी ने कहा कि प्रधानमंत्री मोदी के नेतृत्व में भारत दुनिया का तीसरा सबसे बड़ा स्टार्टअप इकोसिस्टम बन गया है। राष्ट्रपति द्रौपदी मुर्मू ने डॉ. दिनेश शर्मा को अंडमान और निकोबार द्वीप समूह का उपराज्यपाल नियुक्त किया है। डॉ. शर्मा अवकाश प्राप्त एडमिरल देवेंद्र कुमार जोशी की जगह लेंगे। डॉ. शर्मा अभी उत्तर प्रदेश से सऊदी अरब में भारतीय मूल के लोगों, भारतीय व्यापार प्रमुखों, उद्यमियों तथा पेशेवरों से भी मिलेंगे। सऊदी में कार्यरत भारतीय कामगारों से भी वे बातचीत करेंगे।

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் ஆழ் மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு தமிழுக்கு உன் கவிதைகளை வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி

0: வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது. இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அழிவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிகச் சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இக்குறளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை ஐயம் திரிபர கற்பானாக, அவ்வாறு கற்றானாயின் கல்வியில் கற்றவாறு நடந்து கொள்வானாக. கற்பது மட்டும் கல்வி அல்ல, கற்ற வழி நடக்க வேண்டும். நம் சொந்த காலில் நிற்க வைப்பது கல்வி என்பதை உணர்ந்ததால்தான் துணைக்கால் எழுத்து இல்லாத குறளை அமைத்துள்ளார் வள்ளுவனார். எனவே கல்வியின் சிறப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேயர்களினை கேட்கலாம் பக்தி பரவசம் துதிப்பாடும் இந்நேரம், அருள் ஓசை ஒழிக்கும் வாழ்வில் என்றும் ஆனந்தமே நிலைத்திருக்கும் இந்நேரம், பாவங்கள் நீக்கும் பரிசுத்த கீதம் ஒழிக்கும் இந்நேரம், நம்பிக்கை என்னும் நாதத்தில் நெஞ்சம் மலர நாளும் உன் அருளிசையில் ஒழிக்கும் நமது பண்பலையில் இந்த அதிகாலை நேரம் பக்தி மனம் கமழும் இந்நேரம் இசையாய் ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதலில் வரும் பாடலை பாடியிருக்கிறார் நித்யஸ்ரீ மகாதேவன்.

நேரம் 6:27:30. இது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் இனி வருவது நாகூர் எம் ஹனீஃபா பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை தெய்வீக ராகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:33. நேயர்களினை கேட்கலாம் சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று காலை சண்முக பெருமான் உருகு சட்ட சேவை, அபிஷேக அலங்கார ஆராதனை, மாலை சிறப்பு சாத்தி கோலத்தில் வெள்ளை சாத்தி மண்டபம் சேருதல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்கா அருள்மிகு பெரியநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை யாக பூஜை, கடங்கள் புறப்பாடு, விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், அருட்பிரசாதம் வழங்குதல் நடைபெறும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 20 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35 15 வினாடி. உழவர்களுக்கான செய்திகள்:

0: ஏ புள்ள பொன்னம்மா, வயக்காட்டுக்கு போக கிளம்புறேன், வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டுட்டியா?
1: கண்ணுக்குட்டிக்கு தண்ணி காட்டிட்டு வர மச்சான், பாவம் பசியோட இருக்கு.
0: சரி நான் கிளம்புறேன், நெல்லுக்கு தண்ணி பாயிற மாதிரி மடைய மாத்தி விட்டு வரேன், சரியா?
1: சரிங்க. அப்புறம் உச்சி வெயில் வர்றதுக்குள்ள நேரத்தோடு வீடு வந்து சேருங்க.
0: சரி புள்ள. சரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போவோம்.

0: கருத்தமுத்தே, ஏப்பா கருத்தமுத்தே, நில்லுப்பா.
1: சொல்லுப்பா,
0: எங்கப்பா போயிட்டு வர?
1: கருத்தமுத்த, காலையில வயல பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன்.
0: சரி சரி, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நேத்தே நினைச்சேன். வா வா, அப்படி உட்காருப்பா, சைக்கிள் நிப்பாட்டு.
1: சரிப்பா, சைக்கிள் எடுத்துட்டு வர. சொல்லு கருத்தமுத்த, என்ன கேட்க போற?
0: ஏப்பா, ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குற.
1: ஆமா,
0: நேத்து உன் வீட்டு சைடு போன ஒரு ஆடை பாக்குறேன், என்னமோ இழைச்சி போய் வயிறு மட்டும் பெருசா இருக்குது, நீனா கவனிச்சா இல்லையா?
1: ஆமா கருத்தமுத்த, நீ சொல்லவாதான் எனக்கு ஞாபகம் வருது, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இந்த நேரத்துல சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஒண்ணு இல்ல கருத்தமுத்த, ஆடு மாடு எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் கிடக்குது, வயிறு எல்லாம் உப்புன மாதிரி இருக்கு, தீனியும் சரியா எடுக்க மாட்டேங்குது.
0: ஏப்பா, மழை காலத்துல அப்புறம் பனி காலத்துல ஆடு மாடு கோழி இந்த மாதிரி கால்நடைகளை குடற்புழு தாக்கம் வரும்பா.
1: என்னது, குடற்புழு தாக்கமா?
0: ஆமாப்பா.
1: அதை யாரு கூட்டாங்க இப்போ வர்றதுக்கு?
0: எப்பா, அதெல்லாம் தானா வரும்பா. ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ அந்த குடற்புழு இருந்துச்சுன்னா,
1: சரி,
0: மாடு போடக்கூடிய சாணம், ஆடு போடக்கூடிய புழுக்க, இதுல அந்த குடற்புழுக்கோடைய முட்டை வந்து வெளியில வந்துடும்.
1: ஓஹோ,
0: அதுக்கு பிறகு மழை தண்ணியா இருக்கட்டும் இல்ல பனிகாலமா இருக்கட்டும், இந்த நேரத்துல வந்து மண்ணில இருந்து மற்ற கால்நடைகளுக்கு அது பரவிடும்பா.
1: அப்ப என் ஆடு மாடுகளுக்கு குடற்புழு இருக்குதுன்னு நான் சொல்றேன்.
0: எப்பா, குடற்புழு இருக்கலாம், ஆனா அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை செய்யணும்.
1: சரி, எப்படி உறுதிப்படுத்துறது?
0: எப்பா, குடற்புழு இருக்கா அப்படின்னு நீ அந்த மாட்டுடைய சாணத்தையோ இல்ல ஆட்டு புழுக்கையோ எடுத்துட்டு போய் கொடுத்தீனா,
1: சரி,
0: அரசாங்கத்துல அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா?
1: ஆமா,
0: மாட்டு ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க.
1: சரி,
0: அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்கணும். இந்த குடற்புழுல தட்டப்புழு இருக்கலாம், நாடா புழு இருக்கலாம், அப்புறம் உருளை புழு இதுவும் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவம் செய்யணும்பா.
1: ஓஹோ, ஏன் கருத்தமுத்த, என் ஆடு மாடும் கால்நடை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்ல, அதுவும் வராத படுத்துன்னு கிடக்குதுங்க. அதனால நாமளே உணவு முறை மாற்றத்துல ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
0: செய்யலாம்பா. கருத்தமுத்து, பொதுவா குடற்புழு இருக்கு அப்படின்னா கால்நடை மருத்துவருடைய அனுமதி இல்லாம நம்ம குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுக்க கூடாது.
1: ஆமா,
0: நான் சொல்றது அலோபதி மருந்து. நாமளா கடையில போய் குடற்புழுக்குன்னு மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து நம்ம கால்நடைகள் கொடுக்குறோன்னு வச்சிங்க, நம்ம கால்நடைகளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் சேர்ந்து இறந்துடும்.
1: ஓஹோ,
0: அப்ப நம்ம மாடு ஆடுலாம் சரியா சாப்பிடாது, செரிமான பிரச்சனை வரும், இந்த மாதிரி பல்வேறு உபாதைகள்லாம் இருக்குது. அதனாலதான் மருத்துவருடைய அனுமதி இல்லாம நாம குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுக்க கூடாது.
1: ஆமா கருத்தமுத்த,
0: ஆனா உணவு முறையில சிலது செய்யலாம்.
1: எப்படி செய்யறது?
0: இப்ப நம்ம வீட்டுல என்னென்ன இருக்குது? உப்பு இருக்குதா?
1: ஆமா,
0: 100 கிராம் எடுத்துக்க.
1: சரி,
0: அப்புறம் கொள்ளைக்காட்டுல இந்த பிரண்ட செடி இருக்கும்,
1: அது என் கொள்ளையில வேலி ஓரத்துல படந்து போய் கிடக்குது,
0: அதுல 100 கிராம் எடுத்துக்க.
1: சரி,
0: இஞ்சி 100 கிராம்.
1: சரி,
0: பூண்டு 100 கிராம்
1: கடையில் வாங்கிக்கிறேன்.
0: பெருங்காயம் 25 கிராம்,
1: அது வீட்டில் இருக்குது.
0: சீரகம் 100 கிராம்.
1: ஓஹோ,
0: மிளகு 100 கிராம். அப்புறம் வெங்காயம் 100 கிராம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்ல உரல்ல போட்டு நல்லா இடிச்சு அது ஒரு கையில் ஒரு உருண்டை உருண்டையாக எடுத்து அப்புறம் அதை நல்லா காய வைக்கணும்ப்பா.
1: இந்த நெல்லி குத்துற உரல் இருக்குதா, அதில் செய்யலாமா?
0: நீ எதில் வேணாலும் செய்ய.
1: சரி சரி சரி,
0: நீ நல்லா அதை போட்டு நசுக்கி அதுக்கு பிறகு கொஞ்சம் நிழலோட்டமா உலர்த்தி அப்புறம் ஈரம் இல்லாம நல்லா எடுத்து வச்சுக்கணும்பா.
1: சரி,
0: வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கணக்கு வச்சுக்க, மாட்டுக்கு 1 உருண்டை.
1: ஓ சரி,
0: இப்படி கொடுக்கணும். காலையில வந்து மாட்டுக்கு தீவனம் கொடுக்காம இந்த உருண்டைய ஒன்னு கொடுத்துட்டு காலையில 10 மணி வரைக்கும் வெயில்ல அப்படியே கட்டி வைக்கணும்.
1: ஓஹோ,
0: தீவனம் எதையும் கொடுத்துடக்கூடாதுப்பா.
1: சரி கருத்தமுத்த.

0: பத்து மணிக்கு முதல்ல தண்ணியை குடிக்க விடணும்.
1: சரி,
0: மாடு ஏற்கனவே நல்ல வறட்சியில் இருக்கும்.
1: ஆமாம்,
0: அதனால் தண்ணியை நிறைய குடிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் மாட்டுக்கு எந்த உணவையும் நம்ம கொடுக்கணும். இப்படி வாரம் ஒரு முறை, நான் என்ன சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை செய்யணும்.
1: ஆமாம்,
0: ஒரு நாலு வாரத்துக்கு செய்ப்பா.
1: சரி சரி சரி.
0: இந்த மாட்டுடைய வயிற்றில் இருக்க குடற்புழு எல்லாம் இல்லாமல் போயிடும்.
1: அதான் வேணும்.
0: இதை மாதிரி செஞ்சிடல, மீண்டும் ஆறு மாதம் கழித்து இதே முறையை நீ பின்பற்றலாம்.
1: ஓஹோ,
0: இப்படி ஆண்டுக்கு ரெண்டு தடவை நம்ம செய்யலாம். பக்க விளைவு எதுவும் கிடையாது. இந்த மூலிகை குடற்புழு நீக்க மருந்த ஆடுகளுக்கு கொடுக்கலாம், அப்புறம் மாடு கன்று எல்லாருக்கும் கொடுக்கலாம், கோழிகளுக்கு கூட கொடுக்கலாம்பா. இதனால் கால்நடைகளுடைய வளர்ச்சி, அதனுடைய உற்பத்தி திறன் இதெல்லாம் அதிகமாகும். அதனால் இந்த மாதிரி நீ குடற்புழு நீக்கம் நீ செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அலோபதி மருந்து கொடுத்து தான் கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் அப்படின்னா நம்ம கால்நடை மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது.
1: அதான் கதை முத்து டாக்டர் என்கிட்ட சொல்லிக்கிறாரு. கருத்து முத்து, என்னுடைய ஆலோசனை இல்லாமல் மாடுங்களுக்கு ஆடுங்களுக்கு எந்த மருந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு.
0: கட்டாயம் கருத்து முத்து, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். மருத்துவருடைய ஆலோசனையோடு தான் செய்யணும். அவரை நேராக போய் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும்ப்பா.
1: டாக்டர் நம்பர் வச்சுக்கிறேன் நான்.
0: சரி சரி, இதை மாதிரி நீ செய்ய.
1: சரி,
0: என்னுடைய பார்வையில் அது குடற்புழு மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அந்த சாணத்தை ஆட்டு புழுக்கையை நீ எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்டு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் செய்ப்பா.
1: காத்து முத்த, குடற்புழு நீக்கத்துக்கான அந்த ஆலோசனைகளை சொன்னேன், இருந்தாலும் என் ஆடு மாடை பார்த்துட்டு மேற்கொண்டு ஆலோசனை தான் ஏதாவது சொல்லுப்பா.
0: கட்டாயம்ப்பா, நான் வரேன்ப்பா, மதியானமா வரேன் உன் வீட்டுக்கு.
1: சரி சரி.
0: என்ன குழம்பு மதியானம்?
1: கதமுத்த, கொள்ளையில பறையக்கா நிறைய காய்ச்சி இருந்தது, அதை பறிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு அதான் மதிய குழம்பு.
0: கருத்தமுத்து, சின்ன வயசுல எல்லாம் கல்யாணத்துல இந்த பறையங்காய் சாம்பார் போடுவாங்க.
1: ஆமாம்மா,
0: பத்த பத்தையா இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த பறையங்காய் சாம்பாரை சாப்பிட்றதே ஒரு அலாதி ருசி தான்ப்பா.
1: தனி ருசிப்பா அது சாப்பிட்றது.
0: மதியானம் நான் உன் வீட்டுக்கு வரேன்.
1: சரி சரி.
0: எனக்கு பறங்கிக்காய் சாம்பாரோட நீ சோறு போடுற.
1: கண்டிப்பாக சாப்பிட்றோம்.
0: சரிப்பா, நான் கிளம்பட்டுமா?
1: காத்தமுத்த, ஹெல்மெட் வச்சுட்டு போகிற போற.
0: எப்பா, ஹெல்மெட் இல்லாமல் போகவே கூடாதுப்பா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். கொண்டாப்பா கொண்டாப்பா. சரி, நான் கிளம்புறேன்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா.

தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக

0: கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மனநலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநலத் திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1.48 கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2000க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வாழ்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவுக் கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1 தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி வெண்ண

0: ஆறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும், சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: சூரிய ஒளி ஒரு வரம்.
4: வழங்குபவர்
5: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே. சூரியனின் ஒளியும் வெப்பமும் சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களுக்கும் இன்றியமையாதது என்றாலும் நாம் வாழும் பூமிக்கு அது ஒரு வரப்பிரசாதமே. இன்று உலகமே வியக்கும் அளவுக்கு அனைத்து துறைகளிலும் முன்னேறி முதன்மையிடத்தில் உள்ள வல்லரசு நாடுகள் கூட நம் இந்தியா போன்ற மிக பழமை வாய்ந்த நாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றன. சில 100 ஆண்டுகளையே கண்ட அந்நாட்டவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் பல கண்டிருந்தாலும் அந்த வளர்ச்சியால் வரும் பக்க விளைவுகளான சுற்றுச்சூழல் கேட்டினை தவிர்க்கவோ அல்லது குறைக்கவோ முடியவில்லை. பல்லாயிரக்கணக்கான

0: ஆண்டுகளாக சூழலுக்கும் இயற்கை வளங்களுக்கும் கேடு விளைவிக்காமல் வாழ்ந்து வந்த நம் முன்னோரின் வாழ்க்கை முறையையும் அவர்கள் கையாண்டு வந்த உழவு தொழில் முறை மற்றும் அவர்களது பழக்க வழக்கங்களையும் ஆராய்ந்து அதை பின்பற்ற ஆரம்பித்து இருக்கிறார்கள். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த நம் முன்னோரை பற்றியும் அவர்களது வாழ்க்கை முறைகளை பற்றியும் சிறிதும் சிந்திக்காமல் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக கடைபிடித்து வந்த இயற்கைக்கு ஏற்ற செயல்களை எல்லாம் மறந்து நாம் ஒரு புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இந்நிலை மாறி நாமும் நம் முன்னோர் கடைபிடித்த சூழலுக்கு ஏற்ற வாழ்வியல் நெறிகளை இக்காலத்திற்கும் பொருந்துமாறு கடைபிடித்தால் நன்மையடையலாம். உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது என்பதை மாற்றி உள்ளூர் குளம்தான் நம் தாகத்தை தீர்க்கும் குளம் என்ற புரிதலோடு வாழ்வதே சிறந்த அறிவாகும். இரவு பகல், மழைக்காலம் கோடைக்காலம் போன்றவை இயற்கையில் நிகழும் மாற்றங்களில் சில. நம் வாழ்க்கை முறையும் நமது செயல்பாடுகளும் இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைந்தவையே. இந்த நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் நம் வாழ்விலும் அது பிரதிபலிக்கும். எடுத்துக்காட்டாக, இரவு நேரம் என்றால் நாம் உறங்குகிறோம், விடிந்த பின் எழுகிறோம். இதுவே காலைப்பொழுதே வரவில்லை என்றால் நம் கதி என்னவாகும்? ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பகல் நேர முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியன் ஒரு சில மணித்துளிகளே முற்றிலும் மறைந்து இருந்த வேளையில் பறவைகள் இரவென்று நினைத்து தன் கூடுகளுக்குச் சென்றன. ஆடு மாடுகள் ஓலமிட்டன. இரவு நேரங்களில் இலைகளை மூடிக்கொள்ளும் மரங்கள் இலைகளை மூடிக்கொண்டன. இவை அனைத்தும் நாம் கண்கூடாக கண்ட காட்சி. ஒரு சில மணித்துளிகளிலேயே தன் முக்கியத்துவத்தை உணர வைத்த இயற்கையின் நிகழ்வு பல மணி நேரங்களோ அல்லது பல நாட்களோ நீடித்தால் நம் நிலைதான் என்னவாகும்? உலகில் உயிரினங்கள் தோன்றியதற்கும் அவை நிலைத்து வாழ்வதற்கும் சூரியன் மிகவும் முக்கியமான ஒன்றென்று உணர்ந்த நம் முன்னோர் அதை வணங்கி வழிபட்டு பல வகையிலும் அதன் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை மிக நேர்த்தியாக வாழ்ந்து வந்தனர். இன்றளவும் நாம் சூரியனை வழிபட்டுத்தான் வருகிறோம். எளிய முறையில் வணங்கி வழிபட்டனர். இன்று புத்தாண்டு போன்ற மிகவும் விமரிசையான விழாக்களை வானவேடிக்கை முழங்க பிரம்மாண்ட விளக்குகளை ஏற்றி வணங்கி வரவேற்கிறோம். பல துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ள நாம் நம் கண்முன்னே வந்து செல்லும் மிகப்பெரிய சக்தியை உள்ளடக்கிய சூரிய ஒளியை மூலக்கூறுகளாக வைத்து இன்னும் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாமே. ஆதிகால மனிதன் ஆனாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கால மனிதன் ஆனாலும் சரி, இயற்கையோடு ஒன்றிய வாழ்வுதான் நீடித்து நிலைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் இயற்கையிடமிருந்து இன்னும் பல நன்மைகளை பெற்று மகிழலாமே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சூரிய ஒளி ஒரு வரம். வழங்கியவர் கே ஆர் சிவ.

இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகள். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகள்.

0: இன்று காலை 7:25 நலமாய் வாழ. பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. நேயர்களினை கேட்கலாம்.
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்ற மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளின் தொடக்க விழா குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது. புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா கடந்த 1ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்றது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கலந்து கொண்டு மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளையும் கடல்பாசி வளர்ப்பு குறித்த பன்முகத்திறன் மேம்பாட்டு மாநாட்டையும் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு இந்தியாவின் மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல மடங்கு உயர்ந்துள்ளது குறித்தும் கூறினார். மேலும் புதுச்சேரி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் எடுத்து கூறினார்.
1: பிரதான் மந்திரிக்கு ப்ளூ ரிவல்யூஷன், FIDF, PMMSY, PMMKSSY जैसे प्रमुख इनिशिएटिव ने देश के निर्यात, उत्पादन, आय और आजीविका सुरक्षा को मजबूत आधार दिया है। प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने 2014 में इस देश की सत्ता संभाली और उस समय 2013-14 में पूरे देश का मछली उत्पादन मात्र 95.7 लाख टन था, जो 11 वर्षों के प्रयास के बाद 2024-25 में 197.7 लाख टन हो गया। प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी की प्रयास ने न सिर्फ उत्पादन को बढ़ाया बल्कि देश के निर्यात में भी दोगुने की वृद्धि हुई। 2013-14 में इस देश के मछली का एक्सपोर्ट मात्र 30,213 करोड़ रुपए था और 11 वर्षों के बाद 2024-25 में यह 26,408 करोड़ रुपए हो गया। और मत्स्य पालन मंत्रालय हमारे मछुआरे भाइयों और जो हमारे निर्यातक हैं, एक्सपोर्टर्स हैं, इन सबों के संयुक्त प्रयास ने हमारे एक्सपोर्ट को घटने नहीं दिया। 2025-26 में हमारा एक्सपोर्ट 11,400 करोड़ रुपए बढ़ गया। यह बहुत बड़ी उपलब्धि रही। 2025-26 का हमारा फिक्स एक्सपोर्ट जो 24-25 में 62,408 करोड़ रुपए था, वो बढ़कर 73,890 करोड़ रुपया हो गया। पुडुचेरी आकार में छोटा जरूर है लेकिन आजीविका के लिए यह एक महत्वपूर्ण क्षेत्र है और इसलिए भारत की सरकार इस क्षेत्र के विकास के लिए कमिटेड है, कटिबद्ध है। भारत सरकार ने पुडुचेरी के इंफ्रास्ट्रक्चर, पोस्ट हार्वेस्ट मैनेजमेंट, फिशरमैन वेलफेयर, सीवीड, सुरक्षा और आजीविका को सपोर्ट किया है और आगे भी करता रहेगा।
0: விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உரையாற்றிய போது,
2: இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் மீன சமுதாயத்தின் பங்கு அதிகம். மீனவ சமுதாயத்தின் வளர்ச்சி என்பதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வளர்ச்சி அல்ல, அது இந்தியாவின் வளர்ச்சி. அதனால்தான் மத்திய அரசு மீன்வளத்துறையை பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய துறையாக இப்போது பார்க்கிறது. பாரத பிரதமர்

0: நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த போது அவரோட 18 ஆண்டுகள் இணைந்த பணியாற்றும் அனுபவம் எனக்கு உண்டு. அவருக்கு மீனவர்கள் மீதும் மீன்வளத்துறையின் மீதும் தனி அக்கறை. அதனால்தான் பாரத பிரதமரின் மத்ஸ்ய சம்பிரதாய யோஜனா போன்ற மிக பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். மத்ஸ்ய சம்பிரதாய யோஜனா பார்ட் 2 கூட 100 மாதத்தில் வெளிவரும். மீன்பிடி துறைமுகம் முதல் நவீன தொழில்நுட்பம் வரை எல்லாவற்றையும் இணைத்து மீன்வளத்துறைய ஒரு நவீன பொருளாதார துறையாக மாற்றி வருகிறார். புதுச்சேரியில் மீன்வளத்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கிறது. 2021 முதல் 2024-25 ஆண்டு வரை புதுச்சேரியில் சுமார் ₹350.26 கோடி மதிப்பில் மீன்வள திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதில் சுமார் ₹296.43 கோடி மத்திய அரசின் நிதி. அடுத்த 5 ஆண்டுகளில் PMMSY திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ₹349.14 கோடி மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்த திட்டப்பட்டு இருக்கிறது. இதில் சுமார் ₹298.6 கோடி மத்திய அரசின் பங்காக இருக்கும். மொத்த திட்ட செலவில் சுமார் 85% மத்திய அரசின் பங்கு. இந்த எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரம் அல்ல. இந்த புள்ளி விவரத்துக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் எதிர்காலம் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் இணை அமைச்சருக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில், குறிப்பாக மீனவ சமுதாய மக்கள் சார்பில் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டங்கள் நிறைவேறும் போது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடலோர கிராமங்கள் வளர்ச்சி பெறும். மீன்பிடி தொழில்கள் வளரும். மீனவர்களின் வருமானம் உயரும். புதுச்சேரி கடற்கரை ஒரு மீன்பிடி பகுதியாக மட்டுமல்லாமல் நவீன கடல்சார் பொருளாதார மையமாக உருவாகும். அந்த வரிசையில் இன்று தொடங்கப்படும் திட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்தின் மீன்வள உள்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முயற்சியாக நான் பார்க்கிறேன். நல்லவாடு பகுதி மீனவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மீன் இறங்கு தளம் சுமார் 18.94 கோடி மதிப்பீட்டில் மத்திய அரசின் நிதியுதவியோடு அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளோடு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதேபோல் மத்திய அரசின் 15.63 கோடி நிதியுடையோடு நடைபெறும் புதுச்சேரி மீன்பிட துறைமுக மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக மீன்பிடி துறைமுக நுழைவாயில் திறந்து வைக்கப்படுகிறது. மீனவ சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு அவர்களின் கல்வி கிடைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அவர்கள் சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்ற போராடி மீனவ சமுதாயத்திற்காக வழிகாட்டிய வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பெயரில் அது அமைக்கப்பட்டு இருக்கிறது. கடல் பாசி வளர்ப்பு மீனவ பெண்களுக்கு ஒரு புதிய பொருளாதார வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறது. அதனால் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டு இருக்கிறது. மீன சகோதரி சகோதரிகளே, நீங்கள் கடலுக்கு செல்லும் போது உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, இந்த அரசும் சமுதாயமும் நாடும் உங்களோடு நிற்கிறது என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள்.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
2: நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிகுந்த பங்கு கொண்டுள்ள மீன சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, நீல பொருளாதாரத்திற்கான கூட்டுறவு சார்ந்த கடல் பாசி வளர்ப்பு, இதனுடைய மீனவ சமுதாய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய அரசானது நமது மீனவ சமுதாய மக்களுக்காக அதிகமான நிதியை ஒதுக்கி பல திட்டங்களை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சுமார் 130 கோடி ரூபாய் மீன்வளத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பல திட்டங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயனுள்ளதாக இருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக டீசல் மானியம், படகுகள் வாங்குவதற்கான மானியம், தடைக்கால பண உதவி, முதியோர் உதவி, பிள்ளைகளுக்கான கல்வி உதவி, நம்முடைய மீனவ சமுதாய சார்ந்த குடும்ப சார்ந்த பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான முழு நிதி உதவியும் அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி சென்று படிப்பதற்கான எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதற்கான நிதி உதவி அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தேன். இது மாதிரி இந்த முறையில் உங்களுடைய வருவாயை ஈட்ட வேண்டும். ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு உண்டு. மீன் உணவு என்பது அவ்வளோ சாதாரணம் இல்லை, உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு உணவு. அதனால் அந்த தொழில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும்.

0: என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் நிறைய பார்த்துருக்கேன், உங்களை நிறைய பார்த்துருக்கேன், நிறைய செஞ்சுருக்கிறேன். சுனாமிக்கு பிறகு என்னென்ன செஞ்சுன்றதுலாம் உங்களால் தெரியும். உள்கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தி இருந்தான்னு தெரியும், எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. ஆனால் அதெல்லாம் பராமரிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் ஆரம்பித்து வச்சுலாம் பார்த்துருவோம், பார்க்கலாம், உன்னால் தெரியும். ஆனால் அதை பராமரிப்பு இல்லாமல் அப்படியே நீங்கள் விட்டுடுறீங்க. அதில் உங்களுக்கு, நம்முடைய மேனசாமி மக்களுக்கு, நம் நண்பர்களுக்கு அதில் கொஞ்சம் அக்கறை இருக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதே போன்று இப்பொழுதெல்லாம் நம்முடைய மாநில பாரதப்பனுடைய திட்டங்கள், அது மூலமாக உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிற நிலையில் பல பணிகள் நடைபெற இருக்கின்றது. அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஏதோ குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கூடாது, ஏன்னா உங்களோட நான் நெருங்கி இருக்கிறவன். உங்களுக்காக அதிக நிதி ஒதுக்கி அதனை செயல்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தும் எப்பொழுதும் உங்களுடைய நண்பனாக இருப்பவன். அதுதான் அதையும் சுட்டி காட்டுறேன். அது மாதிரி உள்கட்டை மேம்படுத்தி வரும்பொழுது அதனை சரியாக பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இங்கே கூறிக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர வேண்டும், உங்களால் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தை உயர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மேலும் இவ்விழாவில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் சத்யபால் சிங், சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வி பி சிவக்கொழுந்து, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு செயலர் டாக்டர் மணிகண்டன், மீன்வளத்துறை அதிகாரிகள், மீனவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு. பிரிவு

0: நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே பஞ்சாங்கம்மருடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய பொதுத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் 100வது விழாவில் உரை

ஆட்சி அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு, சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறை

0: செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பு அளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவழியில் 2வது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனையடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்பு குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகில் உள்ள சியாஃப்ரூஸ் பேசியிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளிக் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:15.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருங்கால சந்ததி வந்து ஒரு ஆரோக்கியமான சந்ததியா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு முக்கியமாக இன்னைக்கு உலகமே சொல்லக்கூடிய விஷயம், குறைஞ்சது 6 மாதமாவது நீங்கள் தாய்ப்பால் கொடுங்க. குழந்தைங்க தாய்ப்பால் மட்டுமே குடித்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த வித நோய்களுமே எளிதில் வராது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனமாக இருக்கட்டும் எல்லா சுகாதார அமைப்புகளும் வலியுறுத்துறது வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்குள்ள நவீன காலகட்டத்தில் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் இருந்தே நம்ம என்ன மாதிரியான கவனிப்பெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஏஎன்சி கிளினிக்கு ஆன்டிநெட்டல் கிளினிக் நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இருந்தும் இந்த பாலூட்டக்கூடிய இடத்துல வரும்போது அந்த தாய்ப்பால் சுரப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது அப்படிங்கிறப்ப அதை வந்து கண்டிப்பாக கவனித்து சரிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இன்றைக்கி வந்து தாய்ப்பாலுக்கு இணையான உணவு உலகத்தில் வேறு எங்கேயுமே அறிமுகப்படுத்தப்படவே இல்லை. அதுக்கு இணையான உணவே இப்போ கிடையாது அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. இதனால் குழந்தைக்கு மட்டுமா நல்ல விஷயம் அப்படின்னா இல்லை. தாய்ப்பால் கொடுப்பதில் எந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லது நடக்குதோ அதே மாதிரி அந்த தாய்க்கும் என்ன செய்யும், புற்றுநோய் அபாயம் வர்றதை தடுக்க முடியும், உடல் பருமனை குறைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அது எதுவுமே போதுமான கவனம் அதில் செலுத்துறதே கிடையாது. ஒரு ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கத்தின் காரணமாக தான் தாய்ப்பால் சுரப்பதில் வந்து குறைபாடு ஏற்படுது. தாய்ப்பால் கொடுக்கறதே வந்து ஒரு கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். செல்ஃபோன் பேசிட்டு, டிவி பார்த்துட்டு, இல்லை யார்கிட்டயோ பேசிட்டு, இதை மாதிரிலாம் நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா சுரப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு தனி இடத்துல

0: உட்காந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது, இரண்டு பக்கம் மார்பகங்களுமே பால் கொடுக்கறது, ஒவ்வொரு தடவை பால் கொடுக்கும் போதுமே ஒரு ஈர துணியால் வந்து மார்பகத்தை வந்து சுத்தம் படுத்திட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள். இது போக ஒவ்வொரு தடவையும் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஏதாவது நீர் திரவத்தன்மை உள்ள ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு சூடான ஒரு பாலோ இல்லை சூடான ஒரு சூப்பு வகைகளோ இல்லை ஒன்றும் இல்லையா, விதவிதப்பான சுடுதண்ணி கூட என்ன செய்யலாம் கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தாய்ப்பால் சுரப்பை வந்து அது ஊக்குவிக்கக்கூடிய முக்கியமான பொருள். உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பப்பாளி, பப்பாளியில் வந்து பப்பாளி காய் எல்லா இடமும் ஈஸியாக கிடைக்கிறது. இப்போ மார்க்கெட்லலாம் கூட அது வந்து விற்பனைக்கெலாம் வந்து இந்த பப்பாளி காயை வந்து பாசிப்பருப்போடு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வச்சு நம்ம ரெகுலராக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான உணவு. நம்ம சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு அதிகமாக சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய உணவு. ஆனால் இதை உருளைக்கிழங்கு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம் சாப்பிடக்கூடாது. இதை வந்து நல்லா வேக வைத்து ஒரு மசியல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் பாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு கொலாய்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், கூட்டு மாதிரி உருளைக்கிழங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அடுத்து நம்ம இப்போ பொதுவாக பார்க்கக்கூடிய பூண்டு, வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பூண்டை வந்து பாலில் வேக வச்சு அப்படியே வந்து எடுத்துக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இரவு படுக்க போகும்போதோ இல்லை காலையிலேயே ஏதோ ஒரு வேளை ரெகுலராக காலையில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு 10 பல் பூண்டை போட்டு வேக வச்சு அந்த பாலோட சேர்த்து அந்த பூண்டை எடுத்துக்கிட்டோன்னா அது பால் சுரப்பை மிகவும் அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அத்தியரப்பில் இருக்கக்கூடிய வெந்தயம். இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் சரி நார்ச்சத்தும் சரி அதில் இருக்கக்கூடிய நிறைய மூலக்கூறுகளும் இந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். வெந்தயத்தை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா ஊற வச்சு கொஞ்சம் அரிசியில் போட்டு கஞ்சி மாதிரி குழைய வேக வச்சு என்ன பண்ணலாம், வெந்தய கஞ்சியை அவங்க ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக அது அமையும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த உணவுகள் கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது. தாய்ப்பால் சுரப்பராக இருக்கட்டும் இல்லை ஒரு கற்பிணி பெண்களுக்கான உணவுகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு சில நோய்கள் என்னென்ன இருக்குது, அந்த நோய்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் அந்த நோய்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அடுத்து பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீன தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நின்னான். யாரும் செய்ய முடியாத ஒன்று என்னால் செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதை பாரு, இப்படிலாம் பேசப்படாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன். நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம். அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியங்கிறத மன்னரே தீர்மானிக்கிட்டோம் என்ன சொல்கிறேன்னா. அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் என்ன பண்ணார், அவங்களுக்கு 2 சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாத காலம் அவகாசமும் கொடுத்தார். 2 ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 6 மாதம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதை பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இது தான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் திரைச்சலையை விளக்குனார். உள்ளே பார்த்தா ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியம் தீட்டின ஓவியம் இருக்குது. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார். இதை பார்ப்பா, நீ என்னுடைய ஆளை தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் எங்களை ஏமாத்திருக்கிற எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது மனோபாவம்.

0: பாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன். கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சுருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோடு தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறது இல்லை, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுக்கு கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனுஷனுக்கு தேவைப்படுறதும் அதுதான். கண்ணாடிக்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். துயரம்ங்கிறது பற்றுகளின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிற போலாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணும். ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார், யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டினது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி, தூக்க கலக்கத்தில் உளராதிங்க, நல்லா பாருங்க, அது படம் இல்லை, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை, இதில் திரு இடையார் ஏடி பாலமுருகன் குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் பி குமார் அவர்கள் தவில். பத்து இரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. 15 வினாடி நேர்களை நீ கேட்கலாம் நகருளா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நகர்வுலா நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள சில முக்கியமான சுற்றுலா தலங்களை தான் நாம சுற்றி பார்க்க போறோம். வாங்க நேயர்களே, இன்னைக்கு நகர்வுலா செல்வோம் ஆந்திர மாநிலத்துக்கு. சரி, ஏன் ஆந்திராவுக்கு சுற்றுலா தேர்வு செய்யலாம் அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தின் மிகப்பெரிய ஒரே சிறப்பு மாநிலத்தில் பலவிதமான சுற்றுலா அனுபவங்கள் கிடைப்பது. ஒருபுறம் திருப்பதி போன்ற உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களும், மறுபுறம் அரக்கு போன்ற மலைப்பகுதிகள், ஒரு பக்கம் விசாகப்பட்டினத்தின் கடற்கரைகள், மற்றொரு பக்கம் கத்திக்கோட்டாவின் பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு, மேலும் அமராவதியின் பௌத்த வரலாறு, உண்டவள்ளியின் குகைகள், ஸ்ரீசைலத்தின் காடுகள் என இயற்கையும் வரலாறும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்த மாநிலமாக ஆந்திர பிரதேசம் விளங்குது. குடும்ப சுற்றுலாவுக்கும் போகலாம், இயற்கை ஆர்வலர்களும் போகலாம், வரலாற்று ஆர்வலர்களும் போகலாம், ஆன்மீக பயணமும் போகலாம். இப்போ குடும்ப சுற்றுலா போனோம் அப்படின்னா திருப்பதி, விசாகப்பட்டினம், அரக்கு இங்கே போகலாம். இயற்கை ஆர்வலர்கள் போகணும் அப்படின்னா அரக்கு, போரா கோகைகள், தலக்கோணம், ஸ்ரீசைலம் போன்ற பகுதிகளை பார்வையிடலாம். வரலாற்று ஆர்வலர்கள் போகணும் அப்படின்னா அமராவதி, உண்டவள்ளி, கந்திக்கோட்டை அப்படிங்கிறது போகலாம். ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னா திருப்பதி, ஸ்ரீசைலம், விஜயவாடா போன்ற பகுதிகளுக்கும் செல்லலாம். வாங்கடையர்களே, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றியும் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் இன்றைக்கி நகர்வுலா நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். முதல்ல திருப்பதி திருமலை. ஆந்திர பிரதேசத்தின் மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலம் திருமலை திருப்பதி ஆகும். திருமலை பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் உலக புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் பக்தர்களால் பெருமளாக வழிபடப்படுறாரு. தினமும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே வராங்க. திருமலைக்கு அருகிலுள்ள திருப்பதி நகரத்துக்கு சுற்றுலா பயணிகளுக்கான முக்கிய தங்குமிடமாகவும் இது விளங்குது. இங்கே வந்து என்னென்ன இடங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயில், ஆகாய கங்கை, பாப விநாசம், ஸ்ரீ கபிலேஸ்வரர் கோயில், ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயில், சிந்தகிரி கோட்டை மற்றும் பல இடங்களை வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். விசாகப்பட்டினம் போனால்

அப்படின்னா ஆந்திராவின் கடற்கரை நகரம் அப்படின்னு சொல்லி இந்த விசாகப்பட்டினத்தை சொல்கிறாங்க. விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேசத்தின் முக்கியமான கடற்கரை நகரமாகவும் இது கருதப்படுது. இங்கு கடற்கரைகள், மலைகள், அருங்காட்சியகங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற பல சுற்றுலா இடங்கள் வந்து இங்கே காணப்படுது. இங்கே விசாகப்பட்டினத்தில் உள்ள முக்கியமான இடங்கள் எது அப்படின்னா ஆர்கே பீச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான கடற்கரையாக விசாகப்பட்டினத்தில் கருதப்படுது. மாலை நேர சூரிய அஸ்தமனத்தை ரசிக்க ஒரு சிறந்த இடமாக இது கருதப்படுது. அதுக்கப்புறம் தங்க நிற மணல், நீல நிற கடல் மற்றும் நீர் விளையாட்டுகளும் இந்த ருஷிகொண்டா பீச் அப்படிங்கக்கூடிய ஒரு பீச்சில் வந்து பார்க்க முடியுது. மலை உச்சியிலிருந்து விசாகப்பட்டினம் வரை நகரத்தையும் கடலையும் ஒரே நேரத்தில் பார்க்க இந்த கைலாசகிரி அப்படிங்கக்கூடிய ஒரு இடமும் இங்கே இருக்குது. அதை தொடர்ந்து அரக்கு பள்ளத்தாக்கு ஆந்திராவின் இயற்கை சுற்றுலாவில் மிகவும் முக்கியமான இடமாக இந்த அரக்கு பள்ளத்தாக்கு வந்து காணப்படுது. இது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ளது. பசுமையான மலைகள், காப்பி தோட்டங்கள், பழங்குடியின மக்களின் வாழ்க்கை, பள்ளத்தாக்குகள் மற்றும் குளிர்ச்சியான காலநிலை ஆகியவை வந்து இங்கே காணப்படுது. காப்பி தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரக்கு பகுதி காப்பி உற்பத்திக்காக புகழ்பெற்றதாக கருதப்படுது. மலை சரிவுகளில் அமைந்துள்ள காப்பி தோட்டங்கள் சுற்றுலா பயணிகளை வந்து ரொம்பவே கவருது. அதே போல் அரக்கு ரயில் பயணம், விசாகப்பட்டினத்திலிருந்து அரக்குவுக்கு செல்லும் வழியில் அந்த நம்ம போகக்கூடிய அந்த ரயில் பயணம் வந்து ஒரு மிக அழகான ஒரு அனுபவமாக எப்போதும் அமையும். வழியில் ஏராளமான மலைப்பகுதிகள், சுரங்கங்கள், பாலங்கள், பள்ளத்தாக்குகளை நாம் வந்து பார்க்க முடியும். அதன் அருகில் இருக்கக்கூடிய போரா குகைகள், அரக்கு பள்ளத்தாக்கு அருகில் அமைந்துள்ள இந்த போரா குகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை உருவாக்கிய அற்புதமான குகைகளில் ஒன்றாக இது கருதப்படுது. சுண்ணாம்பு கற்கள், நீண்ட காலமாக நீரின் தாக்கத்தால் கரைந்து உருவான குகை அமைப்புகள் இங்கு வந்து காணப்படுது. இந்த குகைக்கு உள்ள வித்தியாசமான பாறை வடிவங்கள், இயற்கையான அறைகள் போன்றவற்றையும் வந்து நம்ம வந்து காண முடியும். இவை குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு புவியியல் அறிவை நேரடியாக வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்ம இங்கே வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெட்ரோ படத்திலிருந்து ஒரு பாடலை வந்து நம்ம வந்து கேட்கலாம். இந்த பாடலை பாடியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன்.

0: இது நகர்வுழா நிகழ்ச்சி. இன்னைக்கு நகர்வுழா நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சில முக்கியமான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நாம் பார்க்க போகிற இடம் கந்திக்கோட்டா. ஆந்திர பிரதேசத்தின் மிகவும் வியப்பூட்டும் இயற்கை தலங்களில் ஒன்று இந்த கந்திக்கோட்டா. இதன் காரணமாக கந்திக்கோட்டா கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் ரொம்ப பிரபலமாகவே அழைக்கப்படுது. இங்கு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையும் அமைஞ்சிருக்கு. கோட்டை சுவர்கள், பழமையான கோயில்கள் மற்றும் மசூதி ஆகியவை இப்பகுதியின் வரலாற்றை வந்து ரொம்பவே பிரதிபலிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம் ஆன்மீகமும் இயற்கையும் இணைந்த ஒரு சுற்றுலாத்தலமாகும். இங்கு அமைந்துள்ள மல்லிகார்ஜுனா சுவாமி திருக்கோயில் சிவபெருமானின் முக்கியமான திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஸ்ரீசைலம் சுற்றிலும் நல்லமலை காடுகள் வந்து பறந்து காணப்படுது. இந்த ஸ்ரீசைலத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்ன அப்படின்னா, மல்லிகார்ஜுனா சுவாமி திருக்கோயில், பிரம்மராமா தேவி கோயில், ஸ்ரீசைலம் அணை, கிருஷ்ணா நதி, நல்லமலை மலைப்பகுதிகள், புலிகள் காப்பக பகுதிகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இடங்கள் வந்து இந்த ஸ்ரீசைலத்தை சுற்றி அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து அமராவதி அணையை வந்து பார்க்க போகிறோம். கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ள அமராவதி வரலாற்று மற்றும் பௌத்த முக்கியத்துவம் கொண்ட இடமாக கருதப்படுது. இங்கு கிடைத்துள்ள பழமையான பௌத்த சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் எச்சங்கள் இந்தியாவின் பழைய பௌத்த வரலாற்றை வெளிப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அமராவதி ஸ்தூபம் இப்பகுதியின் மிக முக்கியமான தொல்லியல் சின்னமாக கருதப்படுது.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா.
1: ஆமாங்க,
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நில்லுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லைன்னா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. எச்சரிக்கையா இருங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட்
3: பண்ணுங்க.
1: எச்சரிக்கையா இருங்க.
0: இன்னைக்கு நகர்வுழா நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சில முக்கியமான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விஜயவாடா கனகதுர்கா கோயில். கிருஷ்ணா நதிக்கரையில் அமைஞ்சுள்ள இந்த விஜயவாடா ஆந்திராவின் முக்கியமான நகரங்களில் ஒன்றா கருதப்படுது. இங்கே உள்ள முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னா, கனகதுர்கா கோயில், பிரகாசம் அணைக்கட்டு, பவானி தீவு, காந்திமலை, உண்டவள்ளி குகைகள் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் இங்கேயும் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பிரகாசத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த பிரகாசம் அணைக்கட்டு விஜயவாடாவின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுது. இரவு நேரத்தில் விளக்குகளுடன் காணப்படும் காட்சி ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே அருகில் உள்ள உண்டவள்ளி குகைகள், விஜயவாடா அருகில் உள்ள இந்த உண்டவள்ளி குகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாறை வெட்டி கட்டப்பட்ட பழமையான குகை கட்டடக்கலையின் சிறப்பு மிகவும் சூப்பராகவே இருக்கும். பல அடுக்குகளை கொண்ட இந்த குகைகளின் பாறைகளில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் வந்து காணப்படுது. குறிப்பாக பாறையில் செதுக்கப்பட்ட அனந்த சயன விஷ்ணு சிலை ரொம்பவும் புகழ்பெற்றதாக இருக்குது. தலக்கோண அருவி திருப்பதி மாவட்டத்தில்

அமைந்துள்ள தலகோனா ஆந்திராவின் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. இது அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் அமைந்துள்ளது. நீர்வீழ்ச்சி, பசுமையான காடு, மலைகள் மற்றும் இயற்கையான நடைபாதைகள் ஆகியவை இந்த சுற்றுலா பயணிகளை வந்து ரொம்ப ரொம்ப கவருது அப்படின்னே சொல்லலாம். திருப்பதி கோயிலுக்கு செல்லும் பயணத்தில் இயற்கையை ரசிக்க விரும்புபவர்களுக்கு இது சிறந்த இடமாகவும் கருதப்படுது. அடுத்ததான் மங்களகிரி மற்றும் மாசிலிப்பட்டினம் கடற்கரை பகுதி. ஆந்திராவின் நீண்ட கடற்கரை பகுதி காரணமாக பல அழகான கடற்கரை இடங்களும் அமைஞ்சிருக்கு. மாசிலிப்பட்டினம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா கருதப்படுது. பழைய காலத்தில் இருந்து இது முக்கியமான வணிக துறைமுகமாகவும் இது கருதப்படுது. கடற்கரை உள்ளூர் மீனவ வாழ்க்கை மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து இது ரொம்பவே நமக்கு அறியறதுக்கு பயன்படுது. தொடர்ந்து கேட்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து ஒரு பாடலை.

என்ன நேயர்களே, இன்றைக்கி நகர்விழா நிகழ்ச்சியில் ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி நகர்விழா நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள சில முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் பார்த்தோம். மீண்டும் ஒரு சூப்பரான மற்றும் ஒரு சுற்றுலாத்தலத்தில் நகர்விழா நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் அசாம், மேகாலயா, மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் போது அவர் சமூகம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுகிறார். மேலும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார். புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் கருவடிக்குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இதுவரை அத்திட்டத்தின் மூலம் பயன்பெறாத மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பத்தினர் வரும் 18 தேதிக்குள் தகுந்த சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கலாம் என ஆதி திராவிடர் நலம் மற்றும்

பழங்குடியினர் நலத்துறை உதவி இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:32. நேயர்களினை கேட்கலாம் தகவல் தளம்.

வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் மரங்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்தியாவில் உள்ள மிக பழமையான மரங்கள் பற்றியும் அவைகள் எவ்வளவு ஆண்டுகள் உயிருடன் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்க இருக்கிறது இந்தியாவின் பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக உயிருடன் இருக்கும் மரங்கள் பற்றி தான். அவை வெறும் மரங்கள் மட்டுமில்லை, அவை நமது வரலாறு, பண்பாடு, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறைக்கு சாட்சியாக நிற்கும் உயிருள்ள வரலாற்று சின்னங்கள் தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பழமையான மரங்களின் வயதை துல்லியமாக கண்டறிவது கடினம். குறிப்பாக ஆலமரம் போன்ற வெப்பமண்டல மரங்களில் தெளிவான வருட வளையங்கள் இல்லாதனால பழைய வயது மதிப்பீடுகள் பெரும்பாலும் உள்ளூர் வரலாறு மற்றும் மரபு கதைகளை அடிப்படையாக கொண்டிருக்கும்.

2026 பீகாரின் மூங்கேரில் உள்ள ஆலமரத்திற்கு ரேடியோ கார்பன் முறையில் சுமார் 700 ஆண்டுகள் குறைந்தபட்ச வயது நிரூபிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள அனந்தபூர் மாவட்டம் திம்மம்மா மலிமானு அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுற ஒரு ஆலமரத்தை பற்றி. இந்த மரத்தோட வயது என்ன தெரியுமா? 550 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. திம்மம்மா மரிமானோ இந்தியாவின் மிகவும் பழமையான ஆலமரங்களில் ஒன்று. இது பார்க்குறதுக்கு ஒரு மரம் போல் இருக்காது, ஒரு சிறிய காடு போலவே இருக்கும். காரணம், அதன் கிளைகளிலிருந்து கீழ் நோக்கி வளரும் ஏராளமான வீடுகள் தரையை தொட்டு புதிய தூண் போன்ற அமைப்பாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்திய தகவலின்படி இந்த மரத்திற்கு 1000 மேற்பட்ட துணை தண்டுகள் வேர் தூண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பரந்த கிளைப்பரப்பு காரணமாக இது உலகின் மிகப்பெரிய ஆலமரமாக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது தொலைவில் இருந்து பார்த்தா நூற்றுக்கணக்கான மரங்கள் ஒன்றாக வளர்ந்திருப்பது போல் தெரியும். ஆனால் அவை அனைத்தும் தாய் மரத்துடன் இணைஞ்சே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.

மூணாவதாக நம்ம பார்க்க போகிற மிக பழமையான மரம் எது அப்படின்னா, சென்னை அடையாற்றில் உள்ள தியோஃபிக்சஸ் சொசைட்டி வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு ஆலமரம். இதனுடைய வயது சுமார் 450 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையின் முக்கியமான இயற்கை அடையாளங்களில் ஒன்று தான் இந்த அடையாறில் உள்ள ஆலமரம். இதன் பரந்த கிளைகளும் ஏராளமான விழுதுகளும் சேர்ந்து மிகப்பெரிய பரப்பை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இதன் மிகப்பெரிய பிரதான தண்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புயல் மற்றும் இயற்கை பாதிப்புகளால் பிரதான தண்டு அணிஞ்சிருச்சு. அதன் விழுதுகள் மற்றும் கிளைகள் தொடர்ந்து வளர்ந்து மரத்தை வந்து உயிருடன் வச்சிருக்குது. ஒரு பெரிய தண்டு இல்லாமல் நூற்றுக்கணக்கான விழுதுகளின் ஆதரவுடன் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் தொடர்ந்து வாழ்வது இயற்கையின் ஒரு அற்புதமான அமைப்புகளில் ஒன்றாக நாம் வந்து பார்க்குறோம். நான்காவதாக நாம் பார்க்க போகிறது மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள நகரத்தில் ஆச்ச

ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் பூங்கால அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம். இதன் வயது என்ன தெரியுமா? சுமார் 250 ஆண்டுகள். இது ஒரு மரம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு முழு காடு போல தான் காட்சியளிக்குது. 2015 ஆம் ஆண்டு பதிவுகளின்படி இதற்கு ஆயிரக்கணக்கான விழுதுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 1.84 ஹெக்டேர் பரப்பளவை வந்து இந்த மரம் ஆக்கிரமிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலமரத்தில் தனி சிறப்பு என்ன அப்படின்னா, அதன் கிளைகளிலிருந்து விழுதுகள் கீழே வந்து மண்ணில் வேரூன்றி புதிய தண்டுகளை போல மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஒரே மரம் படிப்படியாக மிகப்பெரிய பரப்பை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மரங்களை பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வேட்டையன் பாடலுக்கு பிறகு. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், தீப்ஷி சுரேஷ் ஆகியோர்.

இப்படி சூடு.

நம்ம தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் ஐந்தாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூருக்கு அருகில் உள்ள கெத்தாகள்ளி தொட்டத ஆலத மரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பெரிய ஆலமரம். இந்த மரம் பெங்களூரின் புகழ்பெற்ற இயற்கை சின்னங்களில் ஒன்று. இதன் வயது சுமார் 400 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பரந்த கிளைகள் மற்றும் ஏராளமான வீடுகள் காரணமாக ஒரு சிறிய காட்டை போல் இது பார்க்குறதுக்கு காட்சி அளிக்குது. ஆறாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நரூர் ஆலமரம். இந்த மரத்தின் வயது பற்றிய ஒரு முக்கியமான அறிவியல் ஆய்வு மேற்கொள்ளப்படுது. ரேடியோ கார்பன் அனலைசிஸ் மூலமாக பழமையான மரப்பகுதியில் வயது சுமார் 430 ஆண்டுகள் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. இதன் பரந்த கிரவுன் ஸ்ப்ரெட் சுமார் 4069 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாரிஜாத் மரம். இந்தியாவில் உள்ள மிகவும் பழமையான மரங்கள் பட்டியலில் ஆலமரங்கள் மட்டும் இல்லாமல் பியோபாப் மரங்களும் முக்கிய இடத்தும் பெறுது. பாரிஜாத் என்று அழைக்கப்படும் இந்த பியோபாப் மரத்தின் வயது சில மரப்பதிவுகளில் சுமார் 800 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மிகப்பெரிய தண்டு மற்றும் வறட்சியை தாங்கும் திறன் தான் இதை மற்ற மரங்களிலிருந்து வேறுபடுத்துது. ஏன் தெரியுமா ஆலமரங்கள் வந்து இவ்வளவு நீண்ட காலம் வாழுது? அதற்கு கிளைகள் நீளமாக வளரும். கிளைகளிலிருந்து காற்றில் தொங்கும் வேர்கள் உருவாகும். அவை கீழே வளர்ந்து மண்ணை தொடும். மண்ணை தொட்டவுடன் அவை தடிமனான வேர்களாக மாறும். பின்னர் அவை புதிய தண்டுகளைப் போல மரத்தின் கிளைகளுக்கு ஆதரவாக நிற்கும். இதனால் பழைய கிளை விழுந்தாலும் மற்ற விழுதுகள் மரத்தின் அமைப்பை வந்து தொடர்ந்து வந்து தாங்கக்கூடும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ஒரு பாடலை.

0: Meteorological department has forecast heavy rainfall over Bihar, East Rajasthan, Haryana, Chandigarh, Delhi, Madhya Pradesh, Uttar Pradesh, Uttarakhand and parts of northeastern states for today. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Nishit. News of Prime Minister Modi lauding 7.8% GDP growth, slamming critics, betting on Gen Z in his address at Delhi University's SRCC centenary celebrations is carried prominently by all the dailies. Census to begin early in four poll-bound states of UP, Punjab, Goa and Uttarakhand is the top story in Hindustan Times. CBI books Subhash Chandran LIC housing finance loan fraud case, writes Sunday Pioneer. Rajya Sabha MP Dinesh Sharma named Andaman and Nicobar Islands left and governor, according to a report in the Sunday Tribune. Putin Zelensky to hold strikes, US envoys in Moscow for talks to end war is the front page story in the Asian Age. And finally, Maruti Suzuki launches new Baleno at base price of 6.09 lakhs, says a report in Financial Express. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi addresses centenary celebrations of Sri Ram College of Commerce at Delhi University, calls upon young Indians to build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. BJP Rajya Sabha MP Dinesh Sharma appointed Lieutenant Governor of Andaman and Nicobar Islands. NIA Special Court convicts 10 Maoists in 2013 Chhattisgarh Jhelum Valley Massacre case. IBRIC Summit to be held in New Delhi on the sidelines of BRICS Summit on the 12th and 13th of this month. Over 500 institutional investors, finance ministers and business leaders to participate in the two-day event. And in cricket, India beat Pakistan by 7 wickets in the Women's T20 Asia Cup match in Dubai. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani. இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. நேர்களே, நகர்வுலா நிகழ்ச்சி தொடர்கிறது. நேர்களை, இது தகவல் தளம் நிகழ்ச்சி. தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் மரங்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் பழமையான மரங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னா, பழமையான மரங்கள் வெறும் வயதான மரங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு முழுமையான சிறிய சுற்றுச்சூழல் அமைப்பாகவும் செயல்படுது. அவற்றில் பறவைகள் கூடு கட்டுகின்றன, அணில்கள் வசிக்கின்றன, வவ்வால்கள் தங்குகின்றன, பூச்சிகள் வாழ்கின்றன, குரங்குகள் மற்றும் பிற விலங்குகள் உணவு பெறுகின்றன, பல தாவரங்கள் அதன் கிளைகளிலும் வேர்பகுதிகளிலும் வளர்கின்றன. ஆலமரங்கள் பல உயிரினங்களுக்கு உணவு, நிழல் மற்றும் வாழிடத்தை வழங்கும் மிக முக்கியமான மரங்களாக கருதப்படுகிறது. ஒரு வரியில் சொன்னோம் அப்படின்னா, பழமையான மரங்கள் நிழல் தரும் மரங்கள் மட்டுமல்ல, அவை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை, மனிதர்கள் மற்றும் வரலாற்றை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் உயிருள்ள வரலாற்று புத்தகங்கள் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் கூட நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மரங்கள் பல இடங்களில் இருக்குது. இவற்றில் சில மரங்கள் வரலாற்று சம்பவங்களோடும், சில மரங்கள் ஆன்மீக நம்பிக்கையோடும், சில மரங்கள் அரிய தாவரவியல் சிறப்புகளோடும் தொடர்புடையதாக இருக்குது. தமிழ்நாட்டு வனத்துறை வெளியிட்ட ஹெரிட்டேஜ் ட்ரீஸ் ஆஃப் தமிழ்நாடு தொகுப்பில் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான 50 மரங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எசந்திமங்கலத்தின் நீர்மருது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயில் அருகில் உள்ள இந்த எசந்திமங்கலம் அருகில் உள்ள நீர்மருது அர்ஜுன மரம், இதனுடைய வயது என்ன அப்படின்னா 500 அப்படிங்கிறாங்க. வயது வந்து 500 வயது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழமையான மரம் தமிழ்நாட்டின் பழைய மரங்களின் பட்டியலில் குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் மக்களால் இது தொல்காப்பியர் என்ற பெயராலும் அழைக்கப்படுது. இந்த மரத்தின் பட்டை பாரம்பரிய மருத்துவ பயன்பாடுகளுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜபாளையத்தின் ஆணை புளிய மரம், இது விருதுநகரில் இருக்குது. தமிழ்நாட்டின் பழமையான மரங்கள் என்றால் ஆலமரம் மட்டுமல்ல, ஆணை புளிய மரம் என அழைக்கப்படும் போயபாப் மரங்களும் பாரம்பரிய மரங்களின் பட்டியலில் இடம்பெறுது. தமிழ்நாடு வனத்துறையின் ஹெரிட்டேஜ் ட்ரீஸ் தொகுப்பில் ராஜபாளையத்தில் உள்ள இந்த மரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மரத்தின் தண்டு மிகவும் பருமனாக இருக்கும். தண்டுக்குள்ளே அதிக அளவு நீரை சேமித்து வைக்கக்கூடிய தன்மையும் இந்த போயபாப் மரங்களுக்கு உண்டு. இந்த போயபாப் மரத்தை பார்த்தா அதன் தண்டு ஒரு பெரிய நீர் தொட்டி போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியோபிக்சஸ் சொசைட்டி வலயத்தில் உள்ள ஆப்பிரிக்க போயபாப் மரம், இது சென்னையில் இருக்குது. அடையாறு தியோபிக்சஸ் சொசைட்டி வளாகத்தில் உள்ள ஆலமரம் மட்டுமல்லாமல் பல அரிய வெளிநாட்டு மரங்களும் இங்கே இருக்குது. அவற்றில் ஆப்பிரிக்கன் ஃபோயபாப் முக்கியமானது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் பழமையான மரங்கள் உள்ளூர் இனங்களை மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேறு நாடுகளில் இருந்து வந்த மரங்களையும் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.

இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் மரங்கள் பற்றியான சுவாரஸ்யமான பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற மரம் எது அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் உள்ள பழமையான ஒரு ஆலமரம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பித்திரெட்டி பகுதியில் உள்ள ஒரு பழமையான ஆலமரமும் வரலாற்று சிறப்பு கொண்டதான இருக்குது. தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் ட்ரீஸ் தொடர்பான பதிவுகளின்படி, திப்பு சுல்தானின் படை ஒரு காலத்தில் இப்பகுதியில் பயணம் செய்தபோது இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஓய்வெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. ஒரு மரத்தின் கீழ் மக்கள் ஓய்வெடுப்பது சாதாரண விஷயம் இல்லை, ஆனால் ஒரு வரலாற்று படையே ஓய்வெடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டம் திருவாலைக்கரையில் உள்ள தேசிய புதைப்படிவ மர பூங்காவில் காணப்படும் மரங்கள். உயிரிடம் இருக்கும் மரங்கள் அல்ல, அவை புதைப்படிவமாக மாறிய பழங்கால மர தண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றின் வயது சுமார் 20 மில்லியன் ஆண்டுகள். தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்தில் ஆவணத்தின்

0: படி இங்கு 200க்கும் மேற்பட்ட புதைப்படிவ மரங்கள் இருக்கு. சில மரத்தண்டுகள் 28.80 மீட்டர் நீளம் வரை பதிவாகியிருக்கு. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மரங்களாக இருந்த இவை காலப்போக்கில் கனிம்களால் மாற்றப்பட்டு கல்லை போன்ற புதைப்படிவங்களாக மாறியிருக்கு. திருவரைக்கரை புதைப்படிவ மரங்கள் சுமார் 20 லட்சம் ஆண்டுகள் வரை அதற்கு வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் மரங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆங்கிலத்தில் வுட் வைட் வேப் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது மரங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்ளுது. இது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ட்ரீஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்கள் தொடர்பு கொள்வதுங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது நமக்கே வந்து ஓ மரங்கள் எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படின்னு கூட ஒரு சிந்தனை வந்துட்டு போகும். மரங்கள் மனிதர்களைப் போல பேசாது, அதுக்கு வாய் இல்லை, குரல் இல்லை, தொலைபேசி இல்லை, ஆனால் அவை ஒன்றுக்கொன்று எந்த தகவலையும் பரிமாறிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால அர்த்தம் இல்லை. ஆனால் உண்மையில் தாவரங்கள் தங்களுடைய சுற்றுச்சூழலை வேதியியல் சமிக்கைகள் கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக, வேர்கள் மூலமாக, நுண்ணுயிர்கள் மற்றும் மண்ணில் வாழும் பூஞ்சை வலை அமைப்புகள் மூலமாக ஆகியவற்றின் மூலம் உணர்ந்து ஒன்றுக்கொன்று தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மரங்களின் வேர்களுடன் இணைந்து வாழும் மைக்கோரைசல் பூஞ்சைகள் வந்து சுவாரஸ்யமான பங்கை வந்து கொண்டிருக்கு. மரங்களின் வேர்களில் தொடர்பு கொண்டு இந்த மைக்கோ ரைசல் பூஞ்சைகள் வந்து மரங்களின் வேர்களில் தொடர்பு கொண்டு மண்ணில் மிகப்பெரிய நுண்ணிய வலையமைப்புகளை உருவாக்குது. இந்த வலையமைப்புகள் மூலம் வந்து தாவரங்களுக்கு இடையில் சில வகையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வேதியியல் தகவல்களை கூட தந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த அமைப்பு பிரபலமாக வுட் வைட் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்கள் தொடர்பு கொள்கின்றன அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிஜமாக நம்பவே முடியாது இல்லையா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். மரங்கள் மனிதர்களைப் போல நாளை மழை பெய்யும், இங்கே ஆபத்து இருக்குது, நமக்கு என்ன உணவு வேணும் அப்படிங்கிறத வார்த்தை மூலமாக பேசுகிறது இல்லை. ஆனால் தொடர்பு அப்படிங்கிற சொல்ல வந்து இங்கே அறிவியல் பொருளில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு மரம் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்து அதற்கான ஒரு வேதியியல் அல்லது உயிரியல் பதிவை வந்து உருவாக்குது. அந்த சமிச்சை தான் மற்றொரு தாவரத்தை பாதித்தா அது ஒரு வகையான உயிரியல் தொடர்பாகவும் கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
1: உங்கள் இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்குது, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈசி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
5: உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ட்ரீஸ் கம்யூனிகேஷன், அதாவது மரங்கள் தொடர்பு கொள்ளுது. உதாரணமாக ஒரு மரத்தின் இலைகளில் பூச்சிகள் தாக்குனா அந்த மரம் சில வேதியியல் சேர்மங்களை உருவாக்கும். அவை அருகிலுள்ள தாவரங்களின் பாதுகாப்பு அமைப்பை வந்து தூண்டும். அதே போல் மண்ணுக்குள் இருக்கும் பூஞ்சை வலையமைப்புகள் சில தாவரங்களின் வேர்களை மற்ற தாவரங்களின் வேர்களோட இணைக்குது. மண்ணுக்கு அடியிலையும் ஒரு மறைக்கப்பட்ட உலகம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் ஆமாங்க, ஒரு காட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியும் உலகம் மிகவும் சிறிய பகுதி அப்படின்னு. ஆனால் மண்ணுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய உயிரியல் உலகமே இருக்குது. இந்த மண்ணுக்கு கீழ் உள்ள உலகம் ஒரு காட்டின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமானது. இப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். ராயன் படத்திற்காக AR ரஹ்மான் தனுஷ் பாடிய பாடல்.

நேர்களே, இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் மரங்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நிகழ்ச்சியில் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வுட் வைட் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் இணையதளத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி நாம் இணையதளத்தை பயன்படுத்தும் போது உலகம் முழுவதும் உள்ள கணினிகள் மற்றும் சாதனங்கள் பல்வேறு வலையமைப்புகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கோம். அதே போல் காட்டில் மண்ணுக்குள்ள மரங்களில் உள்ள வேர்களில் பூஞ்சைகளின் நுண்ணிய நூல்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வுட் வைட் வெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வைஃபை, கணினி, கேபிள் போன்றவை எதுவும் இருக்காது. இது ஒரு உயிரியல் வலை அமைப்பாக காணப்படும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது தாய்மரங்கள். காட்டை பற்றிய ஆய்வுகளில் மதர்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மரங்கள் ரொம்பவும் பிரபலமானது. ஒரு பெரிய வயதான மரம் தன்னை சுற்றியுள்ள சிறிய மரங்களுடன் மைக்ரோ கரைசல் வலையமைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டிருக்கும். ஆனால் சில ஆய்வுகளில் பெரிய மரங்களிலிருந்து அருகிலுள்ள இளம் மரங்களுக்கு கார்பன் அல்லது பிற வளங்கள் இணைவதற்கான சாத்தியங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாய்மரம் தன் குட்டி மரங்களுக்கு திட்டமிட்டு உணவு வழங்குதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்களேன், மனித குடும்ப உறவுகளைப் போலவே மரங்கள் வந்து குட்டி மரங்களுக்கு உணவு வழங்குது. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அதே போல் த ட்ரீஸ் கம்யூனிகேட் அப்படிங்கிற தலைப்பில் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு இருக்கும். மரங்கள் வந்து எச்சரிக்கைகளை கூட அனுப்புது அப்படின்றாங்க. மரம் மற்ற மரத்திடம் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் இதை மனித மொழி போல கருத முடியாது. மரம் ஒரு குறிப்பிட்ட

நோக்கத்துடன் என்ன பூச்சி தாக்குது நீ கவனமாயிரு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து மற்ற மரங்களுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் காற்றின் மூலமாகவும் தகவல் பரிமாற்றங்களை மரங்கள் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்கள் மண்ணுக்கு அடியில் மட்டும் இல்லாமல் காற்றின் மூலமாக வேதியியல் சமிக்கைகள் மூலமாக தகவலை தெரிவிக்குது. ஒரு தாவரம் பூச்சிகளாக தாக்கப்பட்டால் அது இலைகளிலிருந்து சில ஓலட்டைல் கெமிக்கல்ஸை வந்து வெளியேற்றுது. அருகிலுள்ள தாவரங்கள் அவற்றை உணர்ந்து தங்களுடைய பாதுகாப்பு அமைப்புகளை கூட இது மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர் மூலமாகவும் மரங்கள் வந்து மற்றொரு மரங்களுக்கு வந்து தகவலை வந்து வேதியியல் பொருட்கள் மூலமாக பரிமாறிக்கொள்ளுது. அதாவது என்ன அப்படின்னா, மண்ணின் நுண்ணுயிரிகளை பாதிக்கவும், பூஞ்சைகளுடன் தொடர்பு ஏற்படுத்தலாம், அருகிலுள்ள தாவரங்களின் வளர்ச்சியை பாதிக்கலாம். இதுக்காகவே வேர்களின் சுற்றுப்புறம் ரைசோஸ்பியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ஒரு மரத்தின் உடலுக்கு வெளியே இருந்தாலும் அதன் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் மண்ணை வந்து உணருது, ஒரு ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்தின் வேர் மண்ணில் தான் இருக்கும். நீர், கனிமங்கள், உப்பு அளவு, ஆக்சிஜன், நுண்ணுயிரி பிற வேர்கள் எல்லாமே மண்ணில் இருக்கிறதுனால அந்த அதுக்கேற்ப மரங்கள் வந்து அதை உணர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கேற்ப அதன் வேர் வளர்ச்சியை மாற்றிக்கொள்ளுது, அந்த உணர்ச்சினால் மாற்றிக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு பகுதியில் நீர் குறைவாக இருந்தால் வேறு ஒரு திசையில் வந்து வளர முயற்சி செய்யும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் சூழலில் அறிவுத்துறனோட தொடர்பு கொள்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்கள் பேசுது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாம், உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் பேசுது அப்படின்றாங்க. கவிதையாக சொன்னோம் அப்படின்னா, அறிவியல் ரீதியாக கவனமாக விளக்கணும் அப்படின்னா, மரங்களுக்கு மனிதர்கள் போன்ற மொழி இல்லை. ஆனால் வேதியியல் சமிக்கைகள் மூலமாக மரங்கள் ஒன்றுக்கொன்று பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விடுதலை படத்திற்காக இளையராஜா அனன்யா பாத் பாடிய ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து மரங்கள் பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல்களை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம்.

இது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் மரங்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் மரங்கள் இசையை ரசிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாம் நேர்களே, மரங்களுக்கு மனிதர்களைப் போலவே காதுகள் இல்லைனாலும் ஒளி மற்றும் அதிர்வுகளை உணரும் திறன் அவற்றுக்கு ரொம்ப இருக்கிறதா ஆய்வுகள் மூலம் சொல்கிறாங்க. இசையின் அதிர்வுகள் தாவரங்களின் இலைகள் மற்றும் தண்டுகளை சுற்றியுள்ள நுண்ணிய அசைவுகளை ஏற்படுத்துது. சில ஆய்வுகளில் மென்மையான இசை அல்லது குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளிகள் தாவரங்களின் வளர்ச்சி, வேர் செயல்பாடு மற்றும் சில உயிரியல் செயல்முறைகளை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரங்கள் இசையை மனிதர்களைப் போல ரசிக்குது என்று உறுதியாக கூறுவதற்கு கொஞ்சம் யோசித்தாலும், ஆனாலும் மரங்கள் வந்து இசையை வந்து ரசிக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பூச்சிகளின் சத்தமும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று காற்று வீசும்போது இலைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து உருவாகும் ஒளியும் வந்து இயற்கையான அதிர்வுகளுக்கு தாவரங்கள் பதிலளிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மரங்கள் அமைதியாக நிற்கின்றன என்றாலும் அவை சுற்றுப்புற அதிர்வுகளுடன் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம கேட்கலாம் பிரதீப் குமார் நித்யஸ்ரீ குரலில் மெகந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து ஒரு பாடலை.

மொத்தத்தில் மரங்களுக்கு நம்மை போலவே அன்பும் உணர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம இந்த தகவல் தளம் நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நேரலே நிறைவு பெறுகிறது இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் மரங்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியை நீங்கள் ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றியான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடைய தகவலை எங்களுக்கும் தெரிவிங்க. மீண்டும் மற்றொரு தகவல் தளம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:05.
1: அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது திரையடையார் ஏடி பாலமுருகன் குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசிப்பவர் வில்லியனூர் பி குமார் அவர்கள். தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதி, மைசூர் ஜெயசாமராஜ உடையார் கிருதி, அட்டானாராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருஇடையார் ஏடி பாலமுருகன் குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசிப்பவர் வில்லியனூர் பி. குமார் அவர்கள். தொடர்வது வரலட்சுமி நமோஸ்துதே.

நிறைவாக மனதிற்குகந்தது முருகன் ரூபம். தஞ்சாவூர் சங்கரையர் பாடல், சிந்துபைரவிராகம், ஆதித்தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரு இடையார் ஏடி பாலமுருகன் குழுவினரின் நாதசுரை இசை. உடன் தவில் வாசித்தவர் வில்லியனூர் பி. குமார் அவர்கள்.

0: இன்று பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30க்கு
1: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் கணக்கெடுப்பு பணிகளை அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1 தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தங்கள் படை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. துபாயில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:18. நேயர்கள் இனி கேட்கலாம் நம் இனிய முகநூல் நேயர்கள். முகநூல் வழியாக தங்களுக்கு பிடித்த பாடல்களை தெரிவித்து அவற்றை விரும்பி கேட்டு மகிழும் அன்பு நேயர்களின் மனம் கவர்ந்த விருப்ப பாடல்களின் இனிய தொகுப்பு இது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி. இசையால் இதயங்களை இணைக்கும் இனிய நிகழ்ச்சி. நேர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை எங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்திற்கு சென்று உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள், கேட்டு மகிழுங்கள். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் முதல் தன் விருப்ப பாடலை கேட்டிருக்கும் முதல் நேயர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடலின் படம் 1000 நிலாவிவா. இந்த பாடலை பாடியிருக்கிறார் SP பாலசுப்ரமணியம், இசை இளையராஜா.

0: அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன். இவரின் விருப்பமாக வருகிறது என்னன்னன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன்.
1: கடவுள் ஏன் கல்லானான்

0: உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லாராம், மனம் கல்லாய் போன மனிதர்களாய்.
1: அடுத்து வருகிறது சென்னை சுகன்யா பரத் விருப்பமாக ராமு படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன்.

கேட்டால் இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். இவரின் விருப்பமாக வருகிறது அடிமை பெண் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன்.

அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர், நாகப்பட்டினம் மாவட்டம் பாபு சத்யா இவர்களின் விருப்பமாக வருகிறது சுஜாதா.

இது கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் அடுத்த நேயர் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளுக்காடு பாபு அவர்கள். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரசு. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் மணி சர்மா.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாதன். இவரின் விருப்பமாக வருகிறது தனிக்காட்டு ராஜா படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர். இசை இளையராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கொடிகால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன். இவரின் விருப்பமாக வருகிறது கடல் மீன்கள் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர். இசை இளையராஜா.

இது கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவர்கள். இவரின் விருப்பமாக வருகிறது தங்கமகன் படத்திலிருந்து எஸ் ஜானகி வாணி ஜெயராம் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: உள்ள ஆளுமை.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது காட்டூர் எஸ் சிவகுமார் விருப்பமாக சேரன் பாண்டியன் படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் சௌந்தர்யன்.

நேரம் 10:48, 3:00. இது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்ப பாடலை கேட்டு காத்திருக்கும் நேயர் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா இவர்களுக்காக வருகிறது. மல்லுவேட்டி மைனர் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல், இசை இளையராஜா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டால் இணைக்கும் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியாவின் காலாண்டு வளர்ச்சி 7.8% இருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு பேசினார். நேபாளத்தில் கடந்த ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட அதிபயங்கர வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 உயர்ந்துள்ளது. சுமார் 5000 பேரை காணவில்லை என அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கிறது. இதுவரை 13100 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். நுவாகோட் மாவட்டத்தில் 10 சேற்றில் சிக்கியிருந்த 60 மூதாட்டி ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மீட்கப்பட்ட உடல்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. உறவினர்கள் தங்களது குடும்பத்தினரை அடையாளம் காண உதவும் வகையில் 1270 அடையாளம் தெரியாத உடல்களின் விவரங்களை நேபாள காவல்துறை தங்களது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறவுள்ள கிராம மேம்பாட்டுக் குழு தேர்தலில் போட்டியிடும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 1850 மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி சார்பில் HIV மற்றும் பால்வினை தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரெட் ரன் 2026 என்ற 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் விழிப்புணர்வு நாடகம் நேற்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி

0: போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திக் சாய்ராஜ் ரங்கிரணி சிராக் ஷெட்டி இணை அரையிறுதியில் மலேசிய இணையை 21-15, 18-21, 21-11 என்ற செட் கணக்கில் வென்று மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சீனாவின் ஹே ஜிடிங் ரென்ஷியாங் யூ இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகள் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:21. தொடர்வது இது ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியின் முதலில் வருகிறது ஊர் விட்டு ஊர் வந்து படப்பாடல்.

நேரம் 12:05 43 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அருண்மொழி ஜானகி குரல்களில் தாலாட்டு பாடபா படப்பாடல்.

நேரம் 12 மணி 10 நிமிடம் 33 நொடியாகிறது. நேர்களை எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்காக இரவு 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் வைதமே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தி தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சியில் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம் 12:11:44 நொடியாகிறது. இந்த நேரத்தில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புன்னகை மன்னன் படப்பாடல். இது உங்களுக்காக நேர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12:16. எட்டு நொடியாகிறது. நேர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்புகளும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் கிராமத்தினுடைய இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் கோடிசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் என்ஆர் பிரசாந்த் அவர்கள் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மைசூர். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரில் இதுவரை முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாக உள்ள மாலை நிகழ்ச்சிகளை குறித்த விவரங்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி

மேலவரிசையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:17, 23 நொடியாகிறது. இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக நேர்களே. மன்வாசனை படத்திலிருந்து ஒரு பாடல் இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது. மலேசிய வாசுதேவன், ஜானகி குரல்கள்.

இதயத்து கீதமான சுகமான பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆம் நேர்களை, இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். அற்புதமான பாடல்களை தொடர்ந்து அடுத்த பாடல் பூவிலங்கு படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது கே.ஜே. யேசுதாஸ், ஜானகி குரல்கள்.

நேரம் 12:26:52 ரெட்ல நேரத்தினுடைய நிறைவான தருணத்தில் நாம் இருக்கிறோம். நிறைவான பாடல் இதோ உங்களுக்காக, இளையராஜா சித்ரா குரல்களில் புதுப்பாட்டு படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:30 நிமிடம். தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில்

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சிறுகாளி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடியிருந்த வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா பாடல்களை கேட்டீர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவளத்தில் அனல் மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானோ இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2 லட்சம் பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதுவியா குமார் சானோ இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதயநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். கூங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால்

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விக்ஸாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தரகாண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா, செக்காங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10 மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640 மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5,300 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங், ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. சிங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீர்நிலை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 20 நொடி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தாய் அவனருகே சென்று மெதுவாக சொன்னாள், நீ அவன் பக்கமாகவே போக வேண்டும் அந்த்ரியுஷா. நிச்சயமாய் என்றான் ஹஹோல். அம்மா, ஒன்று மட்டும் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கட்டும், நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் வரையிலும் ஒருவர் பக்கம் ஒருவராகத்தான் இருவருமே முன்னேறி செல்வோம், தெரிந்ததா? நீங்கள் இரண்டு பேரும் என்ன குசுகுசுக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பாவல்.
3: ஒன்றுமில்லை பாஷா.
2: வேறொன்றுமில்லை, என்னை கொஞ்சம் நன்றாக முகத்தை கழுவி கொண்டு போக சொல்கிறாள். அப்படி போனால்தான் பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து மயங்குவார்கள் என்று கூறிக்கொண்டே ஹஹோல் முகம் கை கழுவுவதற்காக வாசற்பக்கத்திற்கு சென்றான். துயில் கலைந்து ஆணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கள் என்று லேசாக பாடினாள் பாவல். நேரமாக ஆக பொழுதும் நன்கு புலர்ந்து வானம் நிர்மலமாயிற்று. மேகத்திரள்கள் காற்றால் தள்ளப்பட்டு ஒதுங்கி ஓடிவிட்டன. சாப்பாட்டு மேஜையை தயார் செய்யும் போது தாய் எதையெதையோ எண்ணி தலையை அசைத்து கொண்டாள். அவளுக்கு எல்லாம் ஒரே அதிசயமாயிருந்தது. அவர்கள் இருவரும் அன்று காலையில் கேலியும் கிண்டலுமாய் சிரித்து பேசி பொழுதை போக்கினார்கள். ஆனால் நண்பகலில் அவர்களுக்கு என்ன ஆபத்து காத்திருக்கிறது என்பதோ அவருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவள் அதனால் கலவரமடையவில்லை. அமைதியாகவும் குஷியாகவும் தான் இருந்தாள். காத்திருக்கும் நேரத்தை குறைப்பதற்கென்று நெடுநேரம் தேநீர் அருந்தினார்கள். பாவல் தனது கோப்பையிலிருந்து சர்க்கரையை வழக்கம் போலவே மிகவும் மெதுவாக கலக்கி கரைத்தான். ரொட்டியின் மீது உப்பை சரிசமமாக தூவிக்கொண்டான். அதுதான் அவனுக்கு எப்போதும் பிடித்த பொருள். ஹஹோல் மேஜைக்கடியில் கால்களை அப்படியும் இப்படியும் மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு தன் கால்களை எப்படி வைத்தாலும் சௌகரியமாயிருப்பதாக தோன்றவில்லை. தேநீரில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒளி சுவரிலும் முகட்டிலும் ஆடி அசைந்து நர்த்தனம் புரிவதையே பார்த்து கொண்டிருந்தான். நான் 10 வயது பயனாக இருக்கும்போது எனக்கு சூரியனை ஓர் கண்ணாடி கிளாஸுக்குள் பிடித்து வைத்திட வேண்டும் என்ற ஆசை இருந்ததுண்டு என்றான் அவன். எனவே நான் ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டு சூரியன் விழும் இடத்திற்கு சென்று கண்ணாடி கிளாஸால் டபக் என்று அமுக்கி பிடித்தேன். கண்ணாடி உடைந்து என் கையில்தான் காயம்பட்டது. அத்துடன் வீட்டிலும் அடி வேறு விழுந்தது. அடிப்பட்ட பிறகு நான் வீட்டு முற்றத்திற்கு வந்தேன். அப்போது சூரியன் ஒரு சேற்று குட்டையில் தெரிந்தது. உடனே என் ஆத்திரத்தை எல்லாம் வைத்து கொண்டு அந்த சூரியனை மிதி மிதி என்று மிதித்து தள்ளிவிட்டேன். என் மேல் காலெல்லாம் சேறு தெரித்து பாழாயிற்று. இதற்காக நான் மீண்டும் ஒரு முறை அடி வாங்கினேன். அந்த சூரியனை பழிவாங்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் பட்டது. சூரியனை பார்த்து நாக்கை துருத்தி வக்கனை காட்டினேன். ஏய் சிவந்த தலை பிசாசே, எனக்கு இந்த அடி ஒன்றும் வலிக்கவே இல்லை, வலிக்கவே இல்லை என்று கத்தினேன். அதில் எனக்கு ஓரளவு ஆறுதல் கிடைத்தது. நீ ஏன் அதை சிவந்த தலை பிசாசு என்றாய் என்று கேட்டு சிரித்தான் பாவல். அதற்கு காரணம் வேறு. எனக்கு வீட்டுக்கு எதிர்த்தாற்போல் ஒரு பெரிய சிவந்த தலை கொல்லன் இருந்தான். அவன் தாடியும் சிவப்பு, அவன் ஒரு குஷி பேர்வழி, அன்பானவன். சூரியன் அவனைப் போலவே இருந்ததாக எனக்கு தோன்றியது. தாய்க்கு இந்த வேடிக்கை பேச்சுகளை கேட்பதற்கு பொறுமை இல்லை. எனவே அவள் பொறுமை இழந்து கேட்டாள், இன்றைக்கு நீங்கள் எப்படி அணிவகுத்து போகப் போகிறீர்கள் அதை பற்றி ஏன் பேசவில்லை? அதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி ஏற்பாடாகிவிட்டது. அதை இப்போது போட்டு குழப்புவானேன் என்று அமைதியாக சொன்னான் ஹஹோல். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தால் நாங்கள்லாம் கைதாகிவிட்டாலும் நிக்கோலாய் இவனாவிச் உன்னிடம் வந்து இனி ஆக வேண்டியதை கூறுவானம்மா. ரொம்ப நல்லது என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய். நான் கொஞ்ச நேரம் உலாவி விட்டு வந்தால் என்ன என்று ஏதோ நினைவாய் சொன்னான் பாவல். இப்போது வீட்டிலேயே இருப்பதுதான் நல்லது. நேரம் வருவதற்கு முன்னாலேயே போலீஸ்காரர்களின் கண்களை ஏன் உறுத்த வேண்டும் என்றாள். உன்னை அவர்களுக்கு ஏற்கனவே நன்றாய் தெரியும் என்றான் அந்திரே. ஃபியோதர் மாசன் அவசர அவசரமாக உள்ளே வந்தான். அவனது முகம் பிரகாசமுற்று கண்ணங்கள் சிவந்து காணப்பட்டன. அவனது ஆனந்தமயமான உத்வேகம் அவர்களது காத்து கிடக்கும் சங்கடத்தை தளர்த்தியது. எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. ஜனங்கள் எழுச்சி பெற்று விட்டார்கள். முகங்கள் எல்லாம் வெட்டறிவாள் மாதிரி கூர்மை பெற்று பிரகாசிக்க அவர்கள் தெருவிலே வந்து கூடிவிட்டார்கள். நிக்கோலாய் வெனோஷ்செகோவ்

0: வசீலி, குசேவ், சமோலவ் எல்லோரும் தொழிற்சாலை வாசலில் நின்று கொண்டு பிரசங்கம் செய்கிறார்கள். எவ்வளவு தொழிலாளர்கள் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டார்கள். வாருங்கள், போவதற்கு நேரமாகிவிட்டது. அப்போதே மணி பத்தடித்து விட்டது என்றான் அவன். சரி, நான் போகிறேன் என்று உறுதியாக சொன்னான் பாவல். பாருங்களேன், மத்தியானத்திற்கு மேல் தொழிற்சாலையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வெளிவந்து விடுவார்கள் என்றான் ஃபியோதர். அவன் ஓடினான். அவன் காற்றில் எரியும் மெழுகுவத்தி மாதிரி இருக்கிறான் என்றாள் தாய். பிறகு அவள் அங்கிருந்து எழுந்து சமையல் அறைக்குள் உடை மாற்றிக்கொள்ள போனாள். எங்கே புறப்படுகிறீர்கள் அம்மா என்று கேட்டான் அந்திரே. உங்களோடுதான் என்று பதில் அளித்தாள் தாய். அந்திரே தன் மீசையை இழுத்து விட்டவாறே பாவலை பார்த்தான். பாவல் தனது தலைமயிரை பலமாக கூதி விட்டவாறே தாயிடம் போனான். அம்மா, நானும் உன்னிடம் எதுவும் பேச மாட்டேன். நீயும் என்னிடம் எதுவும் பேசக்கூடாது. சரிதானே? ரொம்ப சரி, ரொம்ப ரொம்ப சரி. கடவுள் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று முனகினாள் அவள். அவள் வெளியே வந்தபோது எங்கு பார்த்தாலும் அவள் எதிர்பார்த்த இறைச்சல், உத்வேகமயமான ஜனங்களின் கூச்சல் நிறைந்து ஒலித்தது. வாசல் நடைகளிலும் ஜன்னல்களிலும் கூட்டம் கூட்டமாக நின்றவாறு பாவலையும் அந்திரேயையும் ஜனங்கள் ஆவல் நிறைந்த கண்களுடன் பார்ப்பதை கண்டதும் அவளது கண்கள் இருண்டு அந்த இருளில் ஏதோ ஒரு புது நிற ஒளி நிழலிட்டு ஆடுவது போல் அவளுக்கு தோன்றிற்று. ஜனங்கள் அவர்களோடு குசலம் விசாரித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அன்று சேமம் விசாரித்த பாவனையில் ஏதோ ஒரு புதிய அர்த்தம் போதித்திருப்பதாக தோன்றியது. அவர்கள் அமைதியோடு சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் அரை குறையாக விழுந்தன. அதோ தலைவர்கள் பேசுகிறார்கள். நமக்கு தலைவர்கள் யாரென்றே தெரியாது. நான் ஒன்றும் தப்பாய் சொல்லவில்லையே. வேறொரு வாசலிலிருந்து யாரோ உரக்க சத்தமிட்டு சொன்னார்கள். போலீசார் அவர்களை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அத்துடன் அவர்கள் தொலைந்தார்கள். அவர்கள்தான் ஏற்கனவே இவர்களை கொண்டு போனார்களே. ஒரு பெண்ணின் அழுகுரல் சத்தம் ஜன்னல் வழியாக பாய்ந்து வந்து தெருவில் எதிரொலித்தது. நீ செய்ய போகிற காரியத்தை யோசித்துப்பார். நீ ஒன்றும் கல்யாணமாகாத தனிக்கட்டை பிரம்மச்சாரி இல்லை. அவர்கள் அந்த காலில்லாத ஜோசுமல் வீட்டின் முன்பாக சென்றார்கள். ஜோசுமல் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது காலை முறித்து கொண்டு விட்டான். அதிலிருந்து அவன் காலில்லாதவனாய் இருந்தான். தொழிற்சாலை மாதா மாதம் அவனுக்கு கொடுக்கும் ஓய்வு சம்பளத்தில் காலம் தள்ளி வருபவன் அவன். பாவல் என்று தன் தலையை ஜன்னல் வழியாக வெளியே நீட்டிக்கொண்டு கத்தினான் அவன். அடே போக்கிரி, அவர்கள் உன் கழுத்தை முறித்து விடுவார்களாடா. உனக்கு என்ன நேரப்போகிறது பார். தாய் ஒரு கணம் நடுநடுங்கி பிரம்மையடித்து நின்றாள். அவள் உள்ளத்தில் கூர்மையான கோப உணர்ச்சி ஒரு கணம் ஊடுருவி சென்றது. அவள் கொழுத்து தொளத்தொளத்த முகத்தை பார்த்தாள். அவன் ஏதோ திட்டிவிட்டு தலையை உள்ளே இழுத்து கொண்டான். அவள் வெகு வேகமாக நடந்து சென்று தன் மகனை எட்டி பிடித்தாள். அவனுக்கு பின்னாலேயே நடந்தாள். கொஞ்சம் கூட பிந்தாமல் நடக்க முயன்றாள். பாவலும் அந்திரேயும் எதை பற்றியும் கவலை கொண்டதாகவோ கவனித்ததாகவோ தெரியவில்லை. அவர்களை குறித்து சொல்லப்படும் பேச்சுக்கள் கூட அவர்கள் காதில் விழவில்லை. அவர்கள் அமைதியாகவும் அவசரம் இல்லாமலும் நடந்து சென்றார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேரம் 1 மணி. மகளிர் நேரம் நேரடி தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி. அன்பு சகோதரிகளே, இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கு

பிடித்தமான அற்புதமான இசையில் உருவான பலவிதமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் தொடர்பில் வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்கிற முன் இணைப்பு எண்ணை தொட்டு 227-5240 மற்றொரு எண் 227-5250 இந்த இரண்டு தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம். சகோதரிகளே, உங்களுக்கு 1 மணி முதல் 2 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மதிய வேளையில் மதிய உணவுலாம் தயார் செஞ்சுருப்பீங்க, சற்று ஓய்வு நேரமாக இருக்கும். இந்த ஓய்வு நேரத்தில் ஒரு நல்ல பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அதுக்காக புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நீங்கள் இணைந்து பாடல்களை கேட்கலாம். தொலைபேசியன்கள் மீண்டும் உங்களுக்காக 0413 என்கிற அந்த முன் இணைப்பு எண்ணுடன் 227-5240 மற்றொரு எண் 227-5250 இந்த எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுக்கலாம், கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம் நேரடி தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி. ஒரு பாடல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 1:06 ஆகிறது. நேர்களே, இது மகளிர் நேரம். சகோதரிகளை, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உங்களுக்காக சொல்கிறேன். 0-43 என்கிற இந்த முன் இணைப்பு எண்ணை தொட்டு 2-2-7-5-2-4-0 மற்றொரு எண் 2-2-7-5-2-5-0 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பில் வந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம்.

நேர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரையை சேர்க்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்புகளும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் கிராம இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் கோடிசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் என்ஆர் பிரசாந்த் அவர்கள் பாட்டு படைப்பு, ஆகாஷ்வாணி மைசூர் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இது மகளிர் நேரம்.

நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:12 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிறது மகளிர் நேரம்.

0: 1:15:30 நம்மோடு ஒரு சகோதரி இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஆ வணக்கம்.
0: ஆ, யார் பேசுறீங்க?
1: அடிக்கமலம் கருப்பூர்ல இருந்து பவதாரணி பேசுறேன்.
0: பவதாரணி, எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்க போறீங்க?
1: கோபுர வாசல் இல்ல படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டுருங்க.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கொடுத்துடலாம். சரிங்களா? நன்றி.
1: ஆ, நன்றி.

நேரம் 1:21 5 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். இது மகளிர் நேரம். நேரடி நிகழ்ச்சியாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல்

நேரம் 1:21 ஐந்து நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். இது மகளிர் நேரம். நேரடி நிகழ்ச்சியாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல்

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 1:28 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, இது மகளிர் நேரம். சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். அப்படி என்ற இணைப்பில் மீண்டும் வாருங்கள். தொலைபேசி எண்கள் 04-13 என்கிற முன் இணைப்பு எண்ணுடன் 2-2-7-5-2-4-0 மற்றொரு எண் 2-2-7-5-2-5-0 இந்த இரண்டு எண்களில் உங்களுக்கு பிடித்தமான எந்த எண்களில் வந்து அருமையான பாடல்களை கேட்கலாம். இது மகளிர் நேரம்.
4: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் FM ரெயின்போ 102.8 இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சி குறித்த விவரங்கள் உங்களுக்காக. 7:02 முதல் 7:15 மன விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர தர நிகழ்ச்சி. இதில் நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கக்கூடிய உடல் நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 11 தேன் சிந்தித பானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரம் 1:30 53 ஆகிறது. இது புதுச்சேரி வானொலி முதன்மேலை வரிசை, இது மகளிர் நேரம்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
2: தினம்தோறும் காலை 6:15
4: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
2: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
5: நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை. நேரம் 1:37 நொடியாகிறது. இது மகளிர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் ரட்சகன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

நேரம் 1:46, 18 நொடியாகிறது. நேர்கள் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. மகளிர் நேரத்தில் அடுத்து ஒலிக்க வருகிறது முதல்வன் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி.

ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம் நிறைவான பாடல். தம்பிக்கு என்ற ஒரு படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது எஸ் ஜானகியின் குரல்.

0: இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது புதுச்சேரி வானொலியின் மகளிர் நேரம் தொலைபேசி ஒலி நிகழ்ச்சி. சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: Good afternoon. This is Akashwani and I'm Lalema Aneja Dang with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi says India's economic strength and policy dynamism is driving nation towards Vikasit Bharat, calls upon Indian companies to aspire to lead the world. India backs UN resolution on equal area world map, reiterates Jammu and Kashmir and Ladakh must be depicted as per Indian official map as sovereignty and territorial integrity are non-negotiable. 10 people dead, several hospitalized after consuming suspected spurious liquor in Sagar district of Madhya Pradesh. Iran strikes 3 US tankers and vessels in Strait of Hormuz.

என்றும் இனியவையில் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் சுசிலா குரல்களில் படகோட்டி படப்பாடல்.

நேரம் 2:20. 15 நொடி ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று மாலை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக இரவு 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பால் மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கக்கூடிய உடல்நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன. 8:05 மியூசிக் பைதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல்.

9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்திதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:21:25 என்றும் இனியவில் அற்புதமான பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பட்டிகாடா பட்டணம் படத்திலிருந்து ஒரு பாடல், டி எம் சவுந்தரராஜன்.

0: நேரம் 2:25, 13:00 ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரலே 2:40 தாளத்தரங்கம் நிகழ்ச்சி கேட்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம், எஸ் முரளி, தவில், மிஸ்ரே திருப்படை தாளம் நிகழ்ச்சியை கேட்க காத்திருங்கள். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், டாக்டர் சிட்டிபாபு அவர்களுடைய வீணை இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு கால கண்ணாடி நாடகம், எழுதியவர் ஆர் பி விசேஷ் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு கணிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி, புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே பஞ்சாங்கம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி மதகடிப்பட்டு PMST கலைஞர் கருணாநிதி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம் கேட்க காத்திருங்கள் நேர்களே. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது என்றும் இனியவை, என்றும் இனிவை தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. ஆம் நேர்களே, என் அண்ணன் படத்திலிருந்து ஒரு பாடல், TM சவுந்தரராஜன்.
1: கடவுள் ஏன் கல்லானான்?

0: உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், கடவுள் ஏன் கல்லாரான், மனம் கல்லாய் போன மனிதர்களான.
1: நேரம் 2:29 50 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியில் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை காலத்தை வென்றெடுக்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பு. அந்த வரிசையில் அடிமைப்பெண் படத்திலிருந்து ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா குரல்கள்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய டிஎம் சவுந்தரராஜன் குரலில் வருகிறது ஆண்டவன் கட்டளை பட பாடல். இந்த பாடலுடன் என்றும் இனியவை நிகழ்ச்சி நிறைவு பெறும்.

0: நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40. தொடர்வது தாளத்தரங்கம்.
1: தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருப்பது மிஸ்ர ஜாதி திருப்பட்டை தாளம். தாளத்தை தவிலில் வழங்க இருப்பவர் கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மிஸ்ர ஜாதி துர்புடை தாளம். தாளத்தை தவிலில் வழங்கியவர் கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள்.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
2: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: உண்மையா, பயனுள்ளதா,
4: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
4: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
5: அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயிலான்.
6: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

0: நம்ம டைம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல திரும்பி அனுப்பலவில்லைன்னு முதல்ல கண்டினியூ பண்ணலாம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: இசை பகிர்ச்சியல் பாபநாசம் சிவன் பாடலை கற்பித்தவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் மேலூரில் 12 சென்டிமீட்டர், தானியமங்கலம் 9 சென்டிமீட்டர், சாத்தூர் 8 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், இரும்பிலிக்குறிச்சி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டி, அன்னவாசல், மஞ்சளாறு, அரியலூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், நீடாமங்கலம், கீழணை, கொடவாசல், பொன்னணையார் அணை, பிளவக்குள் பெரியார் அணை 5 சென்டிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம், லப்பைக்குடிக்காடு, சேந்துரை, ஜெயங்கொண்டம், கந்தர்வக்கோட்டை, குடுமியான்மலை, நிலக்கோட்டை, சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருமயம், ஏத்தாப்பூர், குறுங்குளம், திருவிடைமருதூர், எலந்துக்குட்டை மேடு, மன்னார்குடி, கவுந்தப்பாடி, பெலாந்தூர்.

0: கயத்தாறு, இல்லுப்பூர், காரையூர், கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வலங்கைமான், சிவகாசி, நிலக்கோட்டை, புதுவேட்டைக்குடி, மயிலாடுதுறை, பெருந்துறை, பொன்னமராவதி, வெட்டிக்காடு, தன்றாம்பேட்டை, எறையூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், கடலூர் மாவட்டம் லக்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தொழுதூர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கீழச்செருவாய், குண்டேரிப்பள்ளம், பொன்மலை, கீரனூர், சோழவரம், தென்பரநாடு, ஆதனாக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், நெய்வாசல், தென்பத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 3:30. விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள்
1: விருப்பம்.
2: भारत की ग्लोबल कंसल्टिंग फर्म्स क्यों नहीं हो सकती? हमारी अकाउंटिंग फर्म, हमारी लीगल फर्म, हमारी फाइनेंशियल फर्म, ये सब ग्लोबल लीडर्स क्यों नहीं बन सकती? हम गर्व से कहते हैं कि आज भारतीय दुनिया की टॉप कंपनीज को लीड कर रहे हैं. अगर भारतीय दुनिया की टॉप कंपनियों को लीड कर रहे हैं तो भारतीयों की बनाई कंपनियां दुनिया को क्यों लीड न करें?
1: प्रधानमंत्री ने कहा कि आज दुनिया भारत की तेज आर्थिक वृद्धि और नीतिगत बदलावों की सराहना कर रही है. उन्होंने कहा कि वैश्विक चुनौतियों के बीच भारत की 7.8% की तिमाही आर्थिक वृद्धि देश की क्षमता को दर्शाती है. प्रधानमंत्री ने मेक इन इंडिया की सफलता का भी उल्लेख किया. उन्होंने कहा कि भारत अब बड़े पैमाने पर आयात करने वाले देश से प्रमुख निर्यातक राष्ट्र बन रहा है. गृहमंत्री अमित शाह 3 दिवसीय गोवा दौरे पर हैं। वे कल रात गोवा पहुंचे। श्री शाह ने आज एक कार्यक्रम को संबोधित करते हुए कहा कि नशा युवा पीढ़ी को बर्बाद कर रहा है। उन्होंने कहा कि सरकार ने

நேரம் 3:16:22 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. பன்மொழி பாடல்களில் அடுத்து ஹிந்தி பாடல். ஹிந்தி பாடல் வரிசையில் ஹிந்தி பாடலில் முதலில் வருகிறது ஆஷா போன்ஸ்லே உதித் நாராயணன் குரல்களில் லாகான் பட பாடல்.

3:22:13 பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பன்மொழி பாடல்களில் மலையாள பாடல் ஒன்று அனியா

3:22 13 பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பன்மொழி பாடல்களில் மலையாள பாடல் ஒன்று, அனியாத்தி பிரபு படப்பாடல், யேசுதாஸ் சித்ரா குரல்கள்.

0: பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. தொடர்வது சங்கீத சாரல். முதலில் விளம்பரங்கள்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்க டீ
4: இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
5: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
4: எப்படி?
5: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
4: இவ்வளவு ஈஸியா?
6: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
1: வேணாம்ப்பா, வேணாம்.
4: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் சிட்டிபாபு அவர்களுடைய வீணை இசையினை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதலில் ஸ்ரீ கணபதி நீ என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராசிரம், ஆதிதாளம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர்.பி. விசேஷ். நாடகத்தில் பங்கு பெறுவோர் ரவியாக யு. அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே. எம். நிகிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி. பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ். கார்த்திகை தீபன், நூலகராக ஏ. விக்னேஷ், கணேசனாக எல்என்ஜி ரவிசங்கர் ஆகியோர். நாடக அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். இதோ கால கண்ணாடி நாடகம்.
2: பஸ் மிஸ் ஆயிர போது.
3: ஏய், சாப்பிடாம ஓடாதடி, ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போ.
2: லேட் ஆகுதுமா, ஸ்கூல்ல டெஸ்ட் வேற இருக்கு.
3: தினமும் அதே டயலாகா. சரி, இந்த டப்பாவை எடுத்துக்கோ, மதியத்துக்கு முழுசா சாப்பிடணும்.
2: சரிமா. மீனா, என்னப்பா
4: இன்னைக்கு சாயங்காலம் நான் வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா வருவேன், நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, எங்கேயும் சுத்தாத.
2: சரிப்பா, நான் லைப்ரரிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.
4: சரி, கேர்ஃபுல்லா போயிட்டு வா.
2: பாய் பா.
5: நீ
1: குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ்.
6: குட் மார்னிங் சார்.
1: உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல?
2: தெரியும் சார்.
1: நல்லா எழுதி பாருங்க. மார்க் மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரெடியா? டைம் ஸ்டார்ட் நவ்.
5: மொதல் கேள்வி கஷ்டமா இருக்கு.
1: பேசாம எழுதுங்க, அப்புறம் பேப்பரை பிடிங்கிறே பாத்துக்கங்க.
2: அப்பா இன்னும் வரலையே. பேசாம அப்பாட்ட சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு வந்துருவோமா?
7: வாமா மீனா, என்ன புத்தகம் வேணும்
2: சார்? பழைய கதைகள் இருக்கா?
7: அந்த 3வது அலமாரியில பாரு, நிறைய பழைய புத்தகங்கள்லாம் அங்க இருக்குது.
2: சரிங்க சார்.
7: கவனமாயிடுமா, ரொம்ப பழசு
2: சார். இந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு சின்ன கதவு இருக்கு போல.
7: அதையா பார்த்த? பல வருஷமா அந்த கதவை யாருமே திறக்கல.
2: உள்ள என்ன சார் இருக்கு?
7: பழைய பொருட்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமான் எல்லாமே அங்கதான் கிடக்கு.
2: சார், நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
7: சரி, ஆனா எதையும் வெளியே எடுக்க கூடாது.
2: சரிங்க சார்.
7: இந்தா சாவி.
2: என்னது இந்த கண்ணாடியில? என் முகமே தெரியல. என்ன இது, என் முகமே தெரியல, என்ன வேற ஏதோ தெரியுது. அப்பா

0: இது நம்ம வீட்டு ஹால் மாதிரி இருக்கே.
1: லட்சுமி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு என்னமோ மழை வர்ற மாதிரி இருக்க.
2: கொடையை எடுத்துட்டு போங்க, நேத்தும் நனைஞ்சு வந்தீங்க.
1: சரி சரி. ஆமா, மீனா எங்க?
2: இன்னும் தூங்கிட்டு இருப்பா, எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
1: ஐயோ, பிரேக் பிடிக்கலையே.
0: அப்பா,
3: என்னப்பா பாத்துட்டு
4: இருக்கீங்க?
3: சரி, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: இல்ல இல்ல
5: மீனா, என்னமா இங்க இருக்க?
0: சார், அந்த கண்ணாடி
5: என்னாச்சு? ஏன் முகம்லாம் அரண்டு போன மாதிரி இருக்குது?
0: ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு.
5: வெளியே வா, தூசி இங்க ரொம்ப அதிகமா இருக்குது.
0: சரி சார்.
5: முத இந்த கதவை பூட்டுறேன்.
0: சார், இந்த கண்ணாடி பத்தி ஏதாவது தெரியுமா சார்?
5: 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைப்ரரியில இருந்த ஒரு டீச்சரோடது.
0: அப்புறம் சார்?
5: அவர் ஏதோ திடீர்னு காணாம போயிட்டாராம். அதுக்கு மேல யாரும் பேசல.
0: அந்த டீச்சரோட பேர் என்ன சார்?
5: ஏதோ அருணாச்சலம்னு சொன்னாங்க.
2: மீனா, ஏன் இவ்வளவு லேட்? லைப்ரரியில தான இருந்த. என்னடா, என்ன, ஏன் அமைதியா இருக்க?
0: ஆமாமா, லைப்ரரியில தான் இருந்தேன். அம்மா, நாளைக்கு அப்பா பைக்கில் போகக்கூடாது.
2: ஏம்மா, ஏன் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்கிற?
0: சும்மா பஸ்ஸில் போக சொல்லுங்க.
2: கனவு ஏதாவது கண்டியா மீனா?
0: அம்மா, நான் சொல்கிறத அப்பாட்ட சொல்லுங்கம்மா.
1: என்ன என்ன இங்கே மீட்டிங்கு?
2: ஏங்க, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் பைக்கில் போவேணான்னு மீனா சொல்கிறா. பஸ்ஸில் போவீங்களாம்.
1: என்னது, பைக்கில் போக வேணாமா? ஏதாவது ரீசன் சொல்லுமா?
0: ஆமாடி, எனக்கு பயமா இருக்கு டாடி.
1: என்னம்மா இது? சரி, உனக்காக நாளைக்கு பஸ்ல போறேன்.
0: அப்படியா, நிஜமாவா?
1: ஆமா ஆமா. எங்க சிரிச்சிரு பாப்போம்.
0: தேங்க்ஸ் பா, என் செல்ல டாடி.
2: மீனா, நேரம் ஆயிடுச்சு, எழுந்தியுமா? 7 மணி ஆயிடுச்சு பாரு.
0: அம்மா அம்மா அம்மா, அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டாரா?
2: இல்லடா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்க.
0: அப்பா, நீங்க பைக் எடுக்காதீங்க.
1: சரிம்மா, நேத்தே சொல்லல.
0: ஆமாமா, மறந்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன்.
1: உனக்காக இன்னைக்கு பஸ்ல போறேன்.
2: இந்தாங்க கூட, வெளியே மேகம் கருக்குது.
1: சரிம்மா, நான் கிளம்புறேன், ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன்.
0: பார்த்து போயிட்டு வாங்கப்பா.
6: என்ன முகமே சரியில்லை.
0: ஒண்ணும் இல்லையே.
6: பொய் சொல்லாத, ஏதோ இருக்கு.
0: சரி சரி, ஈவினிங் சொல்றேன் உனக்கு.
5: வாமா மீனா. இது யாரு, உன் ஃப்ரெண்டா?
0: ஆமா சார், என் ஃப்ரெண்டு தான், பேரு சரவணன்.
5: சரி சரி, கவனமா இருங்க. அந்த பழைய அறையில எதையும் போட்டு உடைச்சிடாதீங்க.
6: சரி சார். இவ்வளோ தூசியா?
0: சரவணா, அங்க பாரு, அதான் நான் சொன்ன கண்ணாடி.
6: இதுதான் நீ சொன்ன அந்த கண்ணாடியா?
0: ஆமாடா.
6: சாதாரண கண்ணாடி தானே
0: அது? நீ அதுல பாரு.
6: என் முகம் தானே தெரியுது.
0: என்னது?
6: ஏன், உனக்கு என்ன தெரியுது?
0: எனக்கு எதிர்காலம் தெரியும்.
6: சும்மா ஏதாவது லூசு மாதிரி பேசாத.
0: நேத்து நான் பார்த்ததாலதான் அப்பா பஸ்ல போனாரு.
6: அப்படின்னா?
0: ஒரு நிமிஷம், இப்ப இந்த கண்ணாடியை நான் பாக்குறேன். ஐயோ ஐயோ ஐயோ,
6: என்னாச்சு என்னாச்சு மீனா? என்ன சொல்ற நீ மீனா, விளையாடுது?
0: ஏ, நான் விளையாடல, கண்ணாடி இப்பதான் பார்த்தேன்.
6: ஃபயர் ஆக்சிடென்ட்னா பெரிய விஷயம்.
0: நம்ம சயின்ஸ் லேப்ரா புகை முழுக்க பரவி இருக்கு, எல்லாரும் வெளியே ஓடுறாங்க.
6: டீச்சர்ட்ட சொல்லிடலாமா?
0: நம்புவாங்களா?
6: நம்பலனாலும் பரவாயில்ல, சொல்லணும்.
0: சரி சரி, வா இப்பயே போலாம்.

0: நீங்கள் ரெண்டு பேரும் லைப்ரரியிலிருந்து நேராக இங்கே?
1: சார் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார்.
0: சொல்லுமா?
1: நாளைக்கு சயின்ஸ் லேப்ல தீ பிடிச்சிரும் சார்.
0: ஏய், என்ன அடிப்படையில் சொல்கிற நீ?
1: சார் சார், நான்
2: சார் அவர் ரொம்ப சீரியஸாக சொல்கிறா.
0: கனவா?
1: கனவு இல்லை சார்.
0: சரி, காரணம் தெரியலைனாலும் நான் லேபு முழுசும் செக் பண்ண சொல்கிறேன், ஓகேவா?
1: தேங்க்யூ சார்.
3: சார், இந்த வயர் முழுக்க உருகி இருக்கு சார்.
0: உடனே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க
3: சார். இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக இருந்துச்சுக்கோங்களேன், சர்க்கியூட் ஷார்ட் ஆயிருக்கும் சார், ஃபயர் ஆயிருக்கும் கண்டிப்பாக. மீனா, நீ சொன்னது
1: எனக்கும் கூட நம்ப முடியல.
0: மீனா, சரவணன், நீங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்கு வாங்க.
2: சரி,
1: ஓகே சார்.
0: உண்மையை சொல்லு மீனா, இதை எப்படி முன்னாடியே நீ கண்டுபிடிச்ச?
1: சார், அது இப்போ சொல்ல முடியாது சார்.
0: சரி, ஆனால் இனிமே ஏதாவது ஆபத்து தெரிஞ்சா மறைக்கக்கூடாது.
1: கண்டிப்பா சார்.
0: மீனா, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி யோசித்தேன், நீ சொன்னது அப்படியே நடந்துச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது மீனா.
1: ஆமாம் சார், எனக்கும் பயமாக தான் இருக்கு.
0: நீ பயப்படாத, ஆனால் அந்த கண்ணாடியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்.
1: சார் சார், நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்துருக்கீங்களா?
0: நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது இப்படி எதிர்காலத்தை காட்டும்னு எனக்கு தெரியாது.
1: அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி பற்றி வேற ஏதாவது தெரியுமா சார்?
0: கொஞ்சம் தெரியும் மீனா. அந்த கண்ணாடி நம்ம ஸ்கூலுக்கு வந்த கதை, ரொம்ப பழையது
2: சார். அந்த அருணாச்சலம் சார் பற்றி தானே அது?
0: ஆமாம் ஆமாம். அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும் சார்?
2: மீனா சொன்னா சார்.
0: சரி, அருணாச்சலம் சார் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த பழைய பொருட்கள், பழைய சம்பவங்கள், எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம்.
1: ஓ, ஓகே சார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் சார்?
0: அதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்.
1: அவர் காணாமல் போயிட்டதா சுந்தரம் சார் சொன்னார்.
0: ஆமாம், ஆனால் அவர் காணாமல் போனதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதிக்கிட்டு இருந்தாராம்
2: சார். அந்த டைரி இப்போ எங்கே இருக்கு?
0: அதுதான் பிரச்சனை, அந்த டைரி கிடைக்கவே இல்லை சரவணா.
1: சார், ஒருவேளை அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல அந்த டைரி இருக்குமோ?
0: ஓ, இருக்கலாம். அதனால தான் நம்ம அவசரப்படக்கூடாது.
2: இப்போ என்ன செய்ய போகிறோம்?
0: முதல்ல அந்த கண்ணாடியை யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வைக்கணும்.
1: சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார்.
0: என்ன விஷயம் இருக்குது
1: சார்? நேற்று கண்ணாடியில் லேபில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தேன். ஆனால் அதுக்கும் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதையும் பார்த்தேன் சார்.
0: அதாவது கண்ணாடி பல நாட்களுடைய விஷயங்களை காட்டுமா?
1: அதான் தெரியல சார்.
0: சரி, இன்னைக்கு சாயந்தரம் நீ மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கக்கூடாது.
1: ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க?
0: ஏன்னா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணினா நாம் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிடுவோம்.
2: அது உண்மைதான் சார்.
1: ஆனால் ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சா அதை தடுக்க வேணாமா சார்?
0: தடுக்கணும், ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது.
1: அது ஏன் சார்?
0: சில நேரம் சில விஷயத்தை மாற்ற முயற்சி பண்ணுறதால இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும்
2: சார். அதுதான் இப்போ நடக்க போகுதா?
0: அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் சார்.
1: சார், கண்ணாடி இல்லாமலே எதிர்காலத்தை சரியாக தெரிஞ்சுக்க முடியுமா?
0: முடியாது.
1: அப்போ அது நம்ம கையில் இல்லைன்னா?
0: அது நல்லது தான்.
2: ஏன் சார்?
0: ஏன்னா சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக.
1: சார், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க சார்.
0: ஆமாம்.
1: என்ன சார் அது?
0: அந்த கண்ணாடியை பற்றி எனக்கு தெரிஞ்சது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இல்லை.
2: அப்போ முழுசாக சொல்லுங்கள் சார்.
0: சொல்கிறேன், ஆனால் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும்.
2: என்ன ப்ராமிஸ் சார்?
0: இந்த கண்ணாடியை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது.
1: ஓகே சார்.
0: ஏன்னா நாளைக்கு அந்த கண்ணாடி நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாற்ற போகுது.
2: சார், நீங்கள் கடைசியில் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை

0: மாற்ற போகுதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன நடக்க போகுது?
1: அதைத்தான் நாம இப்ப அவசரப்படாம தெரிஞ்சுக்கணும்
2: சார். நீங்க எதையாவது முன்னாடியே பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன்.
2: எப்ப பாத்தீங்க சார்?
1: நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த காலத்துல அப்போ இந்த கண்ணாடி லைப்ரரியிலேயே இருந்துச்சு. ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது அது என்னோட கண்ணில் பட்டுச்சு.
0: அப்போ நீங்களும் அதில் பார்த்தீங்களா?
1: ஆமாம், முதல்ல என்னோட பிரதிபலிப்பு தெரியலை, அதுக்கு பதிலாக ஒரு பழைய வகுப்பறை தான் அதில் தெரிஞ்சிச்சு.
2: அங்கே என்ன நடந்துச்சு?
1: ஒரு ஆசிரியர் தனியாக உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார். அவரை நான் சரியாக அடையாளம் காண முடியல. அடுத்த நாள் பள்ளியில் அதே அறையை பார்த்தேன். அங்கே ஒரு பழைய மேஜை இருந்துச்சு. அந்த மேஜைக்குள்ளே ஒரு கடிதமும் இருந்துச்சு.
0: சார், அந்த லெட்டர் என்ன இருந்துச்சு?
1: அருணாச்சலம் சார் எழுதின கடிதம் அது.
2: அதில் அவர் என்ன எழுதியிருந்தார் சார்?
1: நான் இல்லாத நாளில் இந்த கண்ணாடியை யாராவது கண்டுபிடிச்சா அதை உடனே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எழுதிருந்துச்சு.
0: அப்புறம்
1: அதுக்கு கீழே ஒரு வரி இருந்துச்சு, அதுதான் இன்னும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கு.
2: அது என்ன வரி சார்?
1: எதிர்காலத்தை பார்ப்பது சுலபம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் கஷ்டம்.
2: இதுக்கு என்ன சார் அர்த்தம்?
1: நாம நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசு இன்னைக்கே அந்த நாளைக்குள்ள வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கூட நாம கவனிக்க மாட்டோம்ல.
0: ஆனால் அது ஆபத்துன்னு தெரிஞ்சா?
1: ஆபத்தை தடுக்க முயற்சி செய்யலாம், ஆனால் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினைக்கக்கூடாது.
2: சார், இந்த கண்ணாடி என்கிட்ட ஏன் சார் வந்துச்சு?
1: அதாம்மா எனக்கும் தெரியலை.
2: ஏதாவது காரணம் இருக்கணுமே.
1: இருக்கலாம்.
0: என்ன காரணம்?
1: ஒருவேளை நீ ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அப்படி என்ன சார் தெரிஞ்சுக்கணும்?
1: அதை கண்ணாடி தான் சொல்லணும்.
0: அப்படின்னா இன்னைக்கு அதை திரும்ப போய் பார்க்கலாமா சார்?
1: வேண்டாம் வேண்டாம் சார். வேண்டாம்ப்பா. வீணா, நான் சொல்கிறத கேளு. நீ தொடர்ந்து எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பித்தா ஒரு கட்டத்தில் நீ எதை பார்த்தாலும் அதை மாற்றணும்னு நினைப்ப.
2: அப்ப நான் என்னதான் சார் செய்யணும்?
1: இப்போதைக்கு சாதாரணமா இருமி.
0: அது முடியுமா?
1: முயற்சி பண்ணணும்.
2: சரி சார்.
1: இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோடனே உன்னோட அப்பாட்ட நாளைக்கு வெளியே போக வேண்டாம்னு எதுவும் சொல்லக்கூடாது, சரியா?
2: ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
1: ஏன்னா இப்போ உன் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது.
2: ஆனா நான் முன்னாடி பார்த்த விஷயம்
1: அது நடந்திருக்க வேண்டிய நாளே மாறி இருக்கலாம்ல.
0: அதாவது
1: நீ உன் அப்பாவை பைக்கில் போக விடாம தடுத்ததால கண்ணாடியில் பார்த்த அந்த எதிர்காலம் மாறி இருக்கலாம்னு சொல்ல வர்றேன்.
2: அப்படின்னா எதிர்காலத்தை மாற்ற முடியுமா சார்?
1: ஒருவேளை.
2: அப்போ கண்ணாடி காட்டுறது கண்டிப்பா நடக்கணும்னு இல்லையா சார்?
1: அதுதான் நமக்கு தெரியாத ஒரு ரகசியம்
0: சார். அப்படின்னா அந்த கண்ணாடி காட்டுறது நடக்க போகும் எதிர்காலமா இல்ல நடக்கக்கூடிய எதிர்காலமா?
1: அதுதான் நாம கண்டுபிடிக்க போறோமே.
2: எப்ப சார்?
1: நாளைக்கு காலையில.
0: நாளைக்கு என்ன நடக்க போகுது?
1: நாளை அருணாச்சலம் சார் விட்டு சென்ற அந்த ரகசியத்தின் முதல் கதவு திறக்க போகுது
2: சார். அது என்ன கதவு?
1: அது உண்மையான கதவு கிடையாது, ஒரு தகவல். அந்த தகவல் கிடைச்சா அருணாச்சலம் சார் ஏன் அந்த கண்ணாடிய விட்டுட்டு போனாருன்னு நமக்கு புரியும்.
0: அந்த தகவல் எங்க கிடைக்கும்?
1: பழைய ரெக்கார்ட் ரூம்ல.
2: ஸ்கூலோட பழைய ரெக்கார்ட் ரூமா சார்?
1: ஆமா, பல வருஷங்களா யாரும் சரியா திறக்காத ரூம் அது.
0: அங்க போனா தூசியில நம்ம காணாம போயிடுவோம் சார்.
1: உனக்கு எப்பவும் ஜோக் தாண்டா சார். அவனா
0: பயத்தை மறைக்கதான் சார்.
2: சார், அந்த அறையில என்ன தேடணும்?
1: 1986 அந்த வருடத்தோட ஆஸ்திரியர் பதிவுகள்.
0: என்னது? 1986?
1: நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீ தமிழ்ல சொல்ற, ஜோக்கா
2: சார்? அதுல அருணாச்சலம் சார் பேர் இருக்குமா?
1: இருக்கணும்
0: சார். அப்படின்னா இவ்வளோ நாளா அந்த பதிவை யாருமே பார்க்கலையா?
1: யாருக்கு தேவை இருந்துச்சு? பழைய பெயர்கள், அப்புறம் பழைய சம்பள பதிவுகள், பழைய வருகை புத்தகங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது.
2: சரி சார், நாளைக்கு நம்ம பார்க்கலாமா?
1: நானும் கூட வருவேன்.
0: சரி சார், சரி சார்.
2: இப்போ வீட்டுக்கு போகலாமா சார்?
1: ஓகே. ஆனால் கண்ணாடியை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது.
2: சரி சார்.
0: மீனா.
2: என்னடா
0: நீ உண்மையாவே பயப்படுறியா?
2: ஆமா,
0: எனக்கு கொஞ்சம் பயந்தா. ஆனா நீ தனியா இதை சமாளிக்க வேணாம்.
2: தேங்க்ஸ்டா, ரொம்ப

0: தேங்க்ஸ்ரா.
1: நண்பனிருக்கு பயமேன்.
0: ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தான் தெரியலையே.
1: தெரியாதுதான் வாழ்க்கை மீனா.
0: ஏய் நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கே.
1: நான் சில நேரம் அறிவாளிதான்.
0: சரி சரி போடா,
1: நாளைக்கு பார்ப்போம்.
0: ஓகேடா, டாடா
1: பை.

0: வாமா மீனா, வந்துட்டியா?
1: ஆமாமா.
0: ஏன்டா முகம் ஒரு மாதிரி இருக்கு?
1: கொஞ்சம் டயர்டா இருக்குமா.
0: ஏதாவது சாப்பிட்றியா?
1: கொஞ்ச நேரம் கழிச்சு. அம்மா அப்பா எங்க போயிருக்காரு?
0: கடைக்கு போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவாரு. ஏன் கேக்குற?
1: இல்ல இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன்.
0: ஏண்டா, ஏதாவது கவலையா இருக்கியா?
1: இல்லம்மா.
0: என்ன ஏமாத்தாத, உன் முகத்திலேயே தெரியுது.
1: அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா?
0: ஒண்ணு என்ன, நீ எத்தனை விஷயம் கேட்டாலும் அம்மா சொல்லுவேன்.
1: அருணாச்சல சார்னு ஒருத்தர் இருந்தாராமே, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
0: அருணாச்சலமா?
1: ஆமா.
0: அந்த பேரு எங்க கேட்ட?
1: ஸ்கூல்ல தான்.
0: அவரு பழைய டீச்சர்மா, ரொம்ப நல்லவரா. ஆனா
1: ஆனா என்னமா, ஏன் இழுக்கறீங்க?
0: அவரு காணாம போயிட்டதா சொன்னாங்களே. ஊருக்குள்ள கூட நிறைய பேச்சு இந்த மாதிரி இருக்குமா.
1: என்ன பேச்சு?
0: சில பேரு அவர் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க, சில பேரு வேற மாதிரியா கூட சொல்றாங்க.
1: வேற மாதிரினா?
0: அது பழைய கதை, இப்ப ஏன்டா கேக்குற?
1: சும்மாதாம்மா.
0: நீ சும்மா எல்லாம் கேட்க மாட்டியே. சரி விடு விடு, ஆனா அந்த பழைய விஷயத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது, சரியா?
1: ஏமா,
0: சில பழைய கதைகள்லாம் முடிவு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா.
1: அம்மா உங்களுக்கு அந்த கண்ணாடிய பத்தி ஏதாவது தெரியுமா?
0: எந்த கண்ணாடி?
1: இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல.
0: ஏய், நீ ஏதோ மறைக்கிற.
1: இல்லம்மா, இல்ல இல்ல.
2: என்ன அம்மா மகளும் பேசிட்டு இருக்கீங்க?
0: வாங்க.
1: அம்மா
0: வந்தீங்க.
2: என்னம்மா?
1: நாளைக்கும் எங்கேயும் போகாதீங்கப்பா.
2: ஐயோ கடவுளே, மறுபடியுமா?
1: எனக்கு ஏதோ பயமாவே இருக்குப்பா.
2: சரிம்மா, நாளைக்கு நான் வீட்லயே இருக்கேன்.
1: நிஜமாவா?
2: ஆமா ஆமா. ஆனா ஒரு விஷயம் கேக்கணுமா, அருணாச்சல சார் பெயரை நீ எங்க கேட்ட?
1: அப்பா உங்களுக்கும் அவரை தெரியுமா?
2: தெரியுமா.
1: எப்படி?
2: அவர் காணாம போன நாள்ல நான் அங்கதான் இருந்தேன்.
1: என்ன?
2: ஆமாமா, அந்த நாள்ல நான் பார்த்த கடைசி மனிதர் அவர் தான்.
1: அப்பா நீங்க அருணாச்சலம் சார எப்ப கடைசியா பாத்தீங்க?
2: நான் அப்போ சின்ன வயசு. உன் வயசுக்கு குறைவுதான் பாத்துக்கீங்க. ஸ்கூல் பக்கத்துல எங்க அப்பாவோட கடை இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் போல அருணாச்சல சார் வேகமா ஸ்கூலுக்குள்ள போனதை பார்த்தேன்.
1: அதுக்கப்புறம்ப்பா?
2: அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே வந்தாரு. அவர் கையில ஒரு பெரிய கவர் இருந்துச்சு.
1: அந்த கவர்ல என்ன இருந்துச்சுப்பா?
2: தெரியாதுமா. ஆனா அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு.
1: அவர் எங்க போயிட்டு இருந்தாரு?
2: ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய கட்டடத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை.
1: அப்பா நீங்க ஏன் இதை இவ்வளோ நாளாக சொல்லல?
2: யாரும் கேட்கல, நானும் அதை மறந்துட்டேன்னு நினைச்சேன்.
1: உண்மையாவே மறந்துட்டீங்களா?
2: சில விஷயங்களை மறந்துடணும்னு நினைச்சாலும் மனசு மறக்காதுமா.
1: அப்பா அந்த பழைய கட்டடம் இன்னும் இருக்காப்பா?
2: இருக்குமா, ஆனா ரொம்ப வருஷமா பூட்டியே இருக்கு.
1: நாளைக்கு நான் அங்க போகணும்.
2: நீ போக கூடாது.
1: ஏன்?
2: அந்த இடத்துலதான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடைச்சிச்சு.
1: அப்பா அதனாலதான் போகணும்னு சொல்றேன்.
2: மீனா சொல்றது கேளுமா, எல்லா ரகசியத்தையும் நாம தேடி போக வேண்டிய

0: அங்க போகணும்.
1: நீ போக கூடாது.
0: ஏன்?
1: அந்த இடத்துல தான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடைச்சிச்சு.
0: அப்பா அதனாலதான்ப்பா போகணும்னு சொல்றேன்.
1: மீனா சொல்றது கேளுமா, எல்லா ரகசியத்தையும் நாம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை.
0: ஆனா அப்பா அந்த ரகசியம் தான் இப்ப என்னைய தேடி வந்திருக்கு.
2: ரவி நீ சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம்,
1: அதனால்தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்.
2: அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள போயிருக்கீங்களா ரவி? அருணாச்சல சார் கையில இருந்த கவரு,
1: அது மட்டும் எனக்கு சரியா ஞாபகத்துல இருக்கு.
0: சார் அந்த கவரை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா?
2: நம்பிக்கை இருக்கணும், ஆனா அவசரம் வேண்டாம்.
3: சார் இந்த கண்ணாடி ஏன் எல்லாத்தையும் முன்னாடியே காட்டுது?
2: அதுக்கான பதில் நம்மகிட்ட இல்லை.
0: கண்ணாடி எனக்கு மட்டும் ஏன் காட்டுது?
2: அது இன்னும் பெரிய கேள்வி.
3: அப்படின்னா கண்ணாடி யாரை வேணும்னாலும் தேர்ந்தெடுக்குமா?
2: ஒருவேளை இருக்கலாம்.
0: அப்போ அருணாச்சல சாரியை தேர்ந்தெடுத்துருக்குமா?
2: அதுதான் என்னோட சந்தேகம்.
1: அவர் கண்ணாடியை பயன்படுத்தினாரா?
2: ஆமாம்.
0: உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
2: அவர் எழுதின பழைய குறிப்பில் ஒரு வரி இருந்துச்சு.
0: என்ன வரி?
2: நான் பார்த்ததை யாரும் பார்க்கக்கூடாது.
3: அது இன்னும் பயமாக இருக்குது சார்.
2: பயப்பட வேணாம் சரவணா, உண்மையை புரிஞ்சுக்கணும்.
0: சார் நாளைக்கு கண்ணாடியில் என்ன பார்க்க போகிறேன்னே தெரியலையே சார்.
2: அதனால் நாளைக்கு நீ தனியாக பார்க்கக்கூடாது.
0: ஓகே சார். சார் இங்கே தான் அந்த பழைய கட்டடம் இருக்கா சார்?
2: ஆமாம்.
3: கதவு முழுக்க துருப்பிடிச்சு கிடக்கே,
1: இதுக்குள்ளே போகக்கூடாது. சரி கதவை மெதுவாக தரங்க.
3: சார் எல்லாமே பழைய ஜாமானாக தான்
0: கிடக்கு. சார் அந்த மேஜையை பாருங்க.
2: எந்த மேஜா?
0: ஜன்னல் பக்கத்தில் இருக்கே அது.
2: இது தூசியாக இருக்கு, ரொம்ப பழைய மேஜா.
3: சார் இது ஒரு சின்ன பெட்டி,
0: திறந்து பாருறா.
3: பூட்டி இருக்கடக்கு.
2: இங்கே பாரு சரவணா, ஒரு சாவி இருக்கு பாரு.
0: சார் இது பொருந்துமா?
2: முயற்சி பண்ணி பார்ப்போம்.
3: சார் திறந்துடுச்சு சார்.
0: உள்ள என்ன இருக்கு?
3: ஒரு பழைய கவர் கிடக்கு.
2: ஆ அதே அதே.
0: இதுதான் அப்பா சொன்ன கவரா?
1: எனக்கும் அதே மாதிரி தான் தெரியுது.
2: சரி இப்போ யார் இதை திறக்க வேணாம்?
0: ஏன் சார்?
2: எல்லாரும் இருக்கும்போது திறப்போம்.
3: சார் இங்க பாருங்க, இன்னொரு பொருள் கிடைக்கு பாருங்க.
0: என்னது
3: சார்? இது ஒரு போட்டோ.
1: அந்த போட்டோவை என்கிட்ட கொடு.
0: அப்பா நீங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க.
1: போட்டோல இருக்கிறவர் அருணாச்சலம் சார் மட்டும் இல்ல, அவருக்கு பக்கத்துல நிற்கிறவர் எங்க அப்பா.
3: அங்கிள் உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
1: எனக்கு தெரியாதுப்பா.
2: இந்த போட்டோ இன்னும் நிறைய கேள்விகளை உருவாக்குது.
3: பின்னாடி ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்களேன்.
0: இரு நான் பாக்குறேன். 1986 கடைசி நாள்.
1: கடைசி நாள்,
2: இதுதான் நம்ம தேடிய அந்த தடயம்.
0: சார் இந்த கவரை இப்போ திறக்கலாமா?
2: இப்போ தர.
0: உள்ள ஒரு லெட்டர் இருக்கு.
1: யார் எழுதுனது?
0: இது எழுதியிருக்கிறது அருணாச்சலம் சார்.
2: அப்படியா, படி.
0: இந்த கண்ணாடியை பார்த்தவன் நான் சொல்ல போகும் விஷயத்தை நம்ப மாட்டான், ஆனால் ஒரு நாள் அவனே அதை புரிஞ்சுப்பான்.
3: அடுத்து
0: கண்ணாடி எதிர்காலத்தை காட்டுவதில்லை.
1: என்ன?
0: அது மனிதர்கள் எடுக்கும் முடிவுகளின் விளைவை காட்டுகிறது.
3: அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து எதிர்காலம் மாறுமா?
2: ஆமா.
0: அப்போ நான் அப்பாவோட விபத்தை தடுத்தது சரியான முடிவா சார்?
2: அதெல்லாம் தெரியாது.
0: தெரியாதா?
2: இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நம்ம மாத்தினா அதனால இன்னொரு விஷயம் மாறி இருக்கலாம்.
0: என்ன விஷயம் சார்?
2: அத கண்ணாடி தான் சொல்லும்.
0: ஓகே நான் திரும்பவும் கண்ணாடியை பார்க்கணும்.
2: மீனா இப்போ வேண்டாம்.
0: ஏன் சார்?
2: இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் இதுவரைக்கும் போதுமானது.
3: சார் ஆனால் மீனா பார்க்கணும்னு நினைக்கிறா.
0: சார் நான் பயந்து ஓட போகிறதில்ல.
2: அதுவும் எனக்கு தெரியும், அதனால தான் ஒன்று நிறுத்துறேன்.
0: என்னையே சார் நிறுத்துறீங்க?
2: நீ கண்ணாடியை பார்த்த பின்னால் உன் மனசு மாறிடும்.
0: ஏற்கனவே மாறிடுச்சு சார்.
3: மீனா
0: என்ன?
3: எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத.
0: நீயும் இப்போ நம்ம சார் மாதிரி பேசுறியடா.
3: உனக்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம்.
0: எனக்கு ஒன்றும் ஆகாது.
2: ஆ அந்த நம்பிக்கை நல்லது, ஆனால் கவனமும் இருக்கணும்.
1: சரி வீட்டுக்கு போகலாம், நைட் ஆகுது.
0: சரிங்கப்பா.
1: இந்த கடிதத்தை நான் எடுத்துக்கிறேன்.
2: வேணா ரவி, அது ஸ்கூலோட பழைய பதிவு.
1: சரி
0: சார். இந்த லெட்டரில் இன்னொரு பக்கமும் இருக்கே.
2: என்ன இருக்கு?
0: கடைசி பக்கத்தில் ஒரு டேட் மட்டும் இருக்கு சார்.
3: அது என்ன தேதி?
0: நாளைக்கு டேட்டு.

0: என்ன சொல்ற?
1: ஆமா சார், நாளைக்கு என்ன நடக்கும்னு அருணாச்சலம் சார் அன்னைக்கே எழுதிட்டு போயிருக்காரு.
0: அந்த லெட்டர் என்ட கொடு.
1: இந்தாங்க சார்.
0: இங்க ஒரு வரிதான் இருக்குது.
2: என்ன?
0: கண்ணாடி மீண்டும் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் நாள்.
1: அதுக்கு கீழே சார்
0: ஒண்ணும் இல்லையே.
3: அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது?
0: அதான் நம்ம கவலையே.
1: கண்ணாடி என்ன தேர்ந்தெடுத்துருச்சே சார்.
0: ஆமா,
2: இன்னொருத்தவரையும் தேர்ந்தெடுக்குமா?
0: வாய்ப்பு இருக்கு.
1: யார?
0: தெரியாது.
3: சரி, வீட்டுக்கு போலாம்.
4: இன்னும் தூங்கலையா மீனா?
1: தூக்கம் வரலமா.
4: தூங்காம அப்படி என்ன யோசிக்கிற?
1: நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: நாளைய பத்தி இவ்வளவு யோசிச்சா இன்னைக்கு நாள் போயிடும்.
1: அம்மா, உங்களுக்கு ஒரு நாள் எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க?
4: நல்ல விஷயம்னா சந்தோஷப்படுவேன், கெட்ட விஷயம்னா அதை எப்படி தடுக்கலாம்னு முயற்சி செய்வேன்.
1: அப்போ தடுக்க முடியலனா?
4: அப்போ அதை கடந்து போக முயற்சி செய்வேன்.
1: பரவாயில்லம்மா, நல்ல தத்துவம்லாம் பேசுறீங்க.
4: சரி சரி, எதையும் யோசிக்காம போய் தூங்கு.
1: சரிம்மா, குட் நைட். ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா அந்த கண்ணாடிய பார்த்தே தீருவேன்.
2: மீனா, சீக்கிரம் வா.
1: என்னடா
2: சார் கூப்பிடுறாரு?
1: எதுக்கு?
2: லைப்ரரிக்கு வர சொன்னார்ல.
1: சரி வா, போவோம்.
0: மீனா, நேற்று ராத்திரி கண்ணாடி இருந்த ரூமை நான் பூட்டினேன். ஆனால் இன்னைக்கு காலையில் கதவு திறந்துருந்துச்சு.
2: சார், யாராவது உள்ளே போயிருக்காங்களா?
0: தெரியாது சருணா.
1: உள்ளே கண்ணாடி இருக்கா சார்?
0: இருக்கு.
1: அப்போ பிரச்சனை இல்லை.
0: கண்ணாடியில் இப்போ என் முகமும் தெரியலை.
1: என்னது சார்?
2: அப்போ அது யாரை காட்டுது?
0: மீனாவதே.
1: என்னையாவா சார்?
0: ஆமாம்,
1: நான் பார்க்கவே இல்லையே.
0: நீ பார்க்காமலேயே அது உன்னை காட்டுது.
2: அப்படின்னா
0: இப்போ கண்ணாடி மீனாவை தேடி வந்திருக்குது.
1: இங்க என்ன சார் நடக்குது?
0: அதான் இப்ப தெரிய போகுது.
2: கண்ணாடியில என்ன தெரியுது?
0: மெதுவா பாரு.
1: நம்ம ஸ்கூல் தெரியுது.
2: நம்ம ஸ்கூலா?
1: ஆமா.
0: எந்த இடம்?
1: லைப்ரரி சார்.
2: அங்க யாரு?
1: ஒரு பெரியவர்.
0: அவர் முகம் தெரியுதா?
1: தெரியல.
2: அவர் என்ன பண்றாரு?
1: கண்ணாடி தேடிட்டு இருக்காரு.
0: இன்னும் நல்லா பாரு.
1: அவர் கண்ணாடி எடுத்துட்டாரு சார்.
2: அப்புறம்
1: அவர் திரும்பி பாக்குறாரு.
0: ஓகே, இப்போ அவர் யாரை பாக்குறாரு?
1: என்னைய பாக்குறாரு சார்.
2: ஒண்ணு எப்படி பார்க்க முடியுமினா?
1: தெரியலையே.
0: கண்ணாடியில ஒண்ணு பாக்குறாரா?
1: ஆமாமா.
0: அப்போ நம்மட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு.
1: என்னது சார்?
0: கண்ணாடி நம்ம எதிர்காலத்தை காட்டுறது மட்டும் இல்ல, அதை யாரோ இன்னொருவரும் பயன்படுத்த போறாங்க.
2: அவர் யாரு?
1: தெரியலையே.
0: தெரிஞ்சுக்கணும்.
1: எப்படி சார்?
0: ஓகே மீனா, அந்த மனிதர் கண்ணாடியை எடுத்துட்டு எங்க போறாருன்னு பாரு.
1: அவர் ஸ்கூலுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு சார்.
2: எங்க? அந்த ஓல்ட் பில்டிங்கா?
1: ஆமாமா.
0: இதுதான் நம்ம அடுத்த தடயம்
1: சார். அவர் திரும்பி பாக்குறாரு சார்.
2: என்னாச்சு?
1: அவர் முகம் தெரியுது.
0: யாரு யாரு
1: சார்? என் அப்பா. நீங்க அந்த நாள்ல என்ன பாத்தீங்கப்பா?
3: அருணாச்சலம் சாரு யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தாரு.
1: யாரு?
3: முகம் சரியா தெரியலம்மா.
2: அவர் ஆண் தானா?
3: ஆமா ஆமா.
2: உயரம் எவ்வளவு இருக்கும்?
3: உயரம் என்ன விட கொஞ்சம் உயரம். கருப்பு சட்டை போட்டிருந்தாரு.
2: வேற ஏதாவது நினைவு இருக்குதா?
3: அவர் கையில ஒரு பழைய பொட்டி ஒண்ணு இருந்துச்சு.
1: அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு?
3: தெரியாதுமா.
2: அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு?
3: அதுவும் தெரியாது.
0: இப்போ நாம அந்த பெட்டிய தேடணும்.
1: ஏன் சார் அதை தேடணும்?
0: கண்ணாடியோட ரகசியத்துக்கான அடுத்த தடயம் அதுல இருக்கலாம்
2: சார். அந்த பழைய கட்டடத்துல இன்னும் தேடலாமா?
0: தேடலாம்.
1: நானும் கூட வரேன், வாங்க போலாம்.
3: நீ வெளியே இருமா.
1: அப்பா, இவ்வளவு நாள் நீங்க மறைச்ச விஷயத்த இப்ப நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இனிமே என்ன நீங்க இதுல இருந்து வெளியே வைக்க முடியாது.
3: மீனா, உன் ஆபத்துல சிக்க வைக்க நான் விரும்பல.
1: நான் ஏற்கனவே ஆபத்துல சிக்கிட்டேனே.
0: ரவி, இங்க பாரு, மீனாவை தடுக்காத. ஆனா நம்ம எல்லாரும் கூடவே சேர்ந்துருப்போம்.
3: சரிப்பா.
2: மீனா, இது ஒரு பழைய அலமாரி மாதிரி இருக்கே.
1: திறப்போம் வாங்க.
0: திறப்பா.

0: கார்ல ஒரு பெட்டி கிடக்கு.
1: அதுதான், அதே பெட்டி தான்.
2: அப்பா இதுதான் நீங்க பார்த்த பெட்டியா?
1: ஆமா ஆமா ஆமா.
3: இத திறக்கணும்.
2: சாவி எங்க இருக்கு?
0: இந்த இருக்கு.
3: ஓகே ஓகே, திற.
2: உள்ள ஒரே ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் இருக்கு.
1: என்னது, கண்ணாடி துண்டா?
3: இது சாதாரண துண்டு இல்ல.
2: இதுல என் முகம் தெரியுது.
0: எனக்கும் தெரியுது.
3: என்ன தெரியுது?
2: எதுவும் இல்ல,
0: ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு.
3: என்ன வார்த்தை இருக்குது?
0: முடிவு.
2: முடிவுனா என்ன?
3: நமக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கலாம்.
1: ஒருவேளை அந்த முடிவு தவறா இருந்தா?
3: அதனாலதான் கண்ணாடி நம்ம எச்சரிக்குது.
2: இந்த துண்டை நம்ம பழைய கண்ணாடியோட சேர்த்தா?
3: அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவே கூடாது.
2: ஏன் சார்?
3: அருணாச்சலம் சாரு அதை ஏன் பிரிச்சு வச்சாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
0: சார் சார், இங்க பாருங்க, இன்னொரு லெட்டர் இருக்கு சார்,
2: படியாத.
0: கண்ணாடி முழுமையாக இருக்கும் போது அது நாளையை காட்டும், கண்ணாடி உடைந்தால் அது மனிதர்களின் கடந்த காலத்தை காட்டும்.
2: அப்ப இந்த துண்டு நமக்கு கடந்த காலத்தை காட்டுமா?
3: ஆமா.
1: அப்படின்னா அருணாச்சல சாருக்கு என்ன நடந்ததுன்னு நாம பார்க்க முடியுமா?
3: வாய்ப்பு இருக்கு.
2: நான் பாக்குறேன்.
3: தனியா வேண்டாம் மீனா.
2: சரி, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பழைய ரூம் தெரியுது.
1: அது 1986 இருந்த ரூம்.
3: அப்படியே கவனமா பாருங்க
2: சார். இதுல அருணாச்சலம் சார் அங்க இருக்காரு.
0: அவரோட யார் இருக்காங்க?
2: யாரோ ஒருத்தர்
1: கருப்பு சட்டையா போட்டிருக்காரு.
2: ஆமா ஆமா,
1: அவர் தான்.
2: அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
3: அப்படியா? ஏன்?
2: அந்த ஆளு கண்ணாடி எடுத்துக்கணும்னு சொல்றாரு.
0: அருணாச்சலம் சார் குடுக்குறாரா?
2: இல்லையே.
1: அப்புறம்
2: அந்த ஆளு கோவமா வெளியே போறாரு.
3: சரி சரி, அடுத்து என்ன இருக்கு?
2: அருணாச்சலம் சார் கண்ணாடி எடுத்துட்டு கீழே கிடக்குற இந்த துண்ட பாக்குறாரு.
1: அதான் நம்ம கையில இருக்கே.
2: அத அவரு இந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாரு போல.
0: அப்புறம்?
2: அப்புறமா ஒரு கடிதம் எழுதுறாரு.
3: என்ன எழுதுறாரு?
2: நாளை நான் இருக்க மாட்டேன்.
1: என்னது?
2: அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிடுறாரு.
0: சரி, அந்த மனிதர் திருப்பி வர்றாரா?
2: ஆமா.
3: மீனா, இப்ப அவரு கண்ணாடியை எடுக்கிறாரான்னு பாரு.
2: இல்ல சார்.
1: அப்போ அருணாச்சல சார் எங்க போனாரு?
2: அதுதான் தெரியலையே.
3: எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும். அருணாச்சலம் சாரு தானாகவே கண்ணாடியை மறைச்சிருக்கிறாரு. இன்னொரு மனிதர் அதை தேடிக்கிட்டு இருக்காரு. சரியா?
2: அந்த மனுஷர் இப்பயும் இருக்காரா சார்?
1: இருக்கலாம்.
0: அவருக்கு எதுக்கு கண்ணாடி தேவைப்படுது?
3: அதான் பெரிய கேள்வி
2: சார். ஒருவேளை அவரு எதிர்காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரோ?
3: இருக்கலாம்.
1: அப்படின்னா அவர் இன்னும் கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கலாம்.
0: அப்ப நம்மளை தேடி வருவாரா?
3: வாய்ப்பு இருக்கு சார்.
2: எனக்கு பயம் இல்லை.
1: நீ பயப்படணும்.
2: ஏன்பா?
1: பயம் நம்ம கவனமா இருக்க வைக்கும்.
3: ரவி சொல்றது சரியா
2: சார். அந்த ஆளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
3: 1986 ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்களோட பட்டியல் முதல் நமக்கு வேணும்.
0: இந்தாங்க, இதுதான் அந்த பழைய ரெஜிஸ்டர்.
2: நிறைய பேர் இருக்கு இதுல.
3: ஆமா. சரி, இப்ப இதுல 1986 தேடி பாருங்க.
2: அருணாச்சலம் சார். இன்னொரு பேரும் இருக்கு சார்.
0: என்ன பேரு?
2: கணேசன்.
1: கணேசனா?
3: ரவி, உனக்கு தெரியுமா?
1: ஆமா, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பழைய கடை வச்சிருந்தாரு.
2: அவர் இப்ப எங்கப்பா?
1: இப்ப எனக்கு தெரியாதுமா.
0: அப்ப அவர் தான் அந்த ஆளா?
3: இருக்கலாம்.
2: கணேசன் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்.
1: நான் பழைய தெருவில் கேட்டு பாக்குறேன்.
3: ஓகே ரவி.
0: மீனா, மீனா, அந்த கண்ணாடி துண்டு ஒன்றதா இருக்கா?
2: இருக்குடா.
0: அதை கவனமா வச்சிரு.
2: ஏன்டா அப்படி சொல்ற?
0: அது நம்ம கடந்த காலத்தை காட்டுது.
2: ஒருவேளை நம்ம எதிர்காலத்தையும் காட்டலாம்.
0: அதை பார்க்காத.
2: சரிடா, ஓகே, பார்க்கல.
3: மீனா, நீ ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது.
2: இல்லையே சார்.
3: உண்மையாக சொல்ற?
2: கொஞ்சம் பார்த்தேன் சார்.
3: என்ன அது சொல்லு.
2: கண்ணாடி துண்டில் ஒரு வீடு தெரிஞ்சிச்சு.
0: எந்த வீடு?
2: அது தெரியல.
3: சரி சரி, திரும்பவும் அந்த வீட்டை பார்க்க நீ முயற்சி பண்ணாத.
2: ஏன் சார்?
3: ஒருவேளை அது அடுத்த பிரச்சனை இருக்கும் இடமா இருக்கலாம்.
1: கணேசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: எங்க இருக்காருப்பா அவரு?
1: நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தனியா இருக்காராம்.
3: ஓகே ரவி, முத அவரை நம்ம சந்திக்கணும்.

0: போகலாம் போகலாம்
1: சார். சார் நானும் வரேன் சார்.
2: வா சரண.
3: நானும் வரேன் சார்.
2: வாங்க.
0: சரி சரி.
3: இந்த வீடு தானா?
0: ஆமா.
2: கதவு திறந்திருக்குது
1: சார். உள்ள யாரும் இல்லையே.
3: அந்த மேஜையில் ஒரு போட்டோ இருக்கு.
0: அந்த போட்டோ கொடுமா. இந்த போட்டோல யார் யார் இருக்காங்க? அட எங்க அப்பா அருணாச்சலம் சாரு, கணேசன்.
3: என்னப்பா உங்க அப்பாவா?
0: ஆமாமா.
1: இது சாதாரண சம்பவம் இல்ல.
2: இல்ல இல்ல, மூணு குடும்பங்களுக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
0: நான் அதை பத்தி கேட்டது இல்லப்பா.
3: ஏன்பா?
0: சில விஷயங்களை வீட்டில் பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு.
3: அதுதான் இப்போ நம்ம பிரச்சனை.
0: எனக்கு தெரியும்.
2: சரி, இங்கே இன்னொரு லெட்டர் இருக்கு.
1: இது யாருக்கு?
2: ரவின்னு எழுதியிருக்குது.
0: எனக்கா?
3: திறந்து பாருங்க.
0: உன் அப்பா உண்மையை உன்னிடம் சொல்லவில்லை.
3: அப்புறம்?
0: ஆனா உன் மகள் ஒரு நாள் அதை கண்டுபிடிப்பாள்.
3: என்னது இது?
0: இது எப்படி சாத்தியமாகும்?
2: அருணாச்சலம் சார் எதிர்காலத்தை பத்தி ஏதோ உன்ன தெரிஞ்சிருக்கிறாரு.
0: ஏன் மகளை பத்தியா?
3: அப்பா,
0: இனிமேல் இந்த விஷயத்திலிருந்து விலகணும்.
3: முடியாதுப்பா.
0: ஏன்?
3: ஏன்னா இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது.
1: மீனா, நீ ரெஸ்டே இல்லாம இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க.
3: வேற என்ன பண்றதுரா?
1: கொஞ்சம் படிப்பையும் பாரு மீனா.
3: இந்த பிரச்சனை முடிஞ்சா நான் படிக்கிறேன் சரவணா.
1: அது எப்ப முடியுறது?
3: அதான் தெரியலையே.
1: அதனாலதான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல நம்ம வாழ்க்கையும் முற்றக்கூடாது. நல்லா படி மீனா.
3: சரிடா, ஓகே. நீயும் படி நல்லா.
1: நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்.
3: பொய்.
1: சரி, இன்னும் படிக்கல
3: சார். கண்ணாடியை பத்தி இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கு.
2: என்ன விஷயம்?
3: அது எதிர்காலத்தை மாத்த முடியும்னு காட்டுது.
2: எப்படி மீனா?
3: நான் அப்பாவை பைக்ல போக விடல, சோ ஆக்சிடென்ட் நடக்கல.
2: சரி,
3: லேப் ஃபயரையும் நம்ம தடுத்துட்டோம்.
2: ஆமா.
3: அப்படினா கண்ணாடி நம்மள எச்சரிக்கை பண்ண தான் வந்திருக்கு.
2: ஒருவேளை இருக்கலாம்.
3: அப்ப அது கெட்டது இல்லல சார்.
2: கண்ணாடி நல்லதோ கெட்டதோ இல்ல, அதை பயன்படுத்துற மனிதன் தான் அதை பத்தி முடிவு செய்யறார்.
3: அப்போ கணேசன் சார் அதை தவறா பயன்படுத்தி இருப்பாரா?
2: தெரியலையே.
1: ஒருவேளை அவர் ஒரு பெரிய விஷயத்த மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன்.
2: அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு சரவணா.
0: மீனா, கணேசன் கிடைச்சிட்டாரு.
3: எங்கப்பா?
0: நாளைக்கு நம்மளை சந்திக்க வர்றாராம்.
2: அப்படியா? அவர் வர சம்மதிச்சிட்டாரா?
0: ஆமா ஆமா.
1: அப்போ உண்மை நாளைக்கு தெரிய போகுது.
3: ஐ அம் வெயிட்டிங்.
0: எந்த முடிவையும் அவசரமா எடுக்காத.
3: ஓகேப்பா.
4: வீட்டுக்கு வந்ததுமே ஆரம்பிக்கணுமா? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
3: ட்ரை பண்றேமா.
4: நீ எப்பவும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நினைக்கிற.
3: அம்மா, சில விஷயங்கள் நம்மளையே தேடி வந்தா நம்ம என்னதான் பண்றது?
4: உண்மையா இருந்தா ஏத்துக்கோ, பயமா இருந்தாலும் விட்டுறாத, நம்பிக்கையோட போராடு.
3: சரிமா.
5: ரவி,
0: வா. கணேசா.
3: நீங்க தான் கணேசன் சாரா?
5: ஆமா.
2: அருணாச்சலம் சாரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
5: அந்த பேரை மட்டும் மறுபடியும் கேட்க வேணாம் நினைச்சேன்.
3: ஏன் சார்?
5: அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்.
0: என்ன சொல்ற கணேசா?
5: கண்ணாடிய எனக்கு கொடுக்க சொன்னேன்.
2: சரி, ஏன் அப்படி சொன்னீங்க?
5: என் மகனை பத்தின ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது.
3: அப்ப அதை மாத்தணும்னு நினைச்சீங்களா?
5: ஆமா.
1: மாத்தினீங்களா?
5: முயற்சி பண்ணேன், ஆனா இன்னொரு பிரச்சனை புதுசா வந்துருச்சு.
3: என்ன பிரச்சனை?
5: அதுதான் இந்த கண்ணாடியோட உண்மையான ஆபத்து.
2: கணேசன், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே.
5: அதாவது ஒரு எதிர்காலத்தை மாத்தினா அதனால உருவாகக்கூடிய புதிய எதிர்காலத்தை நாம கட்டுப்படுத்த முடியாது.
3: அப்படின்னா?
5: அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி நான் என் மகனை ஒரு இடத்துக்கு போக விடல, அதனால அவன் உயிர் தப்பிச்சான்.
0: ஓ, அப்படியா? அப்ப நல்லது தானே.
5: இல்ல இல்ல, அவன் தப்பிச்சதால இன்னொருத்தர் ஆபத்துல சிக்கினாரு.
3: அப்படியா?
5: அப்பதான் அருணாச்சலம் சார் கண்ணாடிய உடைச்சாரு.
2: அதனாலதான் இந்த துண்டு.
3: அப்போ கண்ணாடிய திரும்ப ஒண்ணு சேர்க்க கூடாதா?
5: ஒருபோதும் செய்யவே கூடாது.
1: ஆனா இப்போ இந்த முழு கண்ணாடி நம்ம கிட்ட இருக்கு.
5: என்ன, முழு கண்ணாடி இருக்கா?
3: ஆமா சார்.
5: அப்ப உடனே அதை மறைச்சிருங்க.
2: எங்க?
5: அருணாச்சலம் சார் கடைசியா போன இடத்துலயே.
3: அது எங்க சார்?
5: அது அந்த பள்ளிக்கூடத்துல கீழே இருக்கிற அந்த பழைய அறையில அங்க மறைக்கணும்.

0: அதுக்கு கீழே ரூம் இருக்கா?
1: பழைய கட்டடத்துல கீழே ஒரு ரூம் இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: நான் அதை பார்த்தது இல்லையே.
3: அந்த இடம் யாருமே போகாத இடம் அது.
4: அப்ப அங்கதான் இந்த கண்ணாடியை வைக்கணுமா?
3: ஆமா, அங்கதான் வைக்கணும்.
2: ஏன் சார்?
3: அங்கதான் அருணாச்சலம் சார் கடைசி அதை மறைச்சாரு.
1: ஓ, அப்ப அவர் அங்கதான் இருந்தாரா?
3: இல்ல இல்ல,
0: அப்போ
3: அவரு வெளியே போனாரு, ஆனா திரும்பி வரல.
2: அப்போ அவர் உயிரோடு இருக்காரா?
3: ரவி, அது எனக்கு தெரியாது.
0: நாம அந்த அறைய திறக்கணும்.
2: சரி.
1: ம், சரி சரி, எல்லாரும் சேர்ந்து போவோம்.
4: அந்த கதவு எங்க இருக்கு?
3: இதோ அந்த செவத்துக்கு பின்னாடி கதவு இருக்கு.
0: இங்க ஒன்றும் தெரியலையே.
3: அந்த பழைய அலமாரி இருக்குல்ல, அதை நகத்துங்க.
4: இந்தாங்க, நகத்திட்டேன்.
0: இதோ கதவு.
1: சாவி?
3: அருணாச்சலம் சார் எப்பவுமே ஒரு சின்ன சாவி வச்சிருப்பாரு.
2: அது எங்க இருக்கு?
3: அது தெரியாது.
0: என்கிட்ட ஒரு சாவி இருக்கு.
4: என்ன?
0: ஆமா, அந்த கண்ணாடி இருந்த ரூம்ல இருந்துச்சு இது.
1: ஓகே. ம், திறக்கறதுக்கு முயற்சி பண்ணு.
0: திறந்துருச்சு.
4: உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு.
0: சார், இங்க ஒரு சேர் இருக்கே.
2: இன்னொரு மேஜையும் இருக்கு.
3: இதோ இதுதான், இதுதான் அது.
1: சரி சரி, எல்லாம் அமைதியா இருங்க. ஏதோ எழுதி இருக்குது.
0: உண்மையை தேடுபவன் முதலில் தன்னையே தேட வேண்டும்.
4: இதுக்கு என்ன அர்த்தம்?
1: நம்முடைய பயம், ஆசை, முடிவு, இது எல்லாம் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும்.
0: அப்போ கண்ணாடி காட்டுறது நம்ம மனசோட எதிர்காலமா?
3: அதுவும் ஒரு வகையில.
0: நான் இப்போ கண்ணாடியை பார்த்தா?
3: நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையே பார்க்க வாய்ப்பு அதிகம்.
0: அதாவது
3: நீ பயந்துகிட்டு இருந்தா பயம்தான் தெரியும்.
4: அப்போ கண்ணாடி உண்மையை காட்டுமா?
3: உண்மையையும் காட்டும், நம்ம மனசையும் காட்டும்.
0: அப்படின்னா நான் பார்த்த விபத்து?
3: அது நடக்கக்கூடிய ஒரு எதிர்காலம்.
0: நான் பார்த்த ஸ்கூல் ஃபயர்?
3: அதுவும் தான்.
1: சரி, இப்ப நமக்கு முக்கியமானது அந்த எதிர்காலங்களை மாத்துறது கிடையாது, அது ஏன் உருவாகுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது.
0: சார், கண்ணாடி இங்க வச்சிடலாமா?
1: வைக்கலாம்.
3: இல்ல இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இதுல.
0: என்னது?
3: கண்ணாடி முழுமையா இருந்தா அதை பூட்ட முடியாது.
2: ஏன்?
3: அது ஒருவரை தேர்ந்தெடுத்ததும் அந்த நபர் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் கண்ணாடி அமைதியா இருக்காது.
0: அப்படின்னா என்ன முடிவு?
3: அது உனக்கு தான் தெரியும்.
0: எனக்கா?
3: ஆமா.
0: நான் என்ன செய்யணும் இப்போ?
3: நீ கடைசியா கண்ணாடியில என்ன பார்த்த?
0: என் அப்பா கண்ணாடி எடுத்துட்டு போறதா பார்த்தேன்.
3: அதுதான் உன் முடிவு.
0: அப்படின்னா கண்ணாடி இப்போ சரியாயிடுச்சு. இதுல ஏன் முகம் தெரியுது?
4: உண்மையாவா?
1: இதுதான் நாம எதிர்பார்த்தது.
2: என் மக என்ன நம்புனதாளா?
3: ஆமா.
0: அப்போ கண்ணாடி எல்லாம் முடிஞ்சா?
3: இல்ல இல்ல,
0: இன்னும் என்ன இருக்கு?
3: அருணாச்சலம் சார் விட்டுட்டு போன கடைசி செய்தி.
1: எங்க?
3: இந்த ரூம்ல.
4: எங்க தேடுறது?
0: அந்த சுவரை பாருங்க,
2: அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு.
1: ஓகே ரவி சார், இப்ப நம்ம அதை திறக்கலாம்.
0: உள்ள ஒரு பழைய போட்டோ இருக்கு.
3: எங்க? அதை கொடு என்கிட்ட.
0: இந்தாங்க சார்.
3: இந்த போட்டோல இருக்கிற குழந்தை ஏன் பையன்?
1: அப்படின்னா அருணாச்சலம் சார் கண்ணாடிய ஓ மகனுக்காக தான் பயன்படுத்தினாரா கணேசா?
3: ஆமாம்.
1: ஓகே கணேசா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களே.
3: என் மகனுக்கு ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு அருணாச்சலம் சார் கண்ணாடியில் பார்த்தாரு.
0: அதனால உங்களை எச்சரிச்சாரா?
3: ஆமாம்.
2: அப்போ நீங்க அவரை தடுத்தீங்க?
3: தடுத்தேன்.
1: அப்புறம்
3: அவன் உயிர் தப்பிச்சான். ஆனால் அதே நாளில் இன்னொருத்தர் அந்த விபத்தில் சிக்கினார்.
0: அதுதான் உங்களுக்கு புரிய வச்சுச்சா?
3: ஆமாம்மா. அப்போ அருணாச்சலம் சார் சொன்னார், எதிர்காலத்தை நாம் வெல்ல முடியாது, நம்ம முடிவுகளோட விளைவுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியும்.
0: அவர் அப்புறம் எங்கே போனார்?
3: அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார்.
2: ஏன்?
3: இந்த கண்ணாடி யாரோட கையிலையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சார்.
0: அப்போ கண்ணாடியை என்ன பண்ணுறது?
1: அதை அழிக்கணுமா?
3: அது முடியவே முடியாது.
4: ஏன்?
3: ஏன்னா அது கண்ணாடி மட்டும் இல்லை, அது ஒரு பழைய அறிவியல் கருவி.
0: அறிவியல் கருவியா?
3: ஆமாம்.
1: அருணாச்சல சாருக்கு அது எப்படி கிடைச்சிச்சு?
3: அவர் ஒரு விஞ்ஞானி கிட்ட இருந்து இதை வாங்கினார்.
0: அந்த விஞ்ஞானி யாரு?
3: அவர் பேரு டாக்டர் நாராயணன்.
2: அவர் இப்போ

0: உயிரோடு இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ரவி.
1: ஓகே, இப்போ நாம் அவரை தேடியே ஆகணும்.
2: அப்போ தான் அந்த கண்ணாடியோட முழு உண்மை நமக்கு தெரியும்.
3: அப்போ மீண்டும் ஒரு தேடல் ஆரம்பமா?
2: ஆமாம்.
1: டாக்டர் நாராயணன் பத்தின பழைய பதிவுகள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது.
2: எங்க சார்?
1: சென்னையில் ஒரு பழைய ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை பார்த்துருக்குறாரு.
4: அவர் இன்னும் அங்கே தான் இருக்காரா?
1: ம், இல்லை.
3: அப்போ எங்கே இருக்காரு?
1: ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்குது,
2: அங்கே போகலாமா?
4: சரி, நாளைக்கு நம்ம டாக்டர் நாராயணன் தேடி போகலாம்.
1: ம், ஓகே, நானும் வர்றேன். வணக்கம் டாக்டர்.
5: ஆ, வணக்கம். யார் நீங்கள்?
1: டாக்டர், நாங்கள் அருணாச்சலம் சாரை பற்றி பேச வந்திருக்கிறோம்.
5: அருணாச்சலம், அந்த பேரை யார் சொன்னது?
2: அவர் விட்டுட்டு போன கண்ணாடி கிடச்சிருக்கு சார் எங்களுக்கு.
5: கண்ணாடியா? கண்ணாடியா?
2: ஆமாம் சார்.
5: கண்ணாடி அது இன்னுமா இருக்கு?
2: இருக்கு.
5: அப்படின்னா அருணாச்சலம் சார் தோற்று போகலை.
4: இது நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்?
5: அவர் சொன்னார் அந்த கண்ணாடி ஒரு நாள் சரியான ஆள்கிட்ட போய் சேரும்னு.
2: அப்போ அது நான் தானா?
5: ஒரு வேளை இருக்கலாம்.
2: சார், கண்ணாடி எப்படி வேலை செய்யுது?
5: கண்ணாடி அது முழுமையான எதிர்காலத்தை காட்டாது.
1: அப்படின்னா?
5: சாத்தியமான எதிர்காலத்தை மட்டும்தான் அந்த கண்ணாடி காட்டும்.
2: அதை நீங்கள் தான் உருவாக்குனீங்களா?
5: ஆமாம், நான் தான் உருவாக்கினேன்.
3: அதை ஏன் நீங்கள் உருவாக்குனீங்க?
5: சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். மனுஷங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோட விளைவுகளை புரிஞ்சுக்கணும்னு தான்.
2: அது ஆபத்தானது இல்லையா சார்?
5: அறிவு ஆபத்தானது கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம்.
4: அருணாச்சலம் சார் அதை ஏன் மறைச்சாரு?
5: அவர் மனுஷங்களை நம்பினார், ஆனால் பயத்தை நம்பலை.
2: அதாவது?
5: எதிர்காலத்தை பார்த்த உடனேயே சில பேர் பயப்படுவாங்க, பயந்தவங்க தவறான முடிவுகளையும் எடுப்பாங்க.
2: நான் என்ன செய்யணும்?
5: கண்ணாடியை விட உங்களோட அறிவை நம்புங்க.
1: அதான் அருணாச்சலம் சார் சொல்ல வந்த செய்தியா சார்?
5: கண்டிப்பா.
2: அப்ப அந்த கண்ணாடி என்ன ஏன் தேர்ந்தெடுத்துச்சு?
5: அது உன்னை தேர்ந்தெடுக்கல.
2: அப்போ
5: நீதான் அதை தேடி இருக்க.
2: நான் தேடவே இல்லையே.
5: ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நாம சில விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்போம்.
3: இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
5: குழப்பம்தான், வாழ்க்கையும் அப்படித்தான்.
2: கடைசியா நான் என்ன சார் செய்யணும்?
5: கண்ணாடிய அழிச்சிட வேண்டாம், ஆனா அதை மீண்டும் பயன்படுத்தவும் வேண்டாம்.
4: அப்படின்னா அதை எங்க வைக்கணும்?
5: அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்துலயே.
1: ஸ்கூல் லைப்ரரியா?
5: ஆமா, அங்கேயே தான்.
2: ஓகே சார், அங்கேயே வச்சிடறோம்.
6: எல்லாரும் வந்துட்டீங்களா?
2: ஆமாமா.
6: எல்லாம் முடிஞ்சதா?
2: ஆமா.
6: அந்த கண்ணாடி?
2: அது லைப்ரரியில இருக்கு.
6: இனிமே நீ பார்க்க மாட்டியே?
2: இல்லவே இல்லை.
6: ஏன் இந்த திடீர் மாற்றம்?
2: என் எதிர்காலத்தை நானே உருவாக்கணும்.
6: அதுதான் என் பொண்ணு.
4: மீனா, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க.
2: மனசு லைட்டா இருக்குப்பா.
4: ரொம்ப சந்தோஷமா.
2: அப்பா.
4: என்னம்மா?
2: நீங்க அந்த நாள்ல என்னை நம்பினீங்க, ரொம்ப நன்றி.
4: நீ ஏன் பொண்ணுமா? உன்னை நம்பாம நான் யார நம்புறது?
3: நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்.
2: தெரியும்டா.
3: படிச்சியா?
2: உண்மையாவா? இந்த தடவை உண்மையா.
3: அப்படின்னா நாளைக்கு மாஸ் பண்ண போற.
2: நீயும் முயற்சி பண்ணு.
3: நான் எப்பயுமே முயற்சி செய்யறேன்.
2: அதனாலதான் மார்க் வரல.
3: ஏய், என்ன கிண்டல் பண்றியா?
2: கொஞ்சம்.
3: சரி, வீட்டுக்கு போய் படிக்கிறேன்.
2: நானும்.
3: அந்த கண்ணாடி நினைவுக்கு வந்துச்சா?
2: சில சமயம்.
3: பயமா?
2: இல்ல இல்ல.
3: ஏன்?
2: நாளைக்கு என்னன்னு தெரியாம இருக்கிறதுலயே ஒரு அழகு இருக்கு.
3: பாரியா.
1: மீனா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
2: என்னது சார்?
1: கண்ணாடி ரூம நான் நேத்து பூட்டுறப்ப ஒரு கடிதம் கிடைச்சிச்சு.
2: திரும்பவும் லெட்டரா?
1: ஆமா மீனா.

0: அதுல என்ன இருந்துச்சு சார்?
1: கண்ணாடியை பயன்படுத்தாதேன்னு அது மட்டும் தான் அதுல எழுதிருந்துச்சு.
0: அது அருணாச்சல சார் தான் எழுதியிருக்காரா?
1: இல்ல.
0: அப்ப யாரு?
1: அதுவும் தெரியல.
0: வேற யாராவது இன்னும் கண்ணாடிய பத்தி தெரிஞ்சிருப்பாங்களோ?
1: அதான் எனக்கும் பயமா இருக்கு
0: சார். நம்ம கண்ணாடிய பாதுகாப்பா வைக்கணும் சார்.
1: அதைத்தானே செய்ய போறோம்.
2: மீனா, இன்னைக்கு லைப்ரரிக்கு போறியா?
0: வேண்டாம்டா.
2: ஏன்?
0: கண்ணாடி விஷயம் முடிஞ்சிருச்சு.
2: அப்பாடா நல்லது.
0: ஆனா ஒரு விஷயம் மட்டும் டவுட்டா இருக்கு.
2: அடுத்து என்ன?
0: அந்த லெட்டர் யார் எழுதினது?
2: ஒருவேளை அத நாராயண் சாரா இருக்குமோ?
0: இல்ல, அவர் அப்படி எழுத மாட்டாரு.
2: அப்ப அந்த கணேசனா இருக்குமோ?
0: தெரியலையே.
2: அப்படின்னா
0: ஒருவேளை அருணாச்சலம் சாரே உயிரோட இருந்தார்னா?
2: என்ன சொல்ற?
0: அவரு எங்க இருந்தோ இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாருனா?
2: இதெல்லாம் சாத்தியமா மீனா?
0: தெரியலையே, ஆனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.
2: அப்படின்னா இன்னொரு ரகசியம் இருக்கு.
3: மீனா, உனக்காக ஒரு பழைய பெட்டி ஒன்று கொண்டு வந்திருக்கேன்.
0: அப்படியா? என்ன பெட்டி?
3: என் அப்பாவோட பழைய பொருட்கள் இருந்த பெட்டி.
0: இதுல என்ன இருக்கு?
3: தெரியாது.
0: திறக்கலாமாப்பா?
3: திறந்தா பாருமா.
0: பழைய லெட்டர்ஸ்.
3: கவனமா பாரு.
0: அப்பா, இங்க அருணாச்சலம் சாரோட பேர் இருக்கே.
3: அப்படியா? என்ன எழுதியிருக்காரு?
0: ரவி வளர்ந்த பிறகு உண்மையை சொல்ல வேண்டும் எழுதியிருக்காரு. இன்னொரு கடிதம் இருக்கு.
3: படிமா படிமா.
0: கண்ணாடி ஒரு நாள் மீண்டும் அவன் குடும்பத்திடம் திரும்பும்.
3: அதனாலதான் அது உங்ககிட்ட வந்திருக்கா?
0: அப்பா, நம்ம குடும்பத்துக்கும் கண்ணாடிக்கும் இவ்வளவு சம்பந்தமா?
3: எனக்கு இப்பதான் புரியுது.
0: அப்பா, அருணாச்சலம் சாருக்கு என்னைய முன்னாடியே தெரியுமா?
3: நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி அவர் எழுதினாருன்னு தெரியுது.
0: எப்படிப்பா?
3: உன் தாத்தா கிட்ட அவர் ஒரு தடவை சொன்னாராம், ஒரு நாள் உன் குடும்பத்துல ஒரு குழந்தை இந்த கண்ணாடியை பார்க்கும், அந்த குழந்தை தான் இதை முடிக்கும்னு.
0: நான் தான் அந்த குழந்தையா?
3: ஒருவேளை இருக்கலாம்.
0: நான் என்ன முடிக்கணும்?
3: கண்ணாடியோட பயத்தை.
0: அதாவது
3: மக்கள் நாளைய நாளை பார்த்து பயப்படாம இன்றைய நாளை சரியா வாழணும்னு புரிய வைக்கணும்.
0: அது பெரிய விஷயம்ப்பா.
3: ஆனா அது நீ செய்ய முடியுமா?
1: மீனா, நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு.
0: என்ன ப்ரோக்ராம் சார்?
1: நம்ம முடிவு நம்ம எதிர்காலம்னு.
2: அதுல நாம பேசணுமா?
1: ஆமா.
0: நான் அதுல பேசலாமா சார்?
1: பேசலாம் மீனா, பேசலாம்.
0: நான் அந்த கண்ணாடியை பத்தி அதுல சொல்லலாமா சார்?
1: உண்மையான கண்ணாடியை பத்தி சொல்ல வேணா, அதனோட அர்த்தத்தை பத்தி சொல்லலாம்.
0: ஓகே ஓகே சார்.
2: மீனா, நீ என்ன சொல்ல போற?
0: நாளை நமக்கு தெரியாது, ஆனா இன்று நாம எடுக்கும் முடிவு நாளைய உருவாக்கும்.
1: வெரி குட். அத்யா.
4: மீனா, உன் பேச்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
0: தேங்க்ஸ் மா.
4: இனிமே அந்த கண்ணாடி பத்தி சிந்திக்கவே வேண்டாம்.
0: ஆமாமா, வேணாம்.
3: அது மீண்டும் பார்க்கணும்னு தோணுதே உனக்கு?
0: தோணுதுதான்.
3: அப்போ
0: தெரிஞ்சுக்கணும்னு தோணினாலும் தெரியாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
3: ஏன்?
0: ஏன்னா என் நாளைய நான் பயத்தோட பார்க்க விரும்பல.
1: மீனா, கடைசியா ஒரு தடவை மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கணும்னு உனக்கு தோணுதா?
0: இல்ல சார்.
1: உறுதியா?
0: ஆமா சார், உறுதியா சொல்றேன்.
2: மீனா, நீ மாறிட்ட. மீனா,
0: எப்படி சொல்ற?
2: இதுக்கு முன்னாடி நாளைய தெரிஞ்சுக்கணும்னு ஓடுன, இப்போ நாளைக்கு நம்ம உருவாக்கணும்னு சொல்ற, அவ்வளவுதான்.
0: அதுதான் அந்த கண்ணாடி எனக்கு கத்து கொடுத்துருக்கு.
4: அப்படினா கண்ணாடியின் கதை முடிஞ்சு?
0: இல்லம்மா.
4: இன்னும் என்ன மீனா?
0: கண்ணாடியோட கதை வேணா முடிஞ்சிருக்கலாமா, ஆனா நம்முடைய நாளை அது இப்போதான் ஆரம்பம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர்.பி. விசேஷ். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ரவியாக யூ. அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே. எம். நிக்கிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி. பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ். கார்த்திகை தீபன், நூலகராக ஏ. விக்னேஷ், கணேசனாக எல். என். ஜி. ரவிசங்கர் ஆகியோர்.

ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா, நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: கேட்கவிருப்பது
1: கனிந்த வாழ்வு.
0: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே பஞ்சாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடு துரைதா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: என்னுடைய பெயர் பஞ்சாங்கம். 77 வயசு ஆகிறது. 1949 பிறந்து வளர்ந்தேன். ராஜபாளையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் எங்களுடைய பெற்றோருக்கு 9வது குழந்தையாக பிறந்தேன்.
2: உங்களுக்கு முன்னாடி 8 பேர் இருக்காங்களா? உங்களுக்கு அப்புறம் யாராவது இருக்காங்க?
3: ஆமா, 2 பேர் பிறந்தாங்க. மொத்தம் எங்க அம்மாவுக்கு 11 பேர் பிறந்து 5 பேர் தான் கடைசி தப்பித்தோம். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நோய்கள் வரும், அதில் கடைக்குட்டி நான். எனக்கு பிறகு 2 பேர் பிறந்து இறந்துட்டாங்க.
2: உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு?
3: அப்பா வந்து விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு குறு விவசாயம். 1வகுப்பு 2வகுப்பு படிக்கும் போதே நோய்வாய்ப்பட்டு தவறிட்டார். அதற்கு பிறகு எங்கள் அம்மா, எனக்கு நேரம் மூத்தவங்க 2 பேர் அண்ணன்கள் தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. நான் ஒருத்தன் தான் எங்கள் வீட்டிலேயே படித்தவன். எங்கள் வீட்டிலேங்கிறத விட எங்கள் கிராமத்திலேயே முதுகலை முடித்து பிறகு பிஹெச்டி எல்லாம் முடிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் படித்தவன் எங்கள் தலைமுறையில் நான் ஒருத்தந்தான் முதல்ல. அப்படி படித்து எங்கள் கிராமத்திலேருந்து தலவாய்புரம்னு பக்கத்தில் பூம மாரிமுத்து நாடார் உயர்நிலைப் பள்ளி, அங்கே 5 கிலோமீட்டர் இருக்கும். தொடக்கப்பள்ளி புத்தூரில் இருந்தது. சரஸ்வதி தொடக்கப்பள்ளி அரசாங்க உதவி பெற்ற தனியார் பள்ளி. அங்கே முடிச்சுட்டு பிறகு 10 வயசில் ஒரு 6 ஆண்டுகள் 5-5, 10 கிலோமீட்டர் நடந்தே தான் படித்தோம். அந்த காலத்தில் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்
2: நடந்தே தான்
3: போகணும். பேக்கை தூக்கிக்கிட்டு வாளியை கையில் பிடிச்சிக்கிட்டு
2: சாப்பாட்டு வாளியை எடுத்துக்கிட்டு.
3: அந்த காலகட்டம்லாம் நினச்சி பார்த்து இன்னைக்கு நிறைய எல்லா வசதிகளும் வந்துருச்சேன்.

0: எல்லாம் ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு படித்தோம். இப்போ நான் ஓய்வு பெற்ற பிறகு நினச்சி பார்க்குறேன், அந்த கிராமத்தில் எப்படி இப்படி படித்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு. அது ஒரு பெரிய ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி தோணுது எனக்கு.
1: சரி, இப்போ இந்த ஆரம்ப பள்ளி சொல்கிறீங்க இல்லையா, அஞ்சாவது வரைக்கும், அங்கே வந்து இன்னமும் ஏதாவது ஞாபகம் இருக்குதா ஆசிரியர்கள், கூட படித்த மாணவர்கள்?
0: ஆமாம், ஆனால் அந்த ஆசிரியர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, அந்த பள்ளியும் இடிஞ்சு போச்சுது. இப்போ வேற ஒரு இடத்துல அது தனியார் கைக்கு மாறிடுச்சு.
1: சரி, இப்போ அந்த பள்ளியில் வந்து படித்த உங்கள் கூட படித்தவங்களில் வந்து இன்னமும் தொடர்பில் இருக்கவங்க யாராக இருக்காங்களா?
0: அந்த பள்ளியில் படித்தவங்க யாரும் இல்லை, ஏன்னா அது ரொம்ப 1960 அந்த வாக்கில் படித்தது ஒருத்தரும் இல்லை. இப்போது ஊருக்கு போயிட்டு வரேன், நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு வரேன்.
1: அப்போல்லாம் அந்த பழைய நினைவு வரும் இல்லை?
0: பழைய நினைவுகள் தான் வரும் எனக்கு. இப்போவும் இங்கே இருந்து கொண்டு அந்த என்னுடைய கிராமத்து நினைவுகள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குதேன். அதுதான் ஆழமாக மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு.
1: சரி, அப்போ மறக்க முடியாத ஆசிரியர்னு இருப்பாங்க. இப்போ எனக்கு கூட வந்து நம்ம தொடக்க பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் உண்மையான பேர் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ரொம்ப அருமையாக பாடம் எடுப்பார். மறக்க முடியாத
0: ஆசிரியர்கள் நிறையா இருக்காங்க, நிறையா இருக்காங்க.
1: அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: 5வது வகுப்பு வரைக்கும் எங்கள் ஐயான்னு சொல்லுவோம் நாங்கள், அவர் தான் தலைமை ஆசிரியர். அவரை எனக்குமே மறக்க முடியாது. அவர் நல்ல சிறப்பாக பாடம் நடத்துவார், நிர்வாகத்தை ரொம்ப அற்புதமாக நடத்துவார். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், மாணவர்களாக வந்து பள்ளிக்கு வரமாட்டாங்க, பெற்றோர்களும் வந்து சேர்க்க மாட்டாங்க. எங்கள் தலைமை ஆசிரியர் கூட 2 ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு தெரு தெருவாக வந்து
1: ஓடி ஓடி ஓடி
0: ஓடி ஓடி
1: குடிச்சு இழுத்துட்டு போவாங்க, சட்டையிட்டு
0: கூட 2 ஃபைல்வார் மாதிரி 2 மாணவர்களை வச்சுக்கிடுவாங்க, தூக்கிட்டு போயிடலாம் சேர்ப்பாங்க. அப்படியே ஒரு காலகட்டம் அது, நினைச்சா ரொம்ப அதெல்லாம்
1: ஆச்சரியமா இருக்கு.
0: அப்படி அந்த ஆசிரியர் தான் எங்க பள்ளிக்கூடத்தை நல்லா கட்டமைச்சாரு, அந்த ஆசிரியரை மறக்க முடியாது.
1: நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இவ்வளவு பெரிய ஆளா ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு அடித்தளம் விட்டவங்க அவங்க தான்,
0: அந்த ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர் தான் ரொம்ப புலவர்னு ஒரு ஆசிரியர் இருந்தார், மாணவர்கள் கூட ரொம்ப அன்பா பழகு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட விடாம
1: நெருக்கமா
0: பழகி கதை சொல்லி உட்கார வச்சிருவார். அந்த ஆசிரியர்லாம் மறக்க முடியாத ஆசிரியர்கள்.
1: இப்போ நீங்கள் 6வது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பள்ளிக்கூடம் போகிறீங்க.
0: வாய்ப்பு
1: இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாலாம் இல்லையா, நம்ம தூரம் போய் படிக்கிறோமே, நமக்கு எப்படி என்ன ஏது, நான் வீட்டை விட்டு வேற வெளியில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு வரணும், எப்படி இருந்துச்சு? அப்போ
0: ஆமாம், அந்த பயம் தெரியாது, ஏன்னா அங்கே பக்கத்து கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் மையமான ஊர் அந்த தலவாய்ப்புறம் தான். சிறு சிறு சோப்பு கம்பெனி இந்த மாதிரி சாய கம்பெனியெல்லாம் இருக்கும், அதில் வேலை செய்வதற்கு எங்கள் ஊர்களில் இருந்து
1: ஆட்கள் போயிட்டு
0: போய்கிட்டு இருப்பாங்க.
1: ஆற்றுல
0: மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வெள்ளம் வந்துடும். இப்போல்லாம் பழம் கட்டிட்டாங்க, அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்க தான் எங்களை வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு
1: தூக்கிட்டு போய் விடுவாங்க.
0: 2011 ஓய்வு பெற்றேன், இப்போ 16 வருஷம் ஆக போகுது நான் ஓய்வு பெற்றேன். வீடு கட்டிட்டு போகணும்னு நினச்சேன், அந்த அளவுக்கு எனக்கு அந்த கிராமத்து நினைவுகள், அந்த வாத்தியார் நினைவுகள், அங்கே ஆடுன அந்த மரங்கள்லையும் குளங்கள்லையும், அங்கே எங்கள் ஊரை சுற்றி நிறைய மலைகள் இருக்கும், அந்த மலைகள் மேலே ஏறி விளையாடுறத கண்டுபிடிச்சி விளையாடுற அந்த நினைவுகளோடு தான் இப்போ இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே போயிருந்தேன்னா எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா என் கூட படித்தவங்க இருந்தவங்க யாரும் இப்போ இல்லை. இப்போ நான் போயிருந்தேன்னா அங்கே நான் தனியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பேசுறது கூட ஆள் இருக்காது, அப்படி ஆகிப்போச்சு.
1: உடலால இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க,
0: வாழ்ந்துட்டு இருக்கேன்,
1: மனம் வந்து அங்கதான் இருக்குது,
0: அங்கதான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அழகான பள்ளி வாழ்க்கை.
1: இப்ப அந்த உயர்நிலை பள்ளியிலையும் உங்களை நண்பர்கள்
0: ஆசிரியர்கள், உயர்நிலை படிச்ச போது இருந்த நண்பர்கள் இன்னைக்கு இருக்காங்க. உயர்நிலை பள்ளியில் என் கூட படிச்ச பேராசிரியர், கணித பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று இங்கேதான் இருக்கிறார். இப்போ
1: யாரு
0: சோழமலை சாமின்னு சொல்லி மேக்ஸ் ப்ரொஃபஸர், அந்த மாதிரி பழைய நண்பர்கள் இன்னும் தொடர்பில் இருக்காங்க.
1: இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற பையனா இல்லை ஒரு ஆவரேஜ் பையனா இல்லை வந்து எல்லா விதத்துலையும், சில பேர் விளையாட்டுலையும் ஆர்வம் இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லக்கூடிய மற்ற ஓவியம் வரைகிறது பாடுறது எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டுவாங்க சில பேர், நீங்கள் எப்படி?
0: நான் கொஞ்சம் ஆவரேஜ் தான், நான் ரொம்ப நல்லா டாப்பில் வருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி போட்டிகளில் கலந்து கொள்வது அது எல்லாமே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும், ஏன்னா அதில் ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்ம மனம் வரும்போது ரொம்ப செதஞ்சு போயிடும்னு போட்டிகளே கலந்துக்கிடணும் மாட்டேன். ஆனால் இந்த NCC இதுலெல்லாம் இருப்பேன், இப்படி தான் நான் ஆவரேஜாக பாடமாக தான் படித்தேன். ஆனால் விளையாட்டு புத்தி ரொம்ப இருக்கும், குறுக்கு புத்தி, ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கறது, கோணத்தை மாற்றி பார்க்கறது, அந்த பழக்கம் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் பொய்க்குதிரை ஏறுதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கும், அதை குனிஞ்சுக்கிடுவோம், அது மேலே நம்ம ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும்.
1: ஆமாம், ஆமாம், ஆமாம்.
0: அந்த குதிரை ஆட்டம்லாம் ஆடும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் பக்கம்

0: உலகமும் மேற்கு தொடர்ச்சி மலை வரி அப்படியே தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரம் தான் எங்கள் வாழ்க்கை. மேற்கு தொடர்ச்சி மலையை குனிஞ்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன்.
1: வீட்டுல வந்து ஒத்துழைச்சாங்களா?
0: தோல்வி அடையாம படிச்சதுனால படிக்க படிக்க அண்ணன் வந்து பணம் ஏற்பாடு பண்ணிடுவாரு. அங்கே ஊரில் படிக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கல்லூரிக்கு போகும்போது விருதுநகர் செந்திக்குமார் நாடார் கல்லூரியில் போய் சேர்ந்தேன். சேர்த்து விடுறத கூட ஆள் கிடையாது எங்கள் ஊரில். ஒருத்தர் பலசர கடை வச்சுருந்தார். அவர் தான் நாம் போய் உன்னை கூப்பி சேர்த்து விட்றோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருதுநகருக்கு முத முதல்ல பசியேறோம். அதாவது எங்கள் ஊரை விட்டு முத முதல்ல அவர் கூட பசியேறி விருதுநகரில் போய் இறங்கி அந்த கல்லூரியில் போய் சேர்த்து விட்டார். ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்டார். அப்போ எங்கள் அண்ணன் தான் பணம்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அங்கே புகுமுக வகுப்புன்னு பேரப்போ பெரிய யூனிவர்சிட்டி கோர்ஸ். இப்போ ப்ளஸ் டூ இருக்கு இல்லையா, அது அங்கே இருந்தது. அப்போ கல்லூரியில் இருந்தது. அது அரங்கநாதன் கல்வி மந்திரியாக இருக்கும்போது தான் அவர் கல்லூரியிலேருந்து எடுத்து இங்கே ஹைஸ்கூலுக்கு கொண்டு வந்தார்.
1: ப்ளஸ் டூனுக்கு மாற்றினாங்க. முன்னாடி பியூசி அப்படின்னு.
0: அப்போ பியூசின்னு அங்கே போய் படித்தேன். அங்கே ஒன் இயர் படிச்சுட்டு பிறகு இளங்கலை படிக்கணும். இளங்கலை படிக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பியூசி படிக்கும்போது இங்கே தமிழ் மீடியம் படிச்சுட்டு அங்கே போனோன்னே இங்கிலீஷ் மீடியம். அதனால் ஒன்றும் புரியல. ஏதோ கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. எல்லா பேப்பர்லையும் ஃபெயில் ஆகிட்டேன். தமிழ் ஒன்று தான் பாஸ் பண்ணியிருந்தேன். அது பிறகு டுட்டோரியல் காலேஜ்னு சொல்லி மதுரையில் போய் சேர்ந்தோம். நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்தோம். அங்கே அற்புதமாக ஆசிரியர்கள் நடத்துகிறாங்க. அவங்க தமிழ்லேயும் நடத்துவாங்க. அதில் படித்து எல்லோரும் 80-90 மார்க் ஆகணும். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் அப்போ தான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து தாய்மொழி கல்வி வழியாக தான் படிப்பு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய அனுபவம். பிறகு நான் மதுரைக்கு போனதுனால நான் மதுரையில் தான் பிஏ படிக்கணும்னு நான் ஒரு முடிவெடுத்து மதுரை தியாகராசர் கல்லூரியில் போய் சேர்ந்தேன். அன்றைக்கி அது புகழ்பெற்ற கல்லூரி. அங்கே படிக்கணும்னு எனக்கு ஆசை வந்து அதுக்கு ஆளுகளை பிடிச்சி ஆசிரியர்களை பரிந்துரை செஞ்சு அங்கே போய் சேர்ந்தேன்.
1: ஆனால் உங்களுக்கு வந்து தன்முனைப்பும் இருந்திருக்கு, நம்ம படிக்கணும் மேலே போகணும் அப்படின்னு.
0: அது அந்த தன்முனைப்பு இல்லாட்டி கிராமத்தில் விளையாட்டு போக்கில் அப்படியே போயிருப்போம்ல. தன்முனைப்புக்கு முக்கியமான காரணம் அந்த தமிழ் பற்று, தமிழ் கல்வி, தமிழ் இலக்கியத்து மேலே எனக்கு ஒரு பெரிய வந்து போச்சு. அந்த பிரிடிலேயே நான் மூவா இலக்கியங்கள் எல்லாம் படிச்சுட்டேன். அவருடைய கரித்துண்டு, கயமை, நெஞ்சில் ஒரு முள், எல்லா இலக்கியங்களையும் மூவா இலக்கியங்கள்லாம் படிச்சுட்டேன். அப்போது அது ஒரு வாசிப்பு டேஸ்ட் வந்துருச்சு. வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு. அப்போ புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறதுனால அதுவும் தமிழ் இலக்கியம் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப நமக்கு வராது. ஆனால் நம்ம தமிழ் இலக்கியம் படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்தை எடுத்து படித்தேன். அங்கே மிக புகழ்பெற்ற பேராசிரியர்கள், பேராசிரியர் லக்குவனார், இந்திய போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவர், பேராசிரியர் சங்கர நாராயணன், பேராசிரியர் வாசுபா மாணிக்கத்தோட மாணவர்கள் அங்கே இருந்தாங்க. பேராசிரியர் ஆக்கி பரந்தாமனார், அவ்வை துரசாமி பிள்ளை, பெரிய உறவேந்தர், அவர்தான் எனக்கு பாடம் எடுத்திருக்கிறார். புறநானூற்ற வந்து புத்தகமும் எடுத்துகிட்டு வராமல் அப்படியே நடத்துவார். அப்படி பெரும் பெரும் பேராசிரியர்கிட்ட படிச்சுட்டு பிஏ முடிக்கும் போது அங்கே இடம் கிடைக்கல. உடனே இங்கே வேலை பார்த்த பெரிய கருப்பன் என்ற தமிழன் தான். அவர் என்ன சொல்லிட்டார், அவர் வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் இலக்கிய வரலாறு நடத்தினார். அவருடைய ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி என்னை வச்சுக்கிடுப்பார். அவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் என்னை சென்னை மாநில கல்லூரியில் நீ போய் படிக்க முடியுமான்னு கேட்டார். அண்ணன் வேற என்னை எப்படியோ படிக்க போட்டுருவார், நான் இப்போ சென்னைக்கு போய் படிச்சிடலாம்யா அப்படின்னு சொன்னேன். பேராசிரியர் மே சுந்தரம் எல்லாம் காரக்குடிக்காரங்க. இவர் அண்ணலும் காரக்குடிக்காரர் தான். அவர்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இந்த பையனை உங்கள்கிட்ட சேர்த்துட்டு போகிறேன். 2 ஆண்டு 70-72 சென்னை மாநில கல்லூரியில் என்னுடைய பொற்காலம்னா சென்னை மாநில கல்லூரியில் அந்த 2 ஆண்டு, அதே மாதிரி மதுரை தேரத்தர் கல்லூரியில் அந்த 3 ஆண்டு, அந்த 5 ஆண்டுகள் வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு தான். வேறு எதுவும் எனக்கு தெரியாது. சென்னைக்கு படிக்க வர மாணவர்கள் அங்கே படிச்சுக்கிட்டே எதிர்கால வேலைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நான் வந்து சென்னை பல்கலைக்கழகம் எங்கள் மாநில கல்லூரிக்கு பக்கத்திலே தான் இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் நூலகத்துக்கு போயிடுவேன். கல்லூரி முடிஞ்ச உடனே 4:30 போய் ஹாஸ்டலில் போய் டீ குடிப்பேன், டிஃபன்லாம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு நேரம் சென்னை இப்போ பல்கலைக்கழக நூலகத்துக்கு போகணும். அங்கே ஒரு வசதி என்னென்னா, எந்த நூலை படிக்க நினைக்கிறோமோ உள்ளே போய் எடுக்கலாம். நூலகமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி 2 ஆண்டுகள் ரொம்ப தீவிரமாக படித்து எம்ஏ முடித்த பிறகு எங்கே வேலை தேடுறது? யாருமே ஊரில் படித்தவங்க இல்லை, வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான்

0: தனியார் பத்திரிக்கை அப்போ தொடங்கினாங்க. அதில் விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு கல்லூரிக்கு போட்டேன். அங்கே சங்கரங்க நாயனார் கோயிலில் ஒரு தனியார் கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒரு டியூட்டர் போஸ்ட்டு பயிற்றுனர்னு சொல்லுவாங்க, அது கிடச்சிது எனக்கு. அதில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. ஒரு 5 மாதம் தான் அங்கே வேலை பார்த்துருப்பேன். அக்டோபரில் எனக்கு வேலை கிடச்சிது. மார்ச் மாதம் புதுச்சேரி அரசாங்கம் வந்து, அப்போ இங்கே தமிழ் பிடிச்சவங்க யாரும் இல்லாததுனால சென்னையில் பதிஞ்சிருந்தோம்ல இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், அங்கேருந்து நம்பர் எடுத்து இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. 25 பேர் வந்தோம் ஒரு டியூட்டர் போஸ்ட்டுக்கு, காரைக்கால் அண்ணா கல்லூரியில் ஒரு டியூட்டர் போஸ்ட். 25 பேர் வந்தோம். நீங்கள் இருந்து இப்போ ரிசல்ட்டு பார்த்துட்டு போங்கன்னு எங்களை இருக்க வச்சுட்டாங்க. 25 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு என் பேரை வாசிக்கிறாங்க, பஞ்சாங்கம் வாங்க, உங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி விபத்துக்கள் நிறைய நடந்திருக்கு. இதுல ஒரு பெரிய விபத்து மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க.
1: அது நடக்கணும்னு இருக்க விஷயம் நடந்தே தீரும்பாங்களே.
0: அந்த மாதிரி 25 பேர்ல பிஹெச்டி முடிச்சவங்களும் வந்திருந்தாங்க. அப்ப நான் அப்ப எம்ஏ தான் முடிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட் புதுச்சேரி அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்ததுதான்.
1: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடலா, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடித்த பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுன சின்ன பயிலே
1: சேதி கேளடா
0: என்கிற அந்த பாடல் தான். அதில் முக்கியமாக வரும் சுயமரியாதை பற்றி ஒரு வரி வரும். அந்த மானம் நரம்போடு தான் பின்னி வளரணும், தன்மான உணர்ச்சின்னு சொல்லுவார். எனக்கு அந்த மான உணர்ச்சி ரொம்ப அதிகம். அது பட்டுக்கோட்டை பாடலால் ஏற்பட்டுச்சா, என்னுடைய இயல்பிலே அப்படி இருக்கான்னு தெரியல. ரொம்ப சுயமரியாதை. இந்த சுயமரியாதை இரு ஒன்னின் மதி, அது பிறகு நீ மற்றவங்களை பத்தி யோசிக்கணும்.
1: அந்த சுயமதிப்பு வந்து நமக்கு நிறைய
0: இருக்கணும். யார் காலில் விழ வேண்டிய தேவையில்லை. மனிதன் ஏன் காலில் விழணும் அப்படின்னு
1: அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: சரி.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி புதுச்சேரி எப்படி உங்களை அழைச்சிச்சு, புதுச்சேரிக்கு எப்படி வந்தீங்க, வேலை எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இங்கே புதுச்சேரியில் காரைக்காலில் போய் ஜாயின் பண்ணீங்களா?
1: காரைக்கால் அண்ணா கலைக்கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணேன். அஞ்சாவது எட்டு பயிற்றுநர், அப்போ பேராசிரியர் கிடையாது. பயிற்றுநர்னா வகுப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஆசிரியர்கள் விடுமுறை போட்டாங்கன்னா அந்த வகுப்புக்கு போங்கம்பாங்க. நம்ம உடனே போகணும், தயார் நிலையில் இருக்கணும். கல்லூரியிலேயே கற்ற வகுப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் எழுதுகிற அந்த கற்றைகளெல்லாம் நாங்கள் திருத்தி கொடுக்கணும். அங்கே ஒரு 3 ஆண்டுகள் வேலை பார்த்தேன்.
0: சரி, இப்போ வேலை கிடைச்சிருச்சு, பர்மனெண்ட்டாக காரைக்காலில் இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களா? எப்போ நடந்துச்சு?
1: அது மாதிரி வந்தது. அது எப்பவுமே வேலை கிடைச்சோன்னே வீட்டில் அம்மா தான் கல்யாணம் முடிச்சுக்கப்பா நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கரநயனார் கோயில் பக்கத்தில் குருவி குடம்னு பேர், அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. பழனியில் வேலை பார்த்தவங்கள நாகப்பட்டினத்தில் புதுசாக தொடங்கின உடனே அந்த கல்லூரிக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால நாகப்பட்டினத்தில் வீடு எடுத்துட்டு அவங்க அந்த கல்லூரிக்கு நடந்து போயிடுவாங்க. நான் அங்கேருந்து
0: காரைக்காலுக்கு
1: போயிட்டு வந்துட்டு, பிறகு அவங்க கன்சீவாக இருக்கும் போது திடீர்னு ஒரு ரத்தம் வந்து எடுத்து என்னுடைய மடியிலேயே தவறினாங்க. அதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் ஒரு மத்தியுள்ள மனிதர்கள்னு ஒரு நாவலாக, 75 to 76 வரைக்கும் ஓராண்டு அனுபவத்தை அப்படியே எழுதியிருக்கிறேன். அது ஒரு பெரிய சோகம் நடந்தது. இது என் வாழ்க்கையில் சொன்னேன் இல்லையா, ஆக்சிடென்ட்டுன்னு எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. அதில் பிறகு ஒரு 3 ஆண்டு நான் பாட்டில் சுற்றிட்டு அடையிறதுன்னா இரவு நேரங்களில் பயணம் பண்ணுவேன். இப்போ இங்கேருந்து திருப்பதிக்கு இரவு நேரில் போவேன். காலையில் போய் சேரும், மறுபடியும் காலையில் ஏறி மறுபடியும் இங்கே வந்துடுவேன். இப்படியே பயணங்கள்லேயே திருப்பதி, திருவனந்தபுரம்,
0: எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே போகிறது,
1: அங்கே போகிறது. அது மாதிரி மைண்டை வந்து அப்படி பயணத்திலேயே மைண்டை வந்து சரிப்படுத்தினேன். 2 இது பண்ணினேன். 1, பயணங்கள் மூலமாக மைண்டை நார்மலுக்கு கொண்டு வந்தேன். கவிதை தொகுப்பு ஒன்று எழுதினேன் அந்த வாழ்க்கையை. பிற மத்தியுள்ள மனிதர்கள் சொல்லி ஒரு நாவல் எழுதினேன். மொத்தம் நான் ஒரு 65 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அந்த பழக்கம் தான் காரணம் கூட இந்த விபத்து தான் நினைக்கிறேன். இந்த விபத்து நடக்காமல் இருந்திருக்கணும். ஒரு சாதாரண தமிழாசிரியர் மாதிரி வகுப்பு எடுப்பதோட 4 சுவர்களுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்.
0: சரி, காரைக்கால் அப்புறம் எவ்வளவு நாள் இருந்தீங்க?
1: அங்கே 77 வரைக்கும் அங்கே இருந்தேன். 77 எனக்கு ப்ரொமோஷன்ல வந்து இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா புதுச்சேரியில் 10 வருஷம் தாகூர் கடை கல்லூரி, அப்புறம் காஞ்சிமாமனூர் பட்ட மேற்படிப்பு மையம்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது டிகிரி மட்டும் ஒரு காலேஜ், போஸ்ட் கிராஜுவேட்டு இன்னொரு காலேஜ்னு. 21 வருஷம் காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் அங்கே தான் வேலை பார்த்துட்டு என்னோடய 62வது வயசில் 2011 ஓய்வு பெற்றேன்.
0: இப்போ நீங்கள் புதுச்சேரி வந்த பிறகு திரும்ப மறுமணமும் பண்ணிட்டீங்க?
1: எங்கள் ஊர் பக்கத்து கிராமத்திலே ஒரு பொண்ணு, 2வது மனைவி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனைவி அமைஞ்சாங்க. இன்றைக்கி என்னுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணம் என்னுடைய 2வது மனைவியுடைய கடும் உழைப்பு. எல்லாம் பிள்ளைகள்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் படிப்பு, கருத்தரங்கம், மீட்டிங்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் போயிருக்கேன், வெளிநாட்டுக்கும் போயிருக்கேன். பிள்ளைகளை அவங்க பார்த்துக்கிட்டாங்க.
0: பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எத்தனை பசங்க?
1: எனக்கு 2 பசங்க இருந்தாங்க. மூத்த பையன் வந்து அன்புச்செல்வன்னு பேர். அவன் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ்சி அங்கே படித்தான். பிறகு வந்து எம்டி வந்து எம்எம்சியில் படித்தான். எம்டி முடித்த உட கையோட டிஎம் முடிச்சிட்டான், ஸ்பெஷாலிஸ்ட்டு படித்தான் இருதய மருத்துவராக. இப்போ சென்னையில் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் கல்லூரியில் இருதய மருத்துவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு மூத்த பையன், அவனுக்கு 2 பசங்க. இன்னொரு பையன் வந்து பாண்டியன்னு பேர். தமிழறிஞர்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுக்கணும், மெடிக்கல் சீட்டு அவங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு. அப்போது வேணும் கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தான். அவனுக்கு எம்எம்சியில் எம்பிபிஎஸ் முடித்தான். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு இங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது. யூபிஎஸ்சி எழுதுனா யூபிஎஸ்சியில் கிடச்சிச்சு. இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிங்கப்பூர் இங்கேருந்து அப்ளை பண்ணி சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு வேலை கிடச்சிது. சிங்கப்பூர் போயிட்டான். அவன் சிங்கப்பூர் நேட்டிவ் ஆகிட்டான். இன்னொருத்தன் சென்னையில் இருக்கிறான். ரெண்டு பிள்ளைங்க.
0: உங்கள் ஓய்வு வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியவர்களாக இருக்கவங்களுக்கு நம்ம அவங்கள ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற மாதிரி, உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செய்திகளை நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து

0: நீங்கள் எப்படி வந்து இந்த ஓய்வு காலத்தை எதிர்கொண்டு கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எனக்கு ஓய்வு காலங்கிறது இல்லை. வாத்தியாராக இருக்கும்போது வாரத்துக்கு நாலு நாள் நான் வெளியே மீட்டிங் போவோம். மீட்டிங்னா சொற்பொழிவுக்கு தான், ஏதோ கல்லூரிகளுக்கு ரெஃபரசர் கோர்ஸு இது கூப்பிட்ருவாங்க. என்ன தமிழ் இலக்கிய திறனாய் வரலாறு அப்படி இப்படி நல்லா ஒரு புகழ்பெற்ற புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறேன், மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்கள், அதனால் எல்லாம் கூப்பிட்ருவாங்க. ஆனாலும் ஓய்வு பெற்ற பிறகும் பார்த்திங்கன்னா 2011 62 வயசு இங்கே ஓய்வு, 62 வயசு 2011 ஓய்வு பெற்றேன். 2012 பார்த்திங்கன்னா பாரிஸு கூப்பிட்டுருந்தாங்க, பாரிஸில் இப்போ ஒரு திருவள்ளுவர் கழகத்துக்கு. அதனால் எனக்கு வந்து ஓய்வு பெற்றுங்கிற மாதிரி மீட்டிங் போய்கிட்டே இருப்பேன். பிறகு சிங்கப்பூர் பையன் இருக்கிறதுனால சிங்கப்பூர் அவன் அங்கே கூப்பிட்டுவன், அங்கே சிங்கப்பூருக்க இலக்கிய கூட்டங்களில் கலந்துக்கிட்டோம். அப்புறம் அதே மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா, அப்புறம் இலங்கை, இது மாதிரி வெளிநாடு இப்படி போயிட்டுருக்கும்போது பிறகு நான் ரீடிங் ஹேபிட், எனக்கு அந்த நான் சொன்னல சின்ன வயசுலேயே எனக்கு, அதனால் தொடர்ந்து வாசிப்பேன். வாசித்து நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட

0: சிங்கப்பூர் அவன் அங்கே கூட்டுவான், அங்கே சிங்கப்பூர் இலக்கிய கூட்டங்களில் கலந்துக்கிட்டோம். அப்புறம் அதே மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா, அப்புறம் இலங்கை, இது மாதிரி வெளிநாடு இப்படி போயிட்டுருக்கும்போது பிறகு நான் ரீடிங் ஹேபிட், எனக்கு அந்த நான் சொன்னல சின்ன வயசுலேயே எனக்கு, அதனால் தொடர்ந்து வாசிப்பேன். வாசித்து நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 38 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 25 புத்தகம் தான் எழுதியிருந்தேன். ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு 26 புத்தகம் எழுதியிருக்கேன். அவ்வளவு புத்தகங்கள் எழுதி அது எனக்கு பப்ளிஷர் வந்து எனக்கு கொடுத்து வச்சவங்க. அவரெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கணும். அந்த நேரத்தில் நான் எழுதி எழுதி எழுதி கொடுத்தாலும் போட்டுருவாங்க, காசு இல்லாமலே. பெரும்பாலும் காசு வாங்கிக்கிட்டு தான் போடுறாங்க பல பதிப்பகங்கள். நான் காசு கொடுக்க வேண்டியதில்லை, எழுதி கொடுத்தா போதும். அதனால் எனக்கு வந்து புத்தகங்களை எழுதிக்கிட்டே இருந்து, ஆனால் நான் வெளியீட்டு விழாலாம் நடத்த மாட்டேன். ஆனால் அதை பற்றி மதிப்புரைகள் எல்லாம் வரும். அப்போ நான் வந்து ஒரு ஆக்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். இப்போ எனக்கு 2024 ஒரு சின்ன மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஒரு ஸ்டண்டு வச்சுருக்காங்க இங்கே முத்தியால்பட்டியில் ஒரு எல்கை கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டாக் வந்தது. அதனால் ரொம்ப ஒரு நூலையிலே தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அரை மணி நேரத்தில் அங்கே கொண்டு போயிட்டாங்க, அதனால் தப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட அப்படியே தான் எழுதிக்கிட்டோம், வாசிச்சுட்டோம், படிச்சுக்கிட்டோம். அதனால் எனக்கு ஓய்வு பெற்றுங்கிற அந்த சென்ஸு எனக்கு உருவாகாது. இப்போ அப்படி உருவாகும்னா உடம்பு வந்து தளர்ந்து போகுது இல்லை. இப்போ 78 நடக்குது. அப்போ அந்த உட்காரும்போது எழுந்திருக்கும்போது முழங்கால் இந்த தளர்ச்சி தான் ஒரு மாதிரி வயசான மாதிரி எனக்கு தோணுது. உடைய
1: மனம் இன்னமும்
0: மனம் என்பது இளவையாக இருக்கு. அது மாதிரி உழைக்கிறதும் இப்பவும் ஏதாவது எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு.
1: இது மாதிரி தான் இருக்கணும், அப்போதான் வந்து வாழ்க்கையில் வந்து.
0: அதனால வயசானவங்க வந்து எப்பொழுதுமே வயசுக்குரிய சில பிரச்சனைகள் இருக்கும், அது இயல்புங்கன்னு ஏற்றுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எது பிடிச்சமான வேலையோ, பிடிக்காத வேலையை செய்ய வேண்டியதில்லை, பிடிக்காதவங்கள பார்க்க வேண்டியதில்லை, பிடிச்சவங்கள பார்த்துக்கிட்டு பழகிக்கிட்டு நம்ம பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு. நான் விட்ட பொறுத்தளவு எல்லா காய்கறியும் நான் கட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு 67 வயசு ஆயிடுச்சு, முழங்கால் வலியெல்லாம் உண்டு. நாங்களே முடிவு பண்ணிட்டேன், நான் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்றேன், நீ ஏற்றி இறக்கிறேன் அப்படி சொல்லி அதான் நடந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். அதனால் நான் ஓய்வு பெறுங்கிறது மாதிரி எனக்கு இல்லை. அதே மாதிரி முதியவர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நம்ம பிடித்தமான ஒன்றில் மனசை
1: ஈடுபடுத்திக்கிட்டோம்னா
0: நம்ம இளமையாகவே அன்றைக்குமே இருக்கலாம். அதுதான்
1: சரிங்கய்யா. கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களது வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்ற நேயர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம்.

0: இதுவரை கேட்டது
1: கனிந்த வாழ்வு.
0: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே பஞ்சாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: நேரம் 5:27.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:30.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். மாணவர்கள் வழங்கும் வானொலி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று தொகுத்து வழங்குவது பள்ளி மாணவிகள் அனுப்ரியா மற்றும் லாவண்யா.
2: முதல் நிகழ்ச்சியாக,
1: இந்த மண் நமக்கு வெறும் மண் அல்ல, நம் முன்னோர்களின் தியாகத்தையும் நம் வீரத்தையும் வரலாற்றையும் தாங்கி நிற்கும் புனித மண். மொழிகள் பல, இனங்கள் பல, ஆனால் நம் இதயத்தில் ஒலிக்கும் ஒரே உணர்வு இந்தியன் என்ற பெருமை. தேசத்தின் மீது கொண்ட அன்பையும் ஒற்றுமையையும் வலிமையையும் எடுத்துரைக்கும் இனிய பாடலை இப்போது உங்கள் முன் வழங்குகிறோம். வாருங்கள், பாரதத்தின் பெருமையை பாடுவோம். பாட வருகிறார்கள் எங்கள் பள்ளி 7, 8 மற்றும் 9 வகுப்பு மாணவிகள் திவ்யா, ஜீவலட்சுமி, சஞ்சனா மற்றும் அனுஸ்ரீ.

0: பாடலின் மூலம் சமத்துவத்தை எடுத்துரைத்து பாடி அசத்திய எம் பள்ளி மாணவர்களை இனிதே வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக,
1: வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது அல்ல, பொறுமை, விடாமுயற்சி, நம்பிக்கை ஆகியவை சேர்ந்தால்தான் பெரிய சாதனைகள் உருவாகின்றன. அதை அழகாக உணர்த்தும் ஒரு சிறிய ஊக்கமூட்டும் கதையை கூற வருகிறார் எங்கள் பள்ளி மாணவி கோகுலஸ்ரீ, ஆறாம் வகுப்பு. இப்போது கதையை கேட்போம். தலைப்பு, விடாமுயற்சியின் வெற்றி, சீன மூங்கில் மரம்.
2: ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு குழந்தைகளே இல்ல. தனக்கு பிறகு இந்த சொத்தையெல்லாம் யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சாரு. அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த ஊர்ல இருந்த விவசாயிகளை கூப்பிட்டாரு. எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விதையை கொடுத்தாரு. இந்த விதையை உங்க தோட்டத்துல விதைச்சு வாங்க. யாரோட விதை முதல்ல முளைத்து பெரிய மரமாகுதோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய பரிசு தரேன். எல்லாரும் அவங்கவங்க தோட்டத்தில் அந்த விதையை ஒரு பள்ளம் தோண்டி விதைச்சாங்க. தினமும் அதற்கு தண்ணி ஊற்றி வந்தாங்க. நாலஞ்சு நாள் கழிச்சும் அந்த விதை முளைத்தே வரலை. எல்லா விவசாயிகளும் இன்னும் கொஞ்சம் நாள் பார்ப்போம்னு பேசிக்கிட்டாங்க. தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த விதை முளைச்சே வரலை. ஒரு மாசமோ ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த விதை முளைக்காது, முளைக்காத விதையை கொடுத்து அவர் நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல ஒரு விவசாயி மட்டும் அந்த விதைக்கு தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டு வந்தாரு. விதை விதைச்ச இடத்தை சுத்தி முளைச்சிருந்த களைகளை எல்லாம் புடுங்கி போட்டாரு. அந்த இடத்துல கொஞ்சம் உரம் போட்டாரு. தன்னோட முயற்சியை அவர் விடவே இல்லை. மற்றவங்க எல்லாம் இதை பார்த்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சு இவன் உழைப்பெல்லாம் வீணாத்தான் போகுது, முளைக்கவே முளைக்காத விதைக்கு இவன் ஏன் இவ்வளவு பாடுபடுறான் அப்படின்னு கேள்வி பண்ணாங்க. ஆனால் விவசாயி தொடர்ந்து அவருடைய வேலையை செஞ்சிட்டே வந்தார். மாதங்கள் ஓடி போச்சு. ஒரு வருஷமா ஆயிடுச்சு அந்த விதை முளைக்கவே இல்லை. 2, 3, 4, 5 வருஷமும் ஆயிடுச்சு. அப்போ விவசாயி வழக்கம் போல அந்த விதை போட்ட இடத்துல தண்ணி ஊற்ற போனாரு. அவர் விதை போட்ட இடத்துல ஒரு சின்ன முளை வந்திருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். சில வாரங்களிலே அந்த செடி 80-90 அடி உயரத்திற்கு ஒரு பெரிய மூங்கில் மரமாக வளர்ந்தது. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பணக்காரரும் அந்த விவசாயிக்கு தன்னுடைய நிலங்களை பரிசாகவே கொடுத்துட்டாரு. நான் சொன்னது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, இதில் ஒரு பெரிய உண்மையே இருக்கு. அந்த மூங்கில் விதை 5 ஆண்டுகளுக்கு சும்மா இருக்கவில்லை. அந்த காலம் முழுவதும் அது மண்ணுக்குள் வலிமையான வேர்களை வளர்த்து கொண்டிருந்தது. அந்த வேர்கள் தான் பின்னர் மிக வேகமாகவும் உறுதியாகவும் வளர உதவின. உண்மையில் சீன மூங்கில் மரம் முதல் 5 ஆண்டுகளுக்கு முளைப்பதில்லை. பின்னர் முளைக்க தொடங்கி சில வாரங்களிலே 80-90 அடி உயரத்திற்கு வளர்கிறது. நம் வாழ்க்கையும் இது போலத்தான். சில நேரங்களில் நாம் கடினமாக உழைத்தாலும் உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளும் திறன்கள், அனுபவம், பொறுமை, ஒழுக்கம் ஆகியவை நம் வாழ்க்கையின் வேர்களாக உருவாகின்றன. சரியான நேரம் வரும்போது அந்த முயற்சிகள் அனைத்தும் பெரிய வெற்றியாக மலரும். விடாமுயற்சி ஒருபோதும் வீணாகாது. கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: அன்பு நேயர்களே, இந்த கதை சொல்லும் ஒரே செய்தி, விடாமுயற்சி ஒருபொழுதும் வீணாகாது. இன்று பலன் தெரியாவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் சரியான நேரத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இந்த நம்பிக்கையை இக்கதையின் மூலம் எடுத்துரைத்த எங்கள் பள்ளி மாணவிக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா?
1: அன்பு நேயர்களே, நாம் வாழும் இந்த உலகம் எண்ணற்ற ஆச்சரியங்களால் நிரம்பியுள்ளது. நம் கண்களுக்கு தினமும் தெரியும் பல விஷயங்களில் கூட நாம் அறியாத அதிசயங்கள் மறைந்திருக்கின்றன. அவற்றை அறிந்து கொள்ளும் ஒவ்வொரு தருணமும் அறிவை வளர்ப்பதோடு இயற்கையின் படைப்பாற்றலை வியந்து ரசிக்கவும் செய்கிறது. அப்படிப்பட்ட சில வியப்பூட்டும் உண்மைகளை எங்கள் பள்ளி மாணவர்கள் தயாநிதி 10ஆம் வகுப்பு மற்றும் தக்ஷரா 6ஆம் வகுப்பு ஆகிய இருவரும் ஒரு அண்ணனும் தங்கையும் சுவாரஸ்யமாக உரையாடும் நிகழ்ச்சியாக இப்போது கேட்போம்.
3: என் அன்பு தங்கையே, இங்க வா. இன்னைக்கு எங்க அறிவியல் வகுப்புல ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
4: அப்படியா, என்னென்ன அது?
3: பொறு சொல்றேன். கேட்கிற ஒவ்வொரு தகவலும் அட உண்மையாவா அப்படின்னு சொல்ல வைக்கும்.
4: சரி, சொல்லு பாப்போம்.
3: நாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கிற

0: ஒரு சின்ன உயிரினம் தானே எறும்பு?
1: ஆமாம்.
0: எறும்பு சின்ன உயிரினம்தான், ஆனால் அது தன்னோட உடல் எடையை விட 10 முதல் 50 அடங்கு எடையை தூக்கி செல்கிற திறன் கொண்டது.
1: அப்படியா? அதனால தான் எறும்புகளை உழைப்பின் அடையாளம்னு சொல்கிறாங்க.
0: சரி, சாதாரணமாக பறவைகள் எல்லாம் முன்புறமாக தானே பறக்கும், ஆனால் பின்புறமாக பறக்கிற பறவை ஒன்று இருக்கு, அது உனக்கு தெரியுமா?
1: தெரியாதே, நீயே சொல்லு.
0: உலகிலேயே பின்புறமாக பறக்கக்கூடிய ஒரே பறவை ஹம்மிங் பறவை. இது இயற்கையோட அதிசயம் இல்லையா?
1: ஆமா ஆமா, அதிசயம் தான்.
0: உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு எது?
1: நீலத்திமிங்கலம்.
0: அதனுடைய இதயத்தோட எடை மட்டும் எவ்வளவு தெரியுமா? சுமார் 180 கிலோ வரை இருக்கும்.
1: அம்மாடியோ.
0: அடுத்து ஒரு இனிப்பான தகவல் சொல்லட்டுமா?
1: இனிப்பான தகவலா? ஏன், தேன் கலந்து சொல்ல போறியா?
0: ஆமாம் ஆமாம், தேனை பற்றி தான். தேனை சரியாக மூடி வைத்தால் அது ஒருபோதும் கெட்டு போகாது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் உண்ணக்கூடியதாகவே இருக்கும்.
1: வாவ், இது உண்மையிலேயே ஆச்சரியம்.
0: சரி, பூமிக்கு அருகில் உள்ள துணைக்கோள் எது?
1: நிலா.
0: நிலா நமக்கு அருகில் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம், ஆனா அது ஒவ்வொரு ஆண்டும் பூமியிலிருந்து சுமார் 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகி போகிறது. அடுத்ததா ஒரு வித்தியாசமான தகவல் சொல்லட்டுமா?
1: எதை பற்றி?
0: அது ஆக்டோபஸ் பற்றி தான். அதற்கு 3 இதயங்களும் நீலநிற ரத்தமும் இருக்கிறது. இயற்கை படைத்த அதிசயங்களில் இதுவும் ஒன்று.
1: ஆச்சரியமாக இருக்கே.
0: உன்னால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ண முடியுமா?
1: முடியவே முடியாது.
0: ஆமாம், பூமியில் உள்ள எல்லா கடற்கரையிலும் இருக்கும் மணல் தூகளை விட பிரபஞ்சத்தில் அதிக நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நம்முடைய பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று பார்த்தாயா? சரி, நீ நீர்வீழ்ச்சி பார்த்திருக்கிறாயா?
1: பார்த்ததென்ன, அதில் குளித்தே இருக்கிறேன்.
0: கடலுக்குள் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது என்றால் நம்புவாயா?
1: என்னது, கடலுக்கடியில் நீர்வீழ்ச்சியா?
0: ஆமாம் ஆமாம், கிரீன்லாந்து அருகே நீரின் வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை வேறுபட்டால் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நீருக்கடியில் உருவாகிறது. அது மட்டுமல்ல, பூமியில் உள்ள எரிமலைகளில் 80% மேற்பட்டவை கடலுக்கடியில் தான் உள்ளன.
1: ஓ, அப்படியா? இது மிகவும் புதிய செய்தியாகத்தான் இருக்கிறது.
0: இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல், மரங்கள் நம்மை போல் பேசாது, ஆனால் நிலத்தடியில் இருக்கும் பூஞ்சை வலைப்பின்னல்கள் மூலம் ஒன்றுக்கொன்று தகவல்களையும் ஊட்டச்சத்துகளையும் பகிர்ந்து கொள்கின்றன.
1: நீ சொல்றதை பார்த்தா மரங்களும் ஏதோ ஒரு வகையில் பேசிக் கொள்கின்றன.
0: சரி, உன்னால் கடல் நீரை குடிக்க முடியுமா?
1: கடல் நீரா? அது உப்பு கரிக்குமே, எப்படி குடிக்க முடியும்?
0: கடல் நீரை குடிக்கும் பறவை ஒன்று உள்ளது, தெரியுமா?
1: தெரியாதே.
0: சரி, நானே சொல்கிறேன், அது பெண் குயில்கள். கடல் நீரை குடிக்கும். ஆம், அவற்றின் உடலில் இருக்கும் சிறப்பு சுரபிகள் அதிகப்படியான உப்பை வெளியேற்றி விடுகின்றன. இப்போது இன்னும் ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
1: சரி, கேளு.
0: தொடர்ந்து இறக்கைகளை அசைத்து பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி எது?
1: பறக்கக்கூடிய பாலூட்டி வவ்வால் தான், சரியா?
0: மிகச்சரி. உன்னால் தலையை திருப்பாமல் பின்புறமாக பார்க்க முடியுமா?
1: அது எப்படி முடியும்? என்னால் முடியாது. ஏன், யாராலும் முடியாது.
0: ஆனால் ஆந்தையால் முடியும். ஆந்தை தன்னுடைய தலையை மட்டும் பின்புறம் திருப்பி பார்க்க முடியும்.
1: அண்ணா, நீ சொன்ன தகவல்கள் எல்லாமே ஆச்சரியமாகத்தான் இருந்தன.
0: உலகம் முழுவதும் இப்படி பல ஆச்சரியமான உண்மைகள் நிறைந்துள்ளன. தினமும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம்.
1: நன்றி.
2: நேயர்களே, எம் பள்ளி மாணவர்கள் அண்ணனும் தங்கையும் பகிர்ந்து கொண்ட இந்த ஆச்சரியமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அவர்களுக்கு நன்றி. கற்றலுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தகவலை அறிந்து கொண்டால் நம் அறிவும் ஆர்வமும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆர்வம் அறிவின் முதல் படி, அறிவு வெற்றியின் முதல் படி. அடுத்த நிகழ்ச்சியாக,
3: வீரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல. வீரம் நிறைந்த நம் மண்ணின் பெருமையையும் தாய் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரையும் அர்ப்பணித்த மா வீரர்களின் தியாகத்தையும் எங்கள் பள்ளி 7, 8 மற்றும் 9 வகுப்பு மாணவிகள் பாட வருகிறார்கள். திவ்யா, ஜீவலட்சுமி, சஞ்சனா மற்றும் அனுஸ்ரீ.
4: வாழ்க பல்லாண்டு, வாழ்க நீடூழி, வாழ்க எங்கள் நாடு, வாழ்க வேறுன்றி, வாழ்க நெடுத்தோன்றி.

0: தேசம் நம் உயிர், தியாகம் நம் பெருமை, வீரம் நம் அடையாளம், வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கமிட்டு இறையாண்மையை விதைத்திட்டு சிப்பாய் கழகத்தை பற்றி கர்ஜித்த எம் பள்ளி மாணவர்களுக்கு ஓர் சல்யூட். தேசப்பற்று பாடல்களை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா? வாங்க.
1: வணக்கம் நேர்களே. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பலரும் சுவைக்காக துரித உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறோம். ஆனால் நம் உடலுக்கு உண்மையில் நன்மை தருவது ஆரோக்கியமான வீட்டு சாப்பாடா அல்லது துரித உணவா? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு சிறிய உரையாடல் மூலம் வழங்க வருகிறார்கள் எங்கள் பள்ளி 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு கல்கி மற்றும் ஹேமச்சந்தர். தலைப்பு: ஆரோக்கிய உணவா துரித உணவா, எது சிறந்தது?
2: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம். என்னப்பா, என்ன பிரச்சனை?
2: மேடம், நேற்று ராத்திரில இருந்து வயிறு ரொம்ப வலிக்குது, தாங்கவே முடியல மேடம்.
3: சரி, நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்ட?
2: துரித உணவை சாப்பிட்ட மேடம்.
3: அதான் காரணம் செரிமான ஆகாம இருக்கும்.
2: இல்ல மேடம், அது செரிக்கணும்னு ஒரு பெரிய கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன்.
3: அப்படியா? ரெண்டுமே உடலுக்கு நல்லதில்லை. அதையெல்லாம் சாப்பிட்டா இப்படித்தான் ஆகும். அடிக்கடி இப்படிப்பட்ட துரித உணவுகளை சாப்பிடுவியா?
2: ஆமா மேடம், ரொம்ப டேஸ்டா இருக்கும், அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன்.
3: தம்பி, நம்ம உடல் எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறது நாம சாப்பிடுகிற உணவுதான். அதனால்தான் உணவே மருந்து நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனா அத நமக்கு புரியறதே இல்லை.
2: உணவே மருந்தா எப்படி மேடம்?
3: நீ சின்ன பையன் தானே, ஆனா கண்ணாடி போட்டிருக்கியே.
2: ஆமா மேடம்.
3: தம்பி, பச்சையாக சாப்பிடுகிற கேரட்டு பப்பாளி இதுல நிறைய விட்டமின் ஏ சத்து இருக்கு. விட்டமின் ஏ சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிட்டாலே பார்வை கோளாறு வராம தடுக்கலாம்.
2: அப்புறம் மேடம்,
3: நார்ச்சத்து இருக்கிற பீன்ஸு, வாழைத்தண்டு, முளை கட்டிய பருப்பு இதையெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தா இந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருக்காது, மலச்சிக்கலும் வராது.
2: சரிங்க மேடம்.
3: நார்ச்சத்து இருக்கிற பீன்ஸு, வாழைத்தண்டு, முளை கட்டிய பருப்பு இதையெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தா இந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருக்காது, மலச்சிக்கலும் வராது.
2: சரிங்க மேடம், இனிமே சாப்பிட்றேன்.
3: அது மட்டும் அல்ல.

0: நிறைய கீரைகள், பழங்கள், காய்கறிகள், அதுலேயும் சமைக்காமல் சாப்பிட முடிகிற பச்சை காய்கறிகள், இதையெல்லாம் சாப்பிட்டு வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்.
1: சரிங்க மேடம், தாகம் எடுத்தா கூல்ட்ரிங்க்ஸ் ஆவது குடிக்கலாமா மேடம்?
0: முடிந்தவரை வேண்டாம் தம்பி. அதற்கு பதிலாக இளநீர், மோர், எலுமிச்சை சாறு, சர்க்கரை சேர்க்காத பழச்சாறு குடிக்கலாம். வெள்ளரி, தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பழங்களையும் சாப்பிடலாம்.
1: அப்படின்னா துரித உணவை சாப்பிடவே கூடாதா மேடம்?
0: சுவைக்காக அல்லது வேறு வழியில்லாத நேரத்தில் எப்போதாவது ஒரு முறை சாப்பிடலாம். ஆனால் அதை தினசரி பழக்கமாக்க கூடாது. வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவு தான் உடலுக்கு நல்லது. அதுவும் நொறுங்கு தின்பது ரொம்ப நல்லது.
1: புரிஞ்சிச்சு மேடம், இனிமே வீட்டு சாப்பாடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்.
0: மிகவும் நல்லது. இதோ வயிற்று வலிக்கான மருந்து. ஆனால் நினைவில் வை, மருந்தை விட நல்ல உணவு தான் உன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கும்.
1: நன்றி மேடம்.
0: நண்பர்களே, சுவைக்காக மட்டும் துரித உணவுகளை தேர்வு செய்யாதீர்கள். வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்கள். நன்றி, வணக்கம்.
2: அன்பு நேயர்களே, உடல்நலம் என்பது நம் தினமும் தேர்ந்தெடுக்கும் உணவிலிருந்தே தொடங்குகிறது. சுவையை விட ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். முடிந்தவரை துரித உணவுகளை தவிர்ப்போம். வீட்டில் சமைத்த சத்தான உணவுகளை உண்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற சிறப்பான தகவலை தங்கள் நிகழ்ச்சியின் மூலம் வழங்கிய மாணவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சி
3: நேயர்களே, ஒரு காலத்தில் பருவமழை சரியான நேரத்தில் வந்து ஆறுகள் நிரம்பி வயல்கள் பசுமையாக காட்சியளித்தன. ஆனால் இன்று ஒருபுறம் கொளுத்து வெயிலும் மற்றொரு புறம் திடீர் கனமழையும் வெள்ளமும் நம்மை அச்சுறுத்துகின்றன. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் முக்கியமான காலநிலை நிகழ்வுகளில் நம் அன்றாட வாழ்க்கையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை எளிமையாக விளக்குகிறார்கள் எம் பள்ளி 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் தயாநிதி மற்றும் சிவசங்கரி. தலைப்பு எல் நினோ, நாம் எதிர்நோக்கும் காலநிலை சவால்.
4: வணக்கம் நண்பர்களே, இன்று தினமும் செய்திகளில் வரும் ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பேசப்போகிறோம். இந்த ஆண்டு கோடைக்காலம் மிகவும் கடுமையாக உள்ளது. வெளியில் சில நிமிடங்கள் என்றாலே வெயில் தாங்க முடியாத அளவுக்கு உள்ளது.
5: ஆம் நண்பர்களே, ஏன் இந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கிறது? இதற்கு பின்னால் இருக்கும் முக்கியமான காரணங்களின் ஒன்று எல் நினோ என்ற காலநிலை நிகழ்வு. அது என்ன? அது நம்மை எப்படி பாதிக்கிறது? இன்று அதை எளிமையாக தெரிந்து கொள்வோம். எல் நினோ என்றால் என்ன?
4: எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு இயற்கையான காலநிலை மாற்றம். பொதுவாக அந்த கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள கடல் நீர் மேற்பரப்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கும். ஆனால் சில ஆண்டுகளில் அந்த நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடைகிறது. அதைத்தான் எல் நினோ என்று அழைக்கிறார்கள்.
5: கடல் வெப்பமடைந்தால் காற்றின் ஓட்டமும் மாறுகிறது. காற்றோட்டம் மாறினால் உலகம் முழுவதும் மழை பெய்யும் முறை மாறுகிறது. இதன் காரணமாக சில நாடுகளில் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. மற்ற சில நாடுகளில் கனமழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்கின்றன. இது புதிய நிகழ்வா?
4: இல்லை, 1877 மற்றும் 1878 ஆண்டுகளில் ஏற்பட்ட எல் நினோ உலகின் பல நாடுகளில் கடுமையான வறட்சியையும் பஞ்சத்தையும் ஏற்படுத்தியது. இப்போது மீண்டும் எல் நினோ உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றார்கள். இதற்கென்ன காரணம்?
5: நாம் அதிகமாக நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்துகிறோம். இதனால் கரியமிலா வாயு அதிகமாக வளிமண்டலத்தில் சேர்கிறது. அதன் விளைவாக பூமியின் வெப்பநிலை உயர்கிறது. இந்த கூடுதல் வெப்பத்தின் பெரும் பகுதியை கடல் உறிஞ்சிக்கொள்கின்றன.
4: இதனால் கடல் வெப்பமடைந்தால் காற்றழுத்தமும் காற்றோட்டமும் மழைப்பொழிவு முறையும் மாறுகின்றன. இதுவே எல் நினோவின் முக்கியமான தாக்கமாகும். ஒரே நேரத்தில் வறட்சியும் வெள்ளமும் எப்படி? ஒரு பக்கம் வறட்சி
5: மற்றொரு பக்கம் வெள்ளம், இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம்.
4: ஒரு வீட்டில் ஒரு அறையில் குளிர்சாதன பெட்டி இயங்கி குளிராகவும் மற்றொரு அறையில் ஹீட்டர் இயங்கி சூடாகவும் இருப்பதை நினைத்து பாருங்கள். அதே போலவே உலகின் காற்றோட்ட அமைப்பு

0: மாறுவதால் சில பகுதிகளில் அமைப்பு மழை குறைகிறது, வேறு சில பகுதிகளில் அதிக மழை பெய்கிறது. இதனால் இந்தியாவுக்கு என்ன தாக்கம்?
1: எல்லினோ காரணமாக இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பலவீனமடையலாம். இதனால் சில மாநிலங்களில் மழை குறைந்து வறட்சி ஏற்படலாம். அதே நேரத்தில் வேறு சில மாநிலங்களில் கனமழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம். இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன?
0: எல்நினோவின் தாக்கத்தால் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கலாம்.
1: அதிக வலிமையான புயல்கள் உருவாகலாம்.
0: திடீர் வெள்ளப்பெருக்கங்கள் ஏற்படலாம்.
1: கடுமையான வெப்ப அலைகள் அதிகரிக்கலாம்.
0: நீர் பற்றாக்குறை உருவாகலாம்.
1: உணவு உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு உணவு பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்படலாம். இதை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்?
0: நம் முன்னோர்கள் வழிபற்றிய ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் அமைத்து மழைநீரை சேமித்தார்கள். அதனால் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டது. இன்று அந்த நீர்களை நாம் மீண்டும் பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
1: நாம் அனைவரும் சேர்ந்து மரங்களை அதிகமாக நட வேண்டும்.
0: நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்.
1: மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிக்க வேண்டும்.
0: சூரிய மின்சாரம், காற்றாலை, நீர்மீன் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும்.
1: எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும்.
0: நண்பர்களே, இயற்கை பேரிழர்களை தடுக்க இயற்கையோடு இணைந்து வாழ்வதே சிறந்த வழி.
1: இயற்கையை பாதுகாப்பது என்பது மரங்களை மட்டுமல்ல, நம் எதிர்காலத்தையும் வருங்கால தலைமுறையையும் பாதுகாப்பதாகும்.
2: நீரை காப்போம், நிலத்தை காப்போம், இயற்கையை காப்போம், நம்மையும் வருங்கால தலைமுறையையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
3: இன்று நாம் கேட்டது ஒரு அறிவியல் தகவல் மட்டுமல்ல, நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு விழிப்புணர்வு செய்தியும் கூட. இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் அளிக்கிறது, ஆனால் இயற்கையை பாதுகாப்பது நமது பொறுப்பு. ஒவ்வொருவரும் ஒரு மரம் நடுவது, ஒரு துளி நீரை சேமிப்பது, மாசுபாட்டை குறைப்பது போன்ற சிறிய செயல் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை வழங்கிய எம் பள்ளி மாணவர்களுக்கு நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சியாக,
4: மழை மொழி கற்றுத்தந்தவள், மனதில் நம்பிக்கை விதைத்தவள், கண்ணீரை துடைத்து கனவுகளை வளர்த்து கஷ்டத்தில் கை கொடுத்து கண்ணியமாய் காத்தவள், தாழ்நாட்டில் தூங்க வைத்து தன்னலமின்றி வாழ வைத்து நம் வாழ்வின் ஒவ்வொரு வெற்றியிலும் நிலமாய் நின்று நம்மை உயர்த்துபவள் அம்மா. அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் அவள் தியாகத்தையும் அழகாய் எடுத்துரைக்கும் இந்த இனிய கவிதையை வாசிக்க இப்போது கேட்போம். இந்த இனிய கவிதையை வாசிக்க வருகிறார் எம் பள்ளி மாணவி செல்வி தீபிகா, 12ஆம் வகுப்பு.
5: அன்பை தந்தாய், அரவணைத்தாய், அழகாய் என்னை வளர்த்தெடுத்தாய். அன்பை தந்தாய், அரவணைத்தாய், அழகாய் என்னை வளர்த்தெடுத்தாய். கண்ணில் கண்ணீரை கண்டுவிட்டால் கனிவாய் வந்து துடைத்து விட்டாய். கண்ணில் கண்ணீரை கண்டுவிட்டால் கனிவாய் வந்து துடைத்து விட்டாய். துன்பம் வந்தால் துணையாய் நின்றாய், துயரம் போக்கி சிரிக்க வைத்தாய். துன்பம் வந்தால் துணையாய் நின்றாய், துயரம் போக்கி சிரிக்க வைத்தாய். என் வாழ்வின் முதல் வழிகாட்டி என்றும் நீயே என் தாயம்மா. என் வாழ்வின் முதல் வழிகாட்டி என்றும் நீயே என் தாயம்மா. உன் அன்புக்கு ஈடு இல்லை, உலகில் அதற்கு இணையில்லை. உன் அன்புக்கு ஈடு இல்லை, உலகில் அதற்கு இணையில்லை. உன் மடியே எனது சொர்க்கம், உன் பாசமே எனது வாழ்க்கை. உன் மடியே எனது சொர்க்கம், உன் பாசமே எனது வாழ்க்கை. நன்றி.
3: அன்பால் அரவணைத்து அறிவால் வழிகாட்டி அயராத நம்மை வளர்க்கும் அன்னையின் அன்பிற்கு ஈடேது. உலகமே மாறினாலும், உறவுகள் மாறினாலும், உண்மையான அன்புடன் நம்மை உயர்த்தும் ஒரே உறவு அம்மா. அன்னையின் அன்பை அழகாக போற்றிய இந்த இனிய கவிதையை வழங்கிய மாணவி தீபிகாவிற்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா?
4: அன்பு நேர்களே, இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அனுப்பிரியா
3: மற்றும் லாவண்யா.
4: நன்றி, வணக்கம்.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

நேயர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்புகளும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் கிராம இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் கோடி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6 மணி. திரை இசை.

சத்ரியன் படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக சிறைச்சாலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: திரை இசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
3: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாக கூறினார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல் உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை வேலைவாய்ப்புகளுக்கு தயார்படுத்துவதையும் தாண்டி ஜனநாயகம் மற்றும் சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அவரது உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
6: இன்று கவுஹாத்தியில் உள்ள கீதாநகர் கல்லூரியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், நாட்டின் முன்னேற்றத்திற்கு தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் குணநலன்களை வளர்த்தல் அவசியம் என்று கூறினார். உயர்கல்வியில் பெண்களின் வளர்ந்து வரும் சாதனைகளை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்து அதனை ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் என்றும் நாரிசக்தியின் பிரதிபலிப்பு என்றும் விவரித்தார். பெண்களுக்கு சரியான கல்வியையும் வாய்ப்புகளையும் வழங்குவது அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க உதவுகிறது என்றும் அதுவே உண்மையான அதிகாரம் அளித்தல் என்றும் குறிப்பிட்டார். அஸ்ஸாமின் வளர்ச்சி பாதையை குறிப்பிட்ட திரு ராதாகிருஷ்ணன், கடந்த 5 ஆண்டுகளில் அஸ்ஸாமின் பொருளாதாரம் 45% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், 2021-22 முதல் 2024-25 வரை தனிநபர் வருமானம் 54% உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். 2047 விக்சித் பாரத் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், இந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு மாநிலம் மற்றும் பிராந்தியத்தின் குறிப்பாக வடகிழக்கின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அவசியம் என்று கூறினார்.
5: இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான

0: முக்கிய பேச்சுவார்த்தைகள் இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிக்காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். பிரிக்ஸ் நாடுகளின் பொருளாதார முறைகளில் எல்லை தாண்டிய முதலீடு, டாலர் முறை அல்லாத பண பரிவர்த்தனை குறித்தும் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நேபாள பேருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பேருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 13100-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினர் பரிசோதனைக்காக சேமித்து வைத்துள்ளனர். மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பேருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேபாள பேருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சமபரப்பளவு உலக வரைபடம் தொடர்பான ஐநா பொதுச்சபையின் தீர்மானத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்துள்ளது. சமபரப்பளவு வரைபடவியல் பிரதிநிதித்துவம் குறித்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தீர்மானத்திற்கு இந்திய ஆதரவாக வாக்களித்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெயஸ்வால் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் இறையாண்மைக்குட்பட்ட நிலப்பரப்பு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தின்படியே சித்தரிக்கப்பட வேண்டும் என்று திரு ஜெயஸ்வால் மேலும் கூறினார். தவறான அல்லது தவறாக வழிநடத்தும் எந்த ஒரு சித்தரிப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவானது, நிலையானது மற்றும் சமரசத்திற்கு உட்படாதது என்றும் அவர் கூறினார். இந்த மாதம் 4ஆம் தேதி ஐநா பொதுசபை வரைபடத்தை சரிசெய்தல், உலகளாவிய வரைபட பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைத்தல் மற்றும் உலகின் பிராந்தியங்கள் குறிப்பாக ஆப்பிரிக்காவின் சமமான பிரதிநிதித்துவத்தை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக திரு ஜெயஸ்வால் கூறினார். கண்டங்களின் நிலப்பரப்புகளின் ஒப்பீட்டு அளவுகளை பாதுகாக்கும் சமபரப்பு வரைபட வீழல்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்.
2: லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்ஸிம் பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த தே சேத்துபால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் டாக்டர் YSR சுற்றுலா கல்விக் கழகம் ஆகியவை இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை செயலர் ஸ்ரீ முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் தங்களின் ஆராய்ச்சி வெளியீட்டின் விளக்கங்களை வரும் 9ஆம் தேதியன்று வழங்க உள்ளனர். மேலும் வரும் 8ஆம் தேதியன்று புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பங்குதாரர் சந்திப்பு மற்றும் தொகுதிகளின் விளக்க காட்சிகள் நடைபெறும். நாட்டின் வளமான பாரம்பரிய மற்றும் மரபுகளை வெளிப்படுத்தும் வகையில் நகரின் பல இடங்களில் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுடெல்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்

0: துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தப்படுவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சியரா லியோன் நாடு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து?
2: அப்படியா?
1: ஆமா, பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ். நேரம் 6:21:15. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பது

இத்துடன் நிறைவு பெற்றது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இன்றும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த ஒலிபரப்பில் இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்புகளும் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் கிராம இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் கோடிசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி வாஸ்ரி அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் என்ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மைசூர், டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இதில் நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவ டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவு பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல்நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, காற்று என்னும் அமிழ்தம் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மாட்டுச்சாண கரைசல் மற்றும் அமுத கரைசல் தயாரிக்கும் முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கையோடு இணைந்த வாழ்வை பழகுவோம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல், ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, உடல் வலிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், விவிஎஸ் முரளி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும் குறித்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் எஸ் சௌமியா அவர்கள். நண்பகல் 12:00 டெக் குரு, அறிவியல் முத்துக்கள் வாசிப்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ். திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 இயன்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ். காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன். 5:00 பொன்மாலை பொழுது அன்பு எனும் தலைப்பில் இடம்பெறும் திரை இசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ. சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

நாளை இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேசிய இசை நிகழ்ச்சி, அறிஞர் காளிப்பிரசாத் பாபு அவர்கள் மிருதங்கம், லய விநியாசம் விட்டல் ராஜ்புரா அவர்கள் பக்காவாஜ், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை காலை 7:30 முதல் 8 மணி வரை வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, 2:15 காலத்தை வென்ற கானங்கள்,

நாளை பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொது சுகாதார பராமரிப்பு என்னும் தலைப்பில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கமளிக்கின்றார் புதுச்சேரி அரசு மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசனை மருத்துவர் மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி பாலசுப்ரமணியன் அவர்கள். நாளை மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணி முதல் 6:10 வரை

அலையோடு விளையாடு. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 மணி முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. நேரம் 7:00. திரை இசை

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம் தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் வந்திடும்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது புது புது அர்த்தங்கள் படத்திற்காக. நேரம் 7:10.

0: அரங்கேற்று வேலை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கவுள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேச உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலுள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 2 காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின் போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒளிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர்,

0: நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர், நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும், துணை மேயர், நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல் வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 3700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தில்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங் யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷா ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாக்கப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர்

ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை பிக்கில்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, கூடுதல் வேளாண் இயக்குநர், தோட்டக்கலை அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஓட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் https://agri.py.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, கூடுதல் வேளாண் இயக்குநர், தோட்டக்கலை அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, கூடுதல் வேளாண் இயக்குநர், தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஓட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் https://agri.py.gov.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
4: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு பாதுகாப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.

0: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் செய்திடுவோம், அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே. நாளும்
0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்பும் குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்பும் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் கிராம இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் கோடிசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா.
1: என்ன படிச்சிருக்கீங்க சார்?
2: கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க. நம்ம
1: கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு விவசாயம் பண்றீங்களா?
2: நம்ம பரம்பரையா விவசாய தொழில் நம்ம ஃபேமிலி, அதனால அதை விடாம பண்ணணும் அப்படிங்கறதும், நம்ம என்னதான் வெளியில நகரத்துல வேலை இருந்தாலும் இதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான உணவு எல்லாமே கொடுக்கறது, அதனால அதை விடக்கூடாது. அப்பா கொடுத்த அந்த நிலத்தை இன்னைக்கும் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம் விடாம.
1: அப்பா காலத்துல இருந்து
2: ரொம்ப நாளாவே நாங்க விவசாயம், பரம்பரை விவசாய ஃபேமிலி நாங்க.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
2: ஒரு 35-40 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதுல இயற்கை வேளாண்மை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு, மத்த தண்ணி எல்லாம் வராம இருக்க மேடான பகுதியை மட்டும் பிரிச்சு ஒரு 10 ஏக்கர், 8-10 ஏக்கர் தொடர்ச்சியா ஒரு 2005 பண்ணிட்டு இருக்கோங்க.
1: அப்பாவுக்கு அப்புறம் நீங்க விவசாயம் பண்றீங்க, அப்பா சேர்த்து வச்ச அந்த விவசாய சொத்துக்கள், அது இல்லாம நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? நிலம்
2: நம்ம இப்ப இருக்கிற விலைவாசிக்கு எங்களால இது பெருசா வாங்க முடியல. பட் இருக்கிறத காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமான இருக்கு. வேளாண்மையில ரொம்ப மினிமமா வாங்கியிருக்கோம். அவங்க வாங்கின அளவுக்கு வாங்கல. விடாம அதை பண்ணணுங்கறதுதான் எங்களோட முயற்சியா ஓடிட்டு இருக்குங்க.
1: இந்த நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்புகளும் பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். இயற்கை வேளாண்மை என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இயற்கை வேலை நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, புதுசா ஒண்ணு பண்ண போறது இல்லை. இப்போ ஒரு காலங்காலமா வந்து இயற்கையில கிடைக்கிற அந்த இடுபொருள்கள், மாட்டு கழிவுகள், தாவர கழிவுகள், இதை வச்சுதான் நம்ம வந்து மண் வளத்தில் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு 30 தான் இந்த ரசாயனங்கள்லாம் வந்தது, 30-40 தான் வந்தது. அது இல்லாம நம்ம பண்ணாலே இயற்கை வேளாண்மையில வந்து மண் வளத்தை வந்து நம்ம கூட்டலாம். இயற்கை வேளாண்மை இந்த தொழு உரங்கள், ஆட்டேறு அவ்வரிடம் மாட்டேறு மறுவரிடம்ன்ற பழமொழியை அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க.
1: மாட்டேறு, பசுந்தாள் உரம், கம்போஸ்ட், இயற்கை உரங்கள்லாம்
2: எல்லாமே பண்ணலாம். நம்ம எல்லா தாவரத்துக்கும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போடும்போது மண் வளம் கூடிடும். நம்ம எது போட்டாலுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அந்த பயிருக்கு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும். நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அவசியம் இல்ல.
1: வேப்ப எண்ணெய், தாவரச்சாறு,
2: அதெல்லாம் வந்து வேப்ப
1: எண்ணெய் முறைகளும்
2: பயன்படுத்தலாம்.
1: இதனோட முக்கியத்துவம் தான் என்ன சார்? இயற்கை வேளாண்மை ஏன் பண்றோம்?
2: இயற்கை இது வந்து மாசு இல்லாத ஒரு விவசாயமா இருக்கும். காற்று மாசுபடாது, நீர் மாசுபடாது, மண் மாசுபடாது, இந்த மூணுமே மாசுபடாம இருந்தா அதுல விளையிற பொருள்களும் மாசுபடாம எந்த வித ரசாயன கலப்பிடம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கும் உடல் மாசுபடாம இருக்கும். இதுதான் அந்த நாளுமே வந்து இதுல இருந்து கிடைக்குது. அது இல்லாம தரமான ஒரு ரசாயனம் மற்ற ஒரு பொருள்கள் நம்ம சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ரசாயனம் போடும்போது இது எல்லாமே மாசுபடுது.
1: அதாவது செயற்கை ரசாயன உரங்கள் அப்புறம் அந்த பூச்சிக்குளின் பயன்பாட்டை தவிர்த்து குறைத்து மண்ணின் வளம், சுற்றுச்சூழல் சமநிலை, மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில பயிர்களை சாகுபடி செய்யறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
2: இதெல்லாம் முக்கியமானதுங்க.
1: இப்ப பாரம்பரிய வேளாண்மைக்கும்

0: இயற்கை வேளாண்மைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்னென்ன?
1: ரசாயன விவசாயத்துல வந்து வேலைகள் கொஞ்சம் கம்மி தான். தேடி போற நம்ம இருக்கிற வாழ்நாள் 90 வருஷம் இருக்கிறோம், 100 வருஷம் இருக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நோயற்ற வாழ்வோட இருக்கணும் அப்படின்னா இயற்கை வேளாண்மையில கிடைக்கிற பொருள்களை சாப்பிடும் போது நோயற்ற வாழ்வு நம்மளுக்கு கிடைச்சிருது. வேற எந்த செலவமும் முக்கியமானது இல்லை, நோய் இல்லாத இருக்கிறதே பெரிய செலவு நம்மளுக்கு. சோ அதனால இயற்கை வேளாண்மையில கிடைக்கிற பொருள். அப்ப அதே ரசாயன விவசாயத்துல பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுல எல்லா ஃபெர்டிலைசரும் போட்டாதான் அது வளருது, அதிகமான ஈல்டு கிடைக்கும். ஆனா அதிகமான பணம் கிடைச்சாலும் நோயோட இருக்கிற போறோம் நம்ம. அந்த நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா இயற்கை வேளாண்மையில பண்ற பொருள்களை நம்ம சாப்பிடும் போது உடல் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா கிடைக்கணும்,
0: எதிர்ப்பு சக்தி
1: அதிகமா இருக்கு. நம்ம பழைய காலத்துல நம்ம என்ன சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி சாப்பிடலாம், முடியலன்னா கூட நம்ம இந்த ரசாயனம் இல்லாத உணவுப் பொருட்களை சாப்பிடறதுனால ஒரு உடலுக்கு பலமான இது, நோய் இல்லாம நம்ம நீண்ட நாள் வாழ்றதுக்கான வந்து இருக்குங்க. நம்ம ஹாஸ்பிட்டல தேடி போக தேவையில்லை. இப்ப இருக்கிறது பாதி நேரம் வந்து ஒரு சனி ஞாயிறு விடுமுறை அப்படின்னா எல்லாருமே பிளான் பண்றது ஹாஸ்பிட்டலுக்கு தான், நம்ம வேற வெளியில போறதுக்கான பிளான் இல்லாம இருக்கு. அந்த கால சிச்சுவேஷன் பார்த்தோம்னா இயற்கை வேளாண்மைன்றது பெரிய இதுங்க. இப்போ இப்ப நல்லா நிறைய பேர் பண்றாங்க, கிராமத்திலயும் சரி நகரத்திலயும் சரி, கொஞ்சம் கொஞ்சமான முன்னாடி வந்து ரெண்டு பேர் பண்ணிட்டு இருந்து நிறைய பேர் பரவலா பண்ணிட்டு இருக்காங்க.
0: உங்க அப்பா வந்து அப்பதுல இருந்து இயற்கை வேளாண் பண்றாரா இல்ல நீங்க வந்து நீங்க விவசாயத்துக்கு வந்துதான் இயற்கை வேளாண்?
1: அப்பா வந்து இடையில வந்து கொஞ்சம் மாறினாங்க. அவங்க தலைமுறையில வந்து இயற்கையா தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறைதான் நெல் போகம், அப்படிதான் பண்ணாங்க. நெல் தவிர அவங்க பண்ணிட்டு சிறுதானியங்கள் தான் அப்ப பெருசா பண்ணிட்டு இருந்தாங்க, மானம் பார்த்த பூமி மாதிரி. அப்பெல்லாம் போர் செட்ஸ் எல்லாம் இல்ல. சோ அப்ப வந்து எல்லாமே கேழ்வரகு, கம்பு, குதிரை வால்னு ஒரு நெல் அப்பெல்லாம் நட்டு இருக்காங்க. இது இப்போதான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதுமாரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் நெல். இந்த போர் செட்லாம் எதிர்பார்க்காம ஆத்துல வர தண்ணி, நிலத்துல வர தண்ணி, ஆறு, குளம், மழை நீர் இதை வச்சுதான் விவசாயம். ஆனா இப்போ வந்து நம்ம பம்ப் செட்லாம் யூஸ் பண்றதுனால இப்ப இரண்டு போகம் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இடையில அப்பா வந்து ஒரு 20 வருஷம் வந்து ரசாயன விவசாயம் பண்ணாங்க. அவங்க காலத்துல 30 வருஷம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணாங்க. இப்போ அப்பா காலத்துல இருந்து இல்லாம 2005 நாங்க வந்து இயற்கை அந்த 10 ஏக்கரை மட்டும் இயற்கை வேளாண்மையில, அதுவும் பாரம்பரிய நகர் நெல்ல பயிரிடுவோங்க.
0: இப்போ இயற்கை வேளாண்மையில மண் வளத்தை பாதுகாப்பதற்கு நம்ம என்னென்ன முறைகளை பின்பற்ற?
1: ஐயா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, மாட்டோட கழிவுகள் அதை தொழு உரம்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஒரு எருக்குழி மாதிரி நோண்டி அந்த காலத்துல அப்படிதான் பண்ணோம். ஒரு ஓரமா குழியில வந்து போட்டுக்கிட்டே வருவாங்க, அது வந்து மக்கி 6 மாசம் கழிச்சு அதை வந்து மக்கின பிறகு அது மண்புழு வர மாதிரி மண் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆட்டு எரு இருக்கு, அதுவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்ப வந்து பஞ்சகாவியம்,
0: ஜீவாமிர்தம்,
1: இதை மாதிரி நிறைய பொருள்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பண்றது என்னன்னா கடலை புண்ணாக்கு, என்பிகேன்னு சொல்லுவீங்களா, ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், அந்த பொட்டாசியம், அந்த விகிதாச்சாரம் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சோ இருக்கிறதுலயே எந்த புண்ணாக்கு வந்து அதிகமா இருக்கு? மாடு இல்ல, மாட்டு கோமியம் யூஸ் பண்ண முடியாது. இது மாரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இதான் ஃபாலோ பண்றேங்க, கடலை புண்ணாக்கா நம்ம பெருசா யூஸ் பண்ணுவோம். இப்ப நெல் பயிர் விடுறோம் அப்படின்னா எருவு என்கிட்ட கிடைக்கல, கோமியம் கிடைக்கல, சாணம் கிடைக்கல, என்கிட்ட மாடுகள் இல்ல அப்படின்னா கடலை புண்ணாக்க வந்து பெரிய பக்கத்துல ஏதாவது கொஞ்சமா எருவு கிடைச்சதுன்னா, ஒரு 50 கிலோ எருவு கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 20 கிலோ, 30 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ கிடைக்கிறத எருவை நம்ம கடலை புண்ணாக்க வந்து நல்லா மாவாக்கி அதுல மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து கொஞ்சம் வெள்ளம், நாட்டு சக்கரை கிடைக்கிறத சும்மா 1 கிலோ 1/2 கிலோ போட்டு பரட்டி வச்சுட்டோம்னா அதுல வந்து இந்த மோர் தயிர் ஸ்ப்ரே பண்ணி நிழல் பாங்கான பகுதியில ஓரமா நம்ம வச்சிடலாம். அது வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அது புட்டு போத மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம நிழல் பாங்கான பகுதியில ஒரு 10 நாளைக்கு அப்புறம் கலரி விட்டு திருப்பி ஒரு பரட்டி பரட்டிட்டோம்னா அது மண் கருப்பு மாதிரி மாறிடும், கருப்பு கலர் மாதிரி, அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை வந்து அப்பப்ப இது சிம்பிளான மெத்தட், நம்ம வந்து பெருசா ஒன்றும் பணக்கணும், சரி சாணமே கிடைக்கலனாலும் கடலை புண்ணாக்க அரைச்சி 5 கிலோ 5 கிலோ ஒரு 1/2 ஏக்கர் பயிர் பண்றோம் நாங்க அப்படின்னா அந்த 1/2 ஏக்கருக்கு அப்பப்ப 5 கிலோ 10 கிலோ தண்ணியில கரைச்சி விடுறதோ இல்ல அப்படியே அரைச்சிட்டு நம்ம தூவி விடலாம். இந்த கடலை புண்ணாக்குங்கிறது பெரிய நான் வந்து பார்த்திருக்கேன், நல்லா இருக்கு. அப்புறம் அடுத்தது வேப்பங்கொட்டை புண்ணாக்கு, நெல்பயிர் புண்ணாக்கு இதெல்லாம் போடலாங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நீங்க கேட்ட மாதிரி சீசன்ல வந்து வேப்பங்கொட்டை கிடைக்கும் கிராமத்துல. கிராமத்துல குடுக்கறப்ப நம்ம வாங்கி வச்சுட்டு என்ன சமயத்துல நம்மளுக்கு தேவைப்படுமோ அப்ப வந்து அடியில போடுறோம் இல்லைங்களா. வேப்பங்கொட்டை புண்ணாக்க அரைச்சி வச்சுக்கிட்டு எருவுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியோ இல்ல டைரக்டாவோ போட்டு விட்டுருலாங்க. கடலை புண்ணாக்கெல்லாம் ஓரளவு கொடுத்தாலே போதும், எல்லா பயிருக்குமே இதை மிக்ஸ் பண்ணி போடலாங்க.
0: பூச்சி நோய் தாக்குதல்
1: தென்பட்டுதுன்னா போடலாம். அது வந்து எண்ணெய் கரைசல ஸ்ப்ரே பண்ணலாம். மேல வந்து இருக்குது, இப்ப நான் வந்து மஞ்சள் வச்சிருக்கேன், இல்ல எலுமிச்ச செடியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அரிக்கும் உங்களுக்கு. சுண்டக்காய் செடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை நோயா அந்த சொல்லுவாங்க உங்களுக்கு, அது வெள்ளையா இருக்கும். அது அதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அதுக்கு அதெல்லாம் இது நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் இது மூணு மிக்ஸ் பண்ணி நாங்க யூஸ் பண்ணுவோம். நெல் பயிருக்கு, கரும்பு பயிருக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். விகிதாச்சாரம் 5%. ஒரு 100 லிட்டர் தண்ணியில் 5% நம்ம

0: வந்து இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி அது சோப்பு நீர் கரைசல் அதெல்லாம் போட்டு நம்ம என்ன கரைக்கூடிய திரவம் சேர்த்தும் போது தண்ணியும் எதுவும் எண்ணெயும் மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இல்ல தெளிக்கலாம். இந்த தோட்டப்பயிரா இருக்குது எங்க வீட்டுல, சின்னதோ சின்னோண்டு இடம் இருக்குது, ஒரு செண்டு இல்ல கால் செண்டு இருக்குதுன்னா ஒரு எலுமிச்ச செடி வச்சிருப்பாரு, ஒரு வந்து வேரேடுகள் நோயெல்லாம் வரும், இதுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு நாலு மிளகாய் செடி வச்சிருப்பாங்க அவங்க, இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை அப்படியே பிரஸ் பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் மோர், நம்ம வீட்டுல டெய்லி புளிச்ச மோர் இருக்கு, அது தண்ணியில கரைச்சி அப்படி அப்பப்ப அந்த பாட்டில வச்சு, பாட்டில எப்பெல்லாம் ஸ்ப்ரே பண்ற மாதிரி முடியலையே, அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம நல்லா இருக்கும் உங்களுக்கு தயிர் கரைசல் மோர் கரைசல் எல்லாம் கொடுக்கும் போது ஈஸியா கிடைக்கிறது தான், நம்ம வந்து கஷ்டப்படணும். நல்லா புளிச்ச மோரா இருந்தா ரொம்ப நல்லது.
1: இயற்கை விவசாயம், ரசாயன உரங்கள், இது ரெண்டுத்திலையும் பயிரிடும் போது விவசாயிகள் எதுல வந்து அதிக மகசூல் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை விவசாயிகள் மத்தியில இருக்கு?
0: இப்போதைக்கு பரவலா பாத்தீங்கன்னா செயற்கை விவசாயத்துல தான் அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான உழைப்பு வந்து கம்மி அவங்களுக்கு, அதனால யாரும் ஈடுபடுறது இல்ல. ஏன்னா ஒன்ஸ் நீங்க மண் வளம், இப்ப என்னோட வயல்லாம் நம்ம பஞ்சகாவியம் எதுவுமே நான் போடுறது இல்ல, இப்ப என்னோட மண் மாறி 10 வருஷம் ஆயிடுச்சு, எந்த இடுபொருளும் பெருசா கொடுக்கறது இல்ல. பசுந்தாள் உரங்கள் போடுவேன், கள்ளப்புண்ணாக்கு தேவைனா போடுவேன், அப்புறம் களரிப்பேன், அவ்வளவுதான்.
1: நான்
0: பஞ்சகாவியம் இந்த முறை ஸ்ப்ரே பண்ணல, எந்த ஒரு அமிர்த கரைசலும் விடல, கடலை புண்ணாக்கு மட்டும் ஒரே ஒரு முறை போட்டேன், பசுந்தாள் உரங்களை மடக்கிட்டு உழுதுட்டு இதை நட்டுட்டு வந்தேன். இப்ப இயந்திர நடவு தான் நட முடியுது, கை நடவு நட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவு கம்மி, ஆனா மகசூலும் கொஞ்சம் கம்மி தான். மக்கள்கிட்ட பரவலா இருக்கிறது என்னன்னா எல்லாருமே வந்து இயற்கை விவசாயத்துல விளையாது அப்படின்றாங்க, விலையும் கொஞ்சம் கம்மியா விளையும். இப்ப நாங்க பண்றதே
1: உடம்புக்கு நல்லது,
0: ரொம்ப நல்லது. நாங்க பண்றதே வருஷத்துக்கு ஒரு முறை தான் நெல் பண்ணணும், ஆனா எங்களால முடியல. என்ன காரணம், சுத்தி வருஷத்துக்கு 2 முறை பண்றாங்க, அதனால இந்த ஈல்டு குறை. ஒரு முறை நான் பண்ணேன்னா
1: ஈல்டு குறைஞ்சாலும் கொஞ்சம் விலையை கூட்டி வைக்கலாம் இல்லையா?
0: அது நம்ம சொல்றது வந்து என்னன்னா ஈல்டு குறையுது அப்படிங்கறத விட வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணும்போது பயிர் சுழற்சி முறையில நிலம் சும்மா இருக்கும், அதுல வந்து நல்லா வளம் பெருகிடும், காத்து வெயில் இப்படி படும்போது உழவுகள்ல நம்ம போட முடியாதனால அது ஒரு போகம் பண்ணியிருந்தா அவங்கள விட அதிக ஈல்டு நம்மளால எடுக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஈடுபொருள் குறைஞ்சிக்கிட்டே வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நிறைய இடுபொருள் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனா அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் போட்ட 1 மூட்டை யூரியா அடுத்த வருஷம் 2 மூட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அவங்க சைட்ல நம்ம சைட்ல இருந்து இடுபொருள் கொடுக்கறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல மண்ணோட வளம் வந்து இறுகும். உங்களுக்கு ரசாயன பொருட்கள் எவ்வளவு யூஸ் பண்றோமோ கெட்டித்தன்மை அதிகமாகும், அது பொலபொழப்பு தன்மை குறையும், காற்றோட்டம் பெறுகிறது கம்மியாகும். என்னோட வயல்ல நாங்க வந்து கோடை உழவு மாதிரி இப்ப பண்றோம். என்னோட வயல் தண்ணி வச்சு 2 வாரம் 3 வாரம் ஆகுது, ஆனா பாத்தீங்கன்னா உழவு ஓட்டும் போது ஈஸியா இருக்கு, மாட்டாலையோ இல்ல இயந்திரத்தால. அதே 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ண இயற்கை விவசாயம் இல்லாத ரசாயன விவசாயத்துல இன்னைக்கும் அந்த வண்டி போட்டு இழுக்கிறாங்க, வண்டி வந்து கடிசா இருக்கு. இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அந்த மண்ணோட பொலபொழப்பு தன்மையோ இந்த கெட்டித்தன்மையோ குறைஞ்சிருது. இது நாங்க நேரடியா பார்த்தேன் நான். சோ அதுதான் உங்களுக்கு வந்து இயற்கை வேளாண் ரசாயன என்ன வித்தியாசம்னா, இங்க இயற்கை வேளாண்மையோட இடுபொருள் கொடுக்க கொடுக்க பொருள்களோட தரம் அதிகமாகும், ருசி அதிகமாகும், ஆனா இங்க பாத்தீங்கன்னா கெடுதலானது. அதே சமயத்துல கூட்டிக்கிட்டே தான் போறோம் ரசாயன தான், செலவுகள் அதிகமாகிட்டே போகுது,
1: மண்ணு மலடாயிடும்,
0: மலடாயுது. ரெண்டாவது இது இயற்கை வேளாண்மை நிறையவே விரும்பி செய்ய முடியல. காரணம்னா சந்தை வாய்ப்பு வந்து நிறைய பண்ண முடியாதனால எல்லாரும் இதாகுது. உங்களுக்கு
1: இல்ல பண்றதுல ஏன்னா அதிக செலவாகுதா?
0: செலவு கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல இருக்கும், நாளாகும், அது பொறுமை காக்கணும். வந்ததை எல்லாரும் பண்ண முடியலன்னா கூட அவங்க வீட்டுல 1/4 ஏக்கர் ஆகுது. நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 10 ஏக்கர் பண்றாங்கன்னா அவங்க ஒரு ஒதுக்கி ஒரு 1/4 ஏக்கர் ஒரு இயற்கை விவசாயத்துக்குன்னு அந்த வீட்டுக்காக அவங்க பண்றது வந்து சாலை சிறந்தது. இந்த காலத்துல எல்லாரும் விரும்புறாங்க, ஆனா பண்ண முடியாத சிச்சுவேஷன் எல்லாருக்குமே.
1: இப்போ இயற்கை முறையில விளைவிக்கப்படும் பொருட்களுக்கு நுகர்வோரிடம் எப்படி வரவேற்பு இருக்கா?
0: நல்ல சந்தை வாய்ப்பு இருக்குங்க. இதை வந்து வேல்யூ ஆடடா பண்ணும்போது தான் சார் நல்ல சந்தை வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து அரிசி வந்து நம்ம பண்றோம், நெல் பண்றோம் அப்படின்னா நான் பயிரிடுற நெல் வந்து 1 ஏக்கருக்கு 18 மூட்டை இல்ல ஒரு 20 மூட்டை தோராயமா கிடைக்கணும். ரசாயன விவசாயத்துல வந்து 25-30 அப்படி மேல இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் கூட, அந்த அரிசியாக்கி பண்றதுக்கான செலவுகள் அதிகமாகுது. 2005 நம்ம ஒரு 60 ரூபாய்க்கு அந்த அரிசி கிலோ கொடுத்தோம்னா இன்னைக்கு வந்து 80 ரூபாய் 85 அல்லது 100 ரூபாய்க்குள்ளதான். ஆனா அதே கூலி வந்து பாத்தீங்கன்னா 2005 200 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 600 ரூபாய் ஆச்சு, 4 மடங்கு 5 மடங்கு. சோ அதுதான் எங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் ஏற்றம் இருந்தா நல்லா இருக்கும். அதே சமயத்துல அந்த அரிசியை வந்து அரிசியாக்க கொடுக்காம இப்ப பாரம்பரிய நிலையில விதைகளா கொடுக்கணும். சோ விதைகளா கொடுக்கும்போது 100 ரூபான்னு நம்ம கொடுக்கலாம் மினிமம், இல்ல 80 ரூபான்னு கொடுக்கலாம். அப்போ வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஆகும்போது அவங்களுக்கு தேவை வந்து பூர்த்தி ஆகுது. அரிசியா பண்றதை விட அடுத்த மாவுகள், இந்த புட்டு மாவு,
1: மாவு
0: முறுக்குகள், அதுக்கு சிறு தொழிலா வந்து ஒரு 4-5 ஃபார்மர் சேர்ந்து, இயற்கை விவசாய ஃபார்மர் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி
1: கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு
0: பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணலாம்.
1: இயற்கை
0: இப்ப கடலை கேக்கு நம்ம செய்யறோம்னா ஒரு நீங்க வந்து ஒரு சர்க்கரை உற்பத்தி பண்றீங்கன்னா உங்கள்ட்ட சர்க்கரையை வாங்கி நான் வந்து

0: கடலையை வந்து வறுத்து நம்ம அதுக்கான தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை சந்தை வாய்ப்பை பார்த்து அதை கடலை பருப்பியா கொடுக்கும்போது 4 மடங்கு 5 மடங்கு ஆக்கணும். சின்ன கேக்கு வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா ஆயிடுது உங்களுக்கு. அதே வந்து கடலையா கொடுக்கும்போது என்ன அடும்போது அதுக்கான விலை கம்மியா தான் கிடைக்குது. இன்னைக்கு சந்தை வாய்ப்பு நிறைய இருக்கு, ஆனா சந்தை வாய்ப்பு வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியல. வேர்ல்டு லெவல்லையோ தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலோ இயற்கை வேளாண்மையில விளையிற பொருள்களை பூர்த்தி பண்றது 0.999, இன்னும் பூர்த்தி பண்ண வேண்டியது 99% இருக்கு. அதுதான் எல்லாம் சொல்றாங்க. நம்ம இந்தியா போல கண்ட்ரில வந்து எல்லாரும் வரணும், நிறைய பேர் பண்ணணும். இதை
1: இப்ப காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள், இந்த எந்தெந்த பொருட்களுக்கு இயற்கை முறை நல்ல சந்தை வாய்ப்பு இருக்கு சார்?
0: காய்கறிகளுக்கு ரொம்ப சந்தை வாய்ப்பு இருக்கு. பாரம்பரிய நெல்கள் நிறைய பேர் பண்றாங்க. கிராமத்துல 2 பேர் 3 பேர் 5 பேரும் பரவிடுச்சு. இப்போ அங்கங்க விதை நெல்லும் கிடைக்குது. ஆனா இந்த காய்கறி பண்றதுங்கிறது ரொம்ப சவாலானது. குறிப்பிட்ட 2 மாசம் 3 மாசம் அந்த கீரை வகைகள்லாம் ரொம்ப வந்து சேலஞ்ச். அது பண்றது கொஞ்சம் கஷ்டமான, டெய்லி உழைப்பு தேவை. இப்ப நெல்லுக்கு வந்து அப்படி தேவையில்ல. நாங்க நடுவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்திர நடுவு பண்ணோம். அதனால இந்த காய்கறிகளுக்கு வந்து ரொம்ப அதிக இது. ஏன்னா அது அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம சேல் பண்ணி ஆகும். அரிசியை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. அது ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது காய்கறி பண்றவங்க, ஏன்னா அதுல வந்து இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகம். அதை கொண்டாந்து வெளியில வரணும்னா ஒரு அனுபவம். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 செடி வச்சு நம்ம முதல்ல வீட்டு தோட்டத்துல வந்து பண்ணலாம். அது அப்படியே பெருகி பெருகி பெருகி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா காய்கறிகளுக்கு அந்த இன்னைக்கும் சந்தை வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா நிறைய பேர் பண்ண முடியறதில்ல, பண்ற கிடைக்கிறது இல்ல. சோ காய்கறிகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி அதிக சந்தை வாய்ப்பு இருக்குங்க. சிறுதானியங்களை விட அதிகமா காய்கறிகளுக்கு சந்தை வாய்ப்பு.
1: டெய்லி யூஸ் இல்ல
0: பண்றதுனால விவசாயிகள் ரொம்ப கம்மி. அதுக்கான உழைப்பு அதிகமா தேவைப்படுது. அது சந்தை வாய்ப்பை உடனே எடுத்துட்டு போய் நம்ம வந்து செல் பண்ணிடணும். ஆனா நம்ம நிறைய கிராமத்திலே வந்து கீரைகள் எல்லாம் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா உடனே வந்து வாங்கிக்கிறோம். தெருவிலே வீட்டிலே போயிடும். இப்போ
1: கீரை சாப்பிடறதுல மக்களுடைய விழிப்புணர்வு அதிகமா.
0: ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பூச்சி அரிச்ச காய்கறி வந்து விட்டுடுறோம். பூச்சி இருக்கிறதா நம்ம சாப்பிடணும், அதை அறிஞ்சிட்டு அந்த. ஆனா அது ஃபுல்லா இப்ப கருவேப்பிலையோ இல்ல அந்த கீரை வகைகளையோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா எந்த பூச்சியுமே இருக்காது. அதை வாங்கக்கூடாது. லைட்டா எங்கேயாவது பூச்சி இருக்குதுன்னா அதுல ரசாயனம் கம்மியா போட்டுருக்காங்க நம்ம சொல்லி அதை தான் நம்ம வாங்கணும்.
1: அது எது பூச்சி அரிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம்.
0: அந்த இது பூச்சிகள் என்ன பண்ணுனா எங்க ரசாயனம் இல்லையோ அதை தேடிதான். தேனீக்களை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்காது. எங்க அந்த ரசாயனம் இல்லாத இருக்கோ அங்கதான் அது வாழும். சோ அதுங்களுக்கு தெரியும். அப்போ பூச்சி இருக்கிறது ரொம்ப நல்ல உணவு நினைச்சுக்கணும்.
1: கீரையில பூச்சி அரிச்சிருந்தாலும் அதை நம்ம சாப்பிடணும்.
0: அப்படின்னா அதை பக்குவமா
1: கழுவிட்டு
0: நம்ம அதை பார்த்து நம்ம சாப்பிடணுங்க.
1: இயற்கை விளைபொருட்களை விவசாயிகள் நேரடியா எப்படி எல்லாம் விற்பனை செய்யலாம்?
0: விற்பனையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒரு இயற்கை வேளாண்மை பண்றாங்கன்னா இன்றைக்கு இருக்க சந்தை வாய்ப்புல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு விளைவிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம விளைவிச்ச உடனே நம்ம போனோம் போகாது. அதுக்கான நம்ம வாய்ப்பை வந்து 1 வருடத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிடணும். இப்ப 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குறுவை பயிர் இன்னைக்கு பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நாத்து விடுறோம் அப்படின்னா இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடணும். வியாபார சந்தையா நல்லா இருக்கு. என்னன்னா நான் வந்து வியாபார சந்தை வந்து
1: உழவர் சந்தை இருக்குது, வாழை சந்தை இருக்கு, அங்காடிகள்லாம்
0: இருக்கு. நம்ம அதை விட நம்ம என்ன பண்ணோம், நம்ம பண்றதை வந்து உண்மைத்தன்மையை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கண்டிப்பா பண்ணி ஆகும். நான் இன்னைக்கு வந்து விதை விடுறேன், இன்னும் 10 நாள் கழிச்சு உரம்ப எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நண்பர்கள் மூலியமாவோ இல்ல சமூக ஊடகங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த சந்தை வாய்ப்பு வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு பயிர் வந்து வரப்போகுது அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சந்தை வாய்ப்புக்கான தேடுதல் நம்ம ஆரம்பிச்சிடணும். அதுல பண்ணும்போது நல்ல வரவேற்பு இருக்குங்க.
1: இப்ப விவசாயிகள் குழுவா இணைஞ்சு உற்பத்தி செய்யும் போது என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் சார்?
0: இப்ப நான் வந்து ஒரு ஆளா இருக்கும் போது என்ன மில்லுக்கு நானே எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. நானே வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது. இப்ப குழுவார் 5 பேர் இருக்கோம்னா ஒருத்தவர் வந்து என்னோட எல்லா நெல்லையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் மில்ல அரைச்சிட்டு வரலாம். இன்னொருத்தர் சந்தை வாய்ப்பை பார்க்கலாம். இன்னொருத்தர் வந்து தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கலாம். அது அடுத்தடுத்து ஒருத்தவங்க மார்க்கெட்டிங் ஒருத்தவங்க பண்ணலாம். சோ இது ஒருத்தவங்க கலெக்ஷன் பண்ணலாம். சோ குழுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமா வரும் சார். ஒரு 5 பேர் 10 பேர் பண்ற இடத்துல எல்லாரும் குழுவா சேர்ந்து பண்ணும்போது நுகர்வோர்களுக்கு நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழுவா போறதுங்க இண்டிவிஜுவலா பண்றதுங்க விட 5 பேர் சேர்ந்து ஒரு இடத்த வந்து ஒரு குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாரம்பரிய நகர் அந்த கிராமத்துல ஒரு இளைஞர்கள் இருக்காங்கன்னா அது சேர்ந்து பண்ணும்போது அவங்க சந்தை வாய்ப்பு ரொம்ப நான் பார்த்திருக்கிற வரைக்கும் ரொம்ப அதிகமான உற்பத்தி திறன், அதிகமான சேல்ஸ் ஆகுதுங்க. சந்தை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து இயற்கை அங்காடி இந்த இதெல்லாம் நடக்குது. விதை திருவிழா அங்கங்க நடக்குது. அங்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த குழுக்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு அங்கீகாரம் குழுவா போகும்போது இமீடியட்டா நம்ம வாங்கலாம். சந்தை வாய்ப்புக்கு ரொம்ப அதிகமா வந்து குழுவா போறது ரொம்ப பண்றாங்க.
1: இப்ப பாரம்பரிய நெல் ரகங்களா இருக்கட்டும் இல்ல காய்கறிகள் வேற மாற்று பயிர்களாக இருக்கட்டும், இது வந்து இயற்கையால் விளைந்த பொருட்களுக்கு விவசாயிகள் அவங்களே விலை நிர்ணயம் பண்ணலாமா?
0: கண்டிப்பாங்க. நம்ம வந்து எப்படி விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்டாவது விலை நிர்ணயம் பண்ணிக்கணும். உற்பத்தி செலவு எவ்வளவு ஆகுது, எவ்வளவு நாள் நீண்ட பயிர் இது,

0: அது சந்தையில என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு, இதை கம்பேர் பண்ணி உங்களை செலவினங்களை பார்த்து நீங்க உற்பத்தி பண்ணலாம். அது இல்லாம உங்களுடைய பொருள் தரமா இருந்ததுன்னா அதுக்கான விலை அவங்க நீங்க என்ன ரேட் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப வெளியில வந்து 70 ரூபாய் ஒரு அரிசி போகுது அப்படின்னா நம்ம 100 ரூபாய் சொன்னாலும் அவங்க வாங்கறது, அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னும் போது அவங்க விலைய பாக்குறது இல்ல. விலை நிர்ணயம் நம்ம கண்டிப்பா பண்ணலாங்க, அந்த இடுபொருள் என்ன கொடுக்கறோம் அதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஒரு நல்ல தரமான பொருளா இருந்தா நல்ல எந்த விலை கொடுத்தாலும் கஸ்டமர் வந்து வாங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு சந்தையில
1: உண்மையான இயற்கை விளைபொருட்களை அடையாளம் கண்டது என்னென்ன விஷயங்கள் அவங்க
0: தெரிஞ்சுக்கலாம், கரெக்டா கண்டுபிடிக்கணும். நுகர்வோரோட அது கண்டிப்பான கடமை. இது என்ன காரணம்னா முகநூல்ல நிறைய பேர் பண்றாங்க, யாரும் தெரியாத ஆள் மூலமா பண்றோம். சோ அவங்களை வந்து இந்த பகுதியில இவங்க பண்றாங்கன்னா நேரா நுகர்வோர்ல, இப்ப பக்கத்துல பாண்டிச்சேரி பகுதியில் நான் இருக்கேன் அப்படின்னா, இப்ப கடலூர் பகுதியில் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த நுகர்வோர்கள் ஒரு முறை என்ன வாங்கிட்டாங்கன்னா அடுத்த முறை அவங்க என்ன வேளாண்மை பண்றாங்க நேரடியா வரலாம். வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த வேளாண்மை என்னென்ன பண்றாங்கன்றது நாளுக்கு கொஞ்சம் கேட்டனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ இதை வந்து பரவலா வந்து நுகர்வோர்கள் என்ன பண்ணணும்னா கண்டறியும் தன்மை, அவங்க வந்து உண்மையாவே பண்றாங்களா இயற்கை வேளாண்மை.
1: சான்றிதழ்
0: இருக்கா, சான்றிதழ் மட்டும் போதாதுங்க, அவங்க என்ன பண்ற முறைகள் அவங்க பார்த்தாலே எப்படி உற்பத்தி பண்றாங்க, எப்படி ஸ்டோரேஜ் பண்றாங்க, எப்படி அவங்க டெலிவரி பண்றாங்க, இப்படி பார்த்தாலே உங்களுக்கு உண்மையான சந்தை வாய்ப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருங்க.
1: சார், இப்போ இயற்கை வேளாண்மையில ஈடுபட விரும்பும் இளம் விவசாயிகளுக்கும் ஏற்கனவே இயற்கை வேளாண்மை செய்து வரும் விவசாயிகளுக்கும் அவங்க சந்தை வாய்ப்பு அதிகரிக்க நீங்க கூறும் அறிவுரைகள் ஆலோசனைகள் கருத்துக்கள்?
0: இன்றைய இயற்கை வேளாண்மை பண்ற இளைஞர்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாமே டிஜிட்டல் மார்க்கிங் பண்றாங்க. ஒரே விஷயம், அவங்க அதிகமா அவங்க என்ன பண்றாங்கிறத அது பதிவுகளை வந்து அப்பப்ப பதிவிட்டே இருக்கணும். தொடர்ச்சியான பதிவா இல்லைன்னா கூட 15 நாளைக்கு ஒரு முறை 20 நாளைக்கு ஒரு முறை அந்த சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்ணும் போது அவங்கள பத்தி தெரிய ஆரம்பிக்குது, அவங்கள்ட்ட என்ன பொருள்கள் இருக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் வந்து சந்தை வாய்ப்பு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் 4 பேருக்கு உற்பத்தி திறன் அதிகமாகுது, தேவையும் அதிகமாகுது, நம்பிக்கைத்தன்மையும் அதிகமாகுது. அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இயற்கை இன்னைக்கு பண்ற இளம் விவசாயிகள் நிறைய பேர் உள்ள வரணும் சந்தைக்கு. நிறைய பேர் இயற்கை வேளாண்மை பண்ணணும், எந்த ஒரு நெல்லோ பாரம்பரிய நெல்லோ எந்த பொருளா இருந்தால் அந்த பகுதியில் என்ன விளையுதோ அதை எடுத்து பண்ணணும், அதை சந்தை வாய்ப்பு டிஜிட்டல் மார்க்கெட் மூலமா பண்ணணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன்.
1: இயற்கை வேளாண்மை என்பது மண்ணையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதோடு மட்டுமில்லாம தரமான உணவை நுகர்வோருக்கு வழங்கும் ஒரு முக்கியமான முயற்சியாகும் இல்லீங்களா?
0: கண்டிப்பாங்க.
1: சரியான சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல், நுகர்வோருடன் நேரடி தொடர்பு, இதெல்லாம் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க முடியும். சார், இதுவரைக்கும் இயற்கை வேளாண்மையும் சந்தைப்படுத்தல் குறித்து நிறைய தகவல்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, நன்றி.
2: நேயர்கள், இதுவரை இயற்கை வேளாண்மையும் சந்தை வாய்ப்பும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் கிராம இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் கோடிசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: நேரம் 7:53, 15:00.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல் கந்தக்கட.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் பேரீச்சை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். பேரீச்சை விவசாயம் செய்வதற்கு கரிசல் மண் மற்றும் செம்மண் ஏற்றது. ஆண் செடிகள் 10 பெண் செடிகள் 90 சேர்த்து ஒரு ஏக்கருக்கு 100 செடிகள் வரை நடலாம். வாரத்திற்கு 1 டன் நீர் செடிகளுக்கு பாய்ச்சினால் போதுமானது. செடி நடும்போது 3.5 அகலம், 3.5 ஆழம் எடுத்து செடியை நடவு செய்யலாம். 3 மாதத்திற்கு ஒரு முறை இயற்கை உரமோ கெமிக்கல் உரமோ இடலாம். செடி வளரும்போது காண்டாமிருக வண்டு, தென்னை மர வண்டு ஆகியவை பாதிப்பு

பாதிப்புகளை ஏற்படுத்தும். வண்டுகள் ஏதேனும் தெரிந்தால் மருந்து அடிக்கலாம். இதை தவிர்த்து பேரிச்சை மரத்திற்கு என்று பெரிதாக எந்த ஒரு நோய் தாக்குதலும் கிடையாது. அதனால் பேரிச்சை சாகுபடிக்கு நாம் தயங்கவும் தேவையில்லை. 3 முதல் 4 வருடம் கழித்துதான் செடி மரம் மாதிரி வளர்ந்து காப்பு ஆரம்பிக்கும். காப்பு ஆரம்பிக்கும் போது ஆண் பெண் செடிகளுக்கு மகரந்த சேர்க்கைக்காக ஆண் செடி பூக்களை எடுத்து பெண் செடிகளில் கட்ட வேண்டும். மகரந்த சேர்க்கை நடந்தால் மட்டுமே பெண் செடிகளில் காய் உருவாகும். ஆண் செடிகளில் காய் வராது, பாலைப்பூ மட்டுமே வரும். மகரந்த சேர்க்கைக்காக கவர் போட்டு காய் வரும் குலைகளை முழுதாக கட்டிவிட வேண்டும். காய் பெரிதாகும் போது மழை தண்ணீர் பட்டு காய் அழுகும். அதனால் எப்பவும் கவர் பாதுகாப்பாகவே இருக்கும். பூ பூக்க ஆரம்பித்து மகரந்த சேர்க்கை நடந்து 45 நாட்களுக்குள் காய் பதத்துக்கு வந்துவிடும். நன்றாக பார்த்தால் ஆனி, ஆடி, ஆவணி 3 மாதங்களுக்குத்தான் அறுவடையே. அதற்கு பிறகு தண்ணீர் மட்டும் பாய்ச்சி கொண்டிருந்தால் போதும். தொடக்கத்தில் ஒரு செடிக்கு 30 கிலோ வரை கிடைக்கும். வருடம் ஆக ஆக பனைமரம் போல வளர்ந்து ஒரு மரம் ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக 200 கிலோ வரை காய் கொடுக்கும். 100 வருடம் வேண்டுமானாலும் மரத்தை வைத்துக் கொள்ளலாம். ஒரு மரம் சராசரியாக 50 கிலோ கொடுத்தால் கூட 100 மரமும் 5000 கிலோ வரை கொடுக்கும். ரூபாய் 50 என்ற விலைப்பட்டியல் வைத்தால் கூட 250,000 வருமானம் 3 மாதத்தில் கிடைத்துவிடும். வருடம் 10 லட்சம் என்ற வருமானத்தை 3 மாதத்தில் எடுத்துவிடலாம். வருடத்திற்கு ஒரு முறை காய்ந்த கிளைகளை விட்டுவிடலாம். பேரிச்சை கன்றை பொறுத்தவரை இன்றைக்கு ரூபாய் 5,000 முதல் 6,000 வரை போகின்றது. பரி போன்ற பேரிச்சை வகைகள் ஆப்பிள் மாதிரி கலரில் பெரிதாக இருக்கும். பேரிச்சை மரம் வளரும் போது ஆண் செடியில் தென்னை மரத்தில் இருக்கின்ற பாலை போல வரும். அதை அறுத்து எடுத்து கருது மாதிரி இருக்கிறதை தனித்தனியாக பிரித்து ஃபேன் அடியில் காய வைக்கலாம். ஜனவரி பிப்ரவரியில் பெண் செடியில் பூ பூக்கும். அப்போது அந்த பாலை கதிர் 4 எடுத்து பெண் செடி குலையில் வைத்து கட்டிவிட வேண்டும். கட்டவில்லை என்றால் காய் கிடைக்காது. மகரந்த சேர்க்கை நடந்தால்தான் பெண் பூக்கள் காயாக மாறும். வருடா வருடம் இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். மரம் எவ்வளவு தூரம் வளர்ந்து நின்னாலும் நாம் மரத்தின் மீது ஏறியாவது மகரந்த சேர்க்கை பூவை பெண் செடியில் கட்டிவிட வேண்டும். தண்ணீர் வசதி கண்டிப்பாக வேண்டும். பூ பூக்கிற காலத்தில் செடிக்கு குழு குழுன்னு தண்ணீர் இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் பூ எல்லாம் கொட்ட ஆரம்பித்துவிடும். வண்டு தொல்லையும் கொஞ்சம் இருக்கும். செடி மேல் கவர் போட்டு மூடி வைத்திருந்தாலும் துளை போட்டு உள்ளே போய் காய்களை நாசம் செய்யும். அதை மருந்து மூலம் கட்டுப்படுத்தலாம். மாற்றுப்பயிரான இந்த பேரிச்சை மரம் வளர்ப்பு விவசாயிகளை பொருளாதாரத்தில் உயர்த்தும். ஒரு மரத்தை நட்டு வைக்கும் போது மரத்தை சுற்றி சிறு பேரிச்சை கன்றுகளை வாழை மரத்தில் பக்கவாட்டில் வளர்வது போல இதிலேயும் வளரும். இடைக்கன்றுகள் மாதிரி பேரிச்சை மரங்களுக்கு பக்கவாட்டில் வளர்கின்ற கன்றுகளை வைத்துதான் பேரிச்சை கன்றுகளை உருவாக்குகிறார்கள். அந்த சிறிய கன்றுகளை வெட்டி அதை 200 துண்டுகளாக போட்டு திசுகல்ச்சர் முறையில் சிறிய செடியாக வளர்த்து அபுதாபி அரேபியாவிலிருந்து நம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு செடி வளர்ப்பு முறையில் தொட்டியில் நாம் வளர்க்கலாம். பிறகு தொட்டியிலிருந்து மாற்றி 1.5 வருடம் கன்றுகளை வளர்த்து தோட்டத்தில் வைக்கலாம். முதலில் நிலத்துக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை செய்ய வேண்டும். ஆடு மாடு உள்ளே புகாத மாதிரி வேலி போட வேண்டும். 20க்கு 20 அடி இடைவெளியில் பேரிச்சை செடிகளை நடலாம். ஊடுபயிர் செய்வதாக இருந்தால் 24க்கு 24 அடியில் செடியை நட வேண்டும்.

நேயர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8 மணி. திரை இசை

மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ பாடியது அந்த பாடல். படம் பொறி. நேரம் 8:34 நிமிடம் 30 நொடி.

வாழ்த்துக்கள் படத்திற்காக ஸ்வேதா மோகன் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 8:45.

0: இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை வேலைவாய்ப்புகளுக்கு தயார்படுத்துவதையும் தாண்டி ஜனநாயகம் மற்றும் சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குவஹாத்தியில் உள்ள கீதா நகர் கல்லூரியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் துணைத் தலைவர், உயர்கல்வியில் பெண்களின் வளர்ந்து வரும் சாதனைகளை எடுத்துரைத்து அதனை ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் என்றும் நாரிசக்தியின் பிரதிபலிப்பு என்றும் விவரித்தார். இந்தியா சவுதி அரேபியா இடையே மனித வளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சியரா லியோன் நாடு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன. மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், அரசு ஆராய்ச்சி நிறுவனங்கள், தொழில்துறை மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கிடையே வலுவான ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புத்தாக்கத்தை விரைவுபடுத்துவதற்கும் அறிவியல் ஆராய்ச்சி சந்தையை சென்றடைந்து குடிமக்களுக்கு பயனளிப்பதை உறுதி செய்வதற்கும் கூட்டு முயற்சிகள் தேவை என்று அவர் கூறினார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற 2 நாள் ரைஸ் மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய டாக்டர் சிங், விண்வெளி மற்றும் அணுசக்தி உள்ளிட்ட பல முக்கிய அறிவியல் துறைகளை தனியார் துறையின் பரந்த பங்களிப்பிற்காக அரசாங்கம் திறந்துவிட்டுள்ளது என்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஐ படத்திற்காக ஹரிச்சரண் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 9:35.

சத்யபிரகாஷ் சின்மயி குரலில் ஒலித்தது காற்று வெளியிடை படப்பாடல். நேரம் 9:44, 25 நொடி.

ரஜினி முருகன் படத்திற்காக ஜிதின்ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடலை கேட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது சங்கீத வானிலை.

0: इसके साथ ही रविवासरीय अखिल भारतीय संगीत सभा में श्री एनआर प्रशांत का कर्नाटक शास्त्रीय गायन अब संपन्न होता है। संगत करने वाले थे वायलिन पर सीवी श्रुति, मृदंगम पर ये राधेश और घटम पर शरद कौशिक।
1: With that, we conclude the Carnatic Classical Vocal Recital by Shri Yennar Prashant in the broadcast of Ravivasariya Akhila Bharatiya Sangeeta Sabha. He was accompanied on the violin by C.V. Shruti, on the mridangam by A. Radhesh and on the ghatam by Sharat Kaushik.
0: इस कार्यक्रम की रिकॉर्डिंग आकाशवाणी के मैसूर केंद्र पर की गई और इसे आकाशवाणी दिल्ली से प्रसारित किया गया।
1: This program was recorded at the studios of Akashvani Mysuru and the broadcast came to you from Akashvani Delhi.
2: Akashvani Puducherry Vanoliyin Mudhanmai Alaivarisai 1215 kHz Nigalchi Niral Naalai Kaalai 6:10-ku Enaithaanum Nallavai Ketka காற்று எனும் அமிழ்தம் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15-க்கு தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி, 6:35-க்கு உழவர்களுக்கான செய்திகள், மாட்டுச்சாண கரைசல் மற்றும் அமுத கரைசல் தயாரிக்கும் முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55-க்கு சூழல் அறிவோம், இயற்கையோடு இணைந்த வாழ்வை பழகுவோம். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00-க்கு சிந்தனை மலர், 7:02-க்கு புதுவை புதுமை. அறிவோம் அறிவியல், ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்த நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25-க்கு நலமாய் வாழ, உடல் வலிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30-க்கு இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35-க்கு நகர் உலா, காலை 8:02-8:15 வரையிலும், பின்னர் 8:30-9:00 வரையிலும் தகவல் தளம். நாளை காலை 9:00-க்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவிஎஸ் முரளி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:02-க்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02-க்கு நேயர்

நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: ஊட்டச்சத்தும் பாரம்பரிய உணவும். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எப்பினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ் காயத்ரி அவர்களின் பாட்டு. நாளை மாலை 4 மணிக்கு ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது அன்பு என்னும் தலைப்பில் இடம்பெறும் இப்பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நுண்கீரை வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ. சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் காளிப்பிரசாத் பாபு அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கும் லைவ் விநியாசம். விட்டல் ராஜ்புரா அவர்கள் பக்காவாஜ். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நாளை காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை காலை 7:30 முதல் 8 மணி வரை வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். எனும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.